நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 2 2026 ஜூன் திங்கள் 23 இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெச்சின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவான் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரவள்ளி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். ஒலி மாசுபாடு ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து உரை வழங்குகிறார் கே குணசேகரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 மலரும் முட்டுகள் வளரினம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவில் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ முதியோர்களுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேலு குமாரி அவர்கள். வேல்குமாரி அவர்கள் 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி ஊட்டி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் கேட்கலாம். எம்ஏ சுந்தரேஸ்வரர் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 11:02 நேர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி. நண்பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தாளவனூர் குடவரை கோவில் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கின்ற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் வழக்கறிஞர் சக்திகுமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சியில் கிட்டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியவை பாட்டு கேட்கலாம். 4:00 சிட்டுக்குருவி திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். இன்று மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மேம்படுத்தப்பட்ட எள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காளசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஒலித்தவை 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள். தொடர்ந்து கேட்கலாம் 102.8 FM ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பார் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா.

நாளொருக்குறள். கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உளக்கெடும். செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் 109வது குறளின் பொருள், முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றதை போன்ற துன்பத்தை செய்தவராயிலும் அவர் முன் செய்த ஒரு நன்மை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். மீண்டும் குறள், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உளக்கெடும். முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் எமது நிலையம் இன்று ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகி இருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கம் இல்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தான், நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது, லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் எருமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்க வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான், அவன் வளர்ந்தான், நல்ல வாழ இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறிப்போன சோறும் ஊசிப்போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன், தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேர்த்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயரப்பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறார் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான் தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவடி கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து

திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு, எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கிறார், தொந்தி சரியா படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம, ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி, சி போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப்போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது பொய்ன்

0: பருத்த தொந்தின் தமதென்று தாமிருப்ப நாய் நரிகள் பேய் கழுகின் தமதென்று தாமிருக்கும் தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. முதன்மேல் இவர் சேர்ந்த காலை நேரத்தின் காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பெங்களூர் ஏ.ஆர். ரமணி அவர்கள் பாடியது

நேரம் 6:30. சேவை செய்திகள். விழுப்புரம் மேல்பாதி கிராமம் சுவர்ணவோ ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னிதி மகா கும்பாபிஷேக விழாவில் காலை புண்ணியாக வஜனம், நித்தியஹோமம், மகாசாந்தி ஹோமம், அஷ்டபந்தன சமர்ப்பணம், மகா பூர்ணாகுதி மற்றும் கோபுர கலசத்தியானம். மாலை நவரச ஸ்தாபனம், நவகரச ஸ்தாபனம், மகாசாந்தி பூர்ணாகுதி, விசேஷ அலங்காரம், திருமஞ்சனம், நித்தியஹோமம், பூர்ணாகுதி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தி ஆணி திருமஞ்சன உற்சவத்தில் இன்று முத்துப்பல்லாக்கு. சிதம்பரம் காசியம்மன் பேட்டை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாதானந்த மாரியம்மன் ஆலய ஜீர்ணோதார அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வச்சனம், இரண்டாம் கால யாக பூஜை, கலசஸ்தாபனம், மகா பூர்ணாகுதி. விழுப்புரம் மாவட்டம் கலஞ்சிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சப்த கன்னிகைகள், ஸ்ரீ தர்மசாஸ்தா தி, ஸ்ரீ பொறையாத்தம்மன், ஸ்ரீ வேம்படி மாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ கெங்கையம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் காலை யாக பூஜை, விசேஷ சாந்தி, விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை. மாலை மூன்றாம் காலை யாக பூஜையில் சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, திரவிய ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சம்பாடி வட்டம் ஆதிநாராயணபுரம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா சம்ப்ரோக்ஷண தினத்தை முன்னிட்டு காலை 9 அளவில் 3 கால ஹோமங்கள், மூலவர் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல், 12 அளவில் பூர்ணாகுதி சாற்றுமுறை, மாலை 6 அளவில் திருமஞ்சனம், 4 கால ஹோம பூஜைகள், பூர்ணாகுதி மற்றும் சாயம் சாற்றுமுறை ஆகியன இடம்பெறும். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலையக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். தெய்வீகராகம் நிகழ்ச்சி நிறைவாக TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 9 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மரவள்ளி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: காத்தமுத்து, காத்தமுத்து, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கப்பல? நேத்தே மரவள்ளி கிழங்கனுடைய ராகம் சொல்றன்னு சொன்னாப்புல.
1: யாரது கால நேரத்துல? சரி, கதவு திறப்போம். கருத்தமுத்து,
0: என்னப்பா?
1: ஏன்பா கோழி கூதலையோ நீ வந்து நிக்கிற காலையிலயே?
0: ஆமா ஆமா ஆமா, சொல்றன்னு சொன்னல.
1: ஆமா, மரவள்ளி சாகுபடி பத்தி சொல்றேன்னு.
0: ஆமா, மறந்துட்டியா?
1: எப்பா, நான் மறக்கலப்பா. ஆனா இப்படி பொழுது விடியறதுக்குள்ள நீ வந்து நிப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா.
0: என் பொஞ்சாதி வர நீங்க ஆபீஸுக்கு போயிடுவீங்க, முத வேலைய அவரை போய் பார்த்துட்டு அந்த உர நிர்வாகம் நீர் நிர்வாகம் இதை பத்தி நிறைய கேட்டு வர சொல்லிட்டுன்னு சொல்லிட்டான்.
1: சரி சரிப்பா, உள்ள வாப்பா, வா இப்படி வந்து உட்காருப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: இப்போ உனக்கு என்ன தெரியணும், மரவள்ளியில மண் எது நல்லா இருக்கும்,
0: ஆமா,
1: இடைவெளி எப்படி பயிருக்கு விடணும், கரண நேர்த்தி எப்படி பண்ணணும், நீர் நிர்வாகம் உர நிர்வாகம் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமா.
1: சரி சரி, இந்த இதை குடி.
0: என்ன இது, தென கஞ்சி மாரி இருக்குது?
1: ஆமாம்ப்பா, தென கஞ்சி தான்.
0: நல்ல ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய கஞ்சி தான்ப்பா இது.
1: ஆமாம்ப்பா, நானே இப்போ தானே ஏஞ்சேன்.
0: ஆமாம்.
1: ஆனால் என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே
0: ஏஞ்சி
1: இந்த கஞ்சி வச்சுட்டு போயிருக்காப்புல இருக்கு.
0: பரவாயில்ல,
1: நீனு கரெக்டாக வந்துட்டியா?
0: ஆமாம்.
1: முதல்ல நீ குடி.
0: சரி,
1: நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன்.
0: உட்காரு, இப்படி உட்காரு. எனக்கு மரவள்ளி சாகுபடி பற்றின எல்லா விவரத்தையும் சொல்லுப்பா இப்போ.
1: சரிப்பா சரிப்பா, நான் சொல்லாம விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்கு.
0: ஆமாம்.
1: அதனால நான் சொல்லிட்டேன், என் வேலையை நான் செய்கிறேன்.
0: சரி
1: சரி சரி, மண்ணை பொறுத்தளவுக்கு உன் மண்ணை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே.
0: ஆமாம்.
1: செம்மண், கரிசல் மண் இதெல்லாம் சாகுபடிக்கு ஏத்த மண்.
0: உன்
1: மண்ணு தான் செம்மண் ஆச்சே.
0: ஆமாம்.
1: பிரச்சனையே கிடையாது.
0: ஆமாம்.
1: மண்ணில் தழைச்சத்து அதிகமாக இருக்கணும்.
0: சரி,
1: நீ தான் இருக்கிற உன்னுடைய குப்பையெல்லாம் கொண்டு போய் வயலில் கொட்டிடுறியா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: உன் வயலில் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
0: நல்ல சத்து என்னுடைய மண்.
1: ஆமாம்ப்பா, முக்கியமாக இந்த களிமண், வண்டல் மண், இந்த மாதிரி மண்ணில் மரவள்ளி சாகுபடி செய்யக்கூடாது.
0: ஓஹோ.
1: உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா இதை சொல்லிவிடுப்பா.
0: கண்டிப்பாக சொல்லிடுறேன்பா. நீ சொன்னதை,
1: நல்ல காற்றோட்ட வசதியும் தண்ணீர் தேங்காமலும் இருக்கணும் அந்த வயல்.
0: ஆஹா.
1: ஏன்னா தண்ணி நின்று போச்சுன்னா
0: சரி
1: மரவள்ளி வேறு அழுகிவிடும்.
0: ம்.
1: கிழங்கெல்லாம் தண்ணி கோத்துரும்.
0: ஐயோ.
1: அதனால் நல்ல வடிகால் வசதி வேணும்.
0: ம்.
1: பருவம்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஜனவரி இது ஏத்த பருவம்ப்பா.
0: ஓஹோ.
1: இந்த பருவத்தில் நம்ம நடவு செய்யலாம்.
0: சரி.
1: மானாவாரி அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் இதில் பயிர் செஞ்சால் நல்லா இருக்கும். சரி, அதில் விட்டுட்டோம் அப்படின்னா ஏப்ரலில் பயிர் பண்ணலாம்.
0: ஆஹா, பரவாயில்ல. காத்தமுத்து, மரவள்ளி கிழங்கு பயிர்

0: பண்றதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்றது, உரமெல்லாம் எப்படி போறது, இது பத்தின விவரத்தை சொல்ல.
1: அப்பா நம்ம சாதாரணமாக எந்த பயிர் செஞ்சாலும் நிலத்தை நல்லா ஆழமாக உழுது போடுறோம் இல்லையா?
0: ஆமாம்.
1: அது மாதிரி இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா உழுது போட்டுணும்பா.
0: சரி.
1: கடைசி உழவின் போது 25 டன் தொழு உரம், அப்புறம் 100 கிலோ ஜிப்சம். இந்த ஜிப்சம் ஏன் இடுறோம்னா மண் கொஞ்சம் நல்லா இலகுவாக இருக்கணும்பா.
0: ஓஹோ.
1: அப்போ தான் கிழங்கு நல்லா வெடிச்சு கீழே நல்லா பெருசாக பரவி போய் நல்லா நிற்கும்.
0: சரி சரி.
1: கிழங்கு நல்லா திரட்சியாக பெருசாக இருக்கணும்னா இந்த ஜிப்சம் போட்ட மண்ணாக இருந்ததுன்னா நல்லதுப்பா. அதனால தான் ஜிப்சம் போடணும். ஒரு 100 கிலோ வச்சுக்க.
0: ஓ சரி.
1: இதை போடணும். இது போக செடிக்கு செடி இடைவெளியை பார்த்தோம்னா 75 x 75 cm அந்த இடைவெளியில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 90 x 90 cm இடைவெளியில் பார் அமைத்து அதில் நடவு செய்யலாம்.
0: ஓ சரி சரி.
1: இப்போ கரணை அப்படின்னு பார்த்தோம்னா 8 முதல் 10 மாத வயதுடைய தண்டுகளின் பகுதியிலிருந்து ஒரு 15 x 20 cm நீளம், அதில் வந்து கிட்டத்தட்ட 5 x 8 கணுக்கள் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும்.
0: ஓஹோ.
1: இப்படி அந்த குச்சிகளை கரணைகளாக நம்ம வெட்டி வச்சுக்கணும்.
0: சரி சரி.
1: வெட்டும் போது அதில் காயம் படக்கூடாதுப்பா. சரக்குன்னு ஒரே வெட்டில் வெட்டுற மாதிரி வெட்டணும்.
0: ஓஹோ.
1: அப்புறம் பூஞ்சான நோய் தாக்கிடக்கூடாது இல்லையா? அதனால இந்த கார்பன் டாசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம், அப்புறம் டைமெத்தயேட் 2 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து கரணைகளை ஒரு 15 நிமிடம் அதில் நினச்சி அப்புறம் நடவு செய்யணும். இந்த மாதிரி நடவு செஞ்சோம்னா நமக்கு பூஞ்சான நோய் தாக்குதல் இருக்காது. இதை மறந்துடாதப்பா.
0: மறக்கவே மாட்டேன்.
1: இது போக நாம இன்னொன்னு செய்யலாம்.
0: என்னது?
1: மானாவாரியில நீ பயிரிட போறன்னு வச்சுக்க.
0: ஆமா.
1: 1 லிட்டர் தண்ணீர்ல 5 கிராம் பொட்டாசியம் குளோரைடு, இரும்பு சல்பேட் 5 கிராம் எடுத்துக்கணும், 5 கிராம் துத்தநாத சல்பேட் எடுத்துக்கணும், அப்புறம் நுண்ணுயிரிகளான 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அதை எடுத்துக்கலாம், அசோஸ் பயிரிலும் 1 30 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 1 30 கிராம். இதெல்லாம் நல்லா கலந்து இந்த கரணைகளை 1 20 நிமிடம் அதில் நினைச்சி அப்படியே நல்லா ஊற வச்சு அப்புறம் நடணும்பா. அதிக கிழங்குகள் பிடிக்கணும்னு வச்சுக்க.
0: சரி.
1: சூப்பர் பாஸ்பேட் ஒரு குழம்பு, அதான் குழம்புனா ஒன்றும் இல்லை, 75 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை 75 கிலோ மண்ணோட கலந்து 150 லிட்டர் தண்ணி, இது மூணுத்தையும் கலந்தோம்னா ஒரு குழம்பு மாதிரி ஆயிடும். இதுல அந்த கரணைகளை நல்லா நினைச்சு அதுக்கு பிறகு நம்ம நட்டோம்னா அதிக கிழங்குகள் பிடிக்கும்பா.
0: கதமுத்த, மரவள்ளி கிழங்கு சாகுபடியில நவீன தொழில்நுட்பம் ஏதாவது இருக்கா? அதாவது கரணை இல்லாம வேற ஏதாவது முறை இருக்கா?
1: அப்பா நான் ஏற்கனவே சொன்னேன், 15 x 20 cm நீளம் இருக்கக்கூடிய கரணைகளை எடுத்துக்கணும், அதுல ஒரு 5 x 8 கணுக்கள் இருக்கணும். நீ இப்ப நவீன முறைக்கு வந்துட்ட. இதுல எப்படி அப்படின்னா 2 பரு இருக்கக்கூடிய கரணையை எடுத்துக்கணும்பா.
0: ஓஹோ.
1: அதை வந்து ஒரு பாலித்தீன் பையில மண்ணுல அதை நட்டு அதை நாமளே தனியா வளர்த்து 45 நாள் கழிச்சு வயல்ல நடலாம்பா. இந்த மாதிரி வந்து கரணை பெருக்கத்துல வந்து விரைவு முறையை நம்ம கடைபிடிக்கலாம்.
0: ஓஹோ. அதாவது நாத்து போல இருக்குமோ?
1: ஆமாம்பா. இது வந்து பெரிய கரணையா தேவையில்லை, 2 பரு இருந்தா போதும். அதுல 1 பருல இருந்து வந்தா கூட நமக்கு லாபம் தான்.
0: பரவாயில்லையே.
1: இப்படி நம்ம பாலித்தீன் பைகளை நட்டு 45 நாள்ல அது ஓரளவு நல்ல செடி ஆயிடும். அதை நம்ம வயல கொண்டு போய் நட்டோம்னா முழுமையா நமக்கு பலன் கிடைக்கும்.
0: அருமையான தொழில்நுட்பம் காத்த முத்து இது.
1: ஆமாப்பா, இதான் இப்ப எல்லா இடங்களையும் செய்யறாங்க. நீனும் இதையே செய்ய.
0: கண்டிப்பா செய்யறேன்.
1: ஒண்ணும் இல்ல, செடி நல்லா வளர்ந்து வர்றப்ப இலை கொஞ்சம் மஞ்சளா இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சுன்னு வச்சுக்க.
0: ஆமா.
1: இரும்பு சத்து குறைபாடுங்கிறத ஞாபகம் வச்சுக்க.
0: ஓஹோ, அது வேற இருக்கா?
1: ஆமாப்பா. அந்த சத்து குறைஞ்சதுன்னா நீ உடனே இரும்பு சல்பேட்டு, இது வந்து அன்னபேதி உப்புன்னு விற்கிறாங்களே,
0: ஆமா,
1: அதை 10 கிராம் ஒரு செடிக்கு.
0: சரி சரி சரி.
1: அப்புறம் துத்தநாக சல்பேட்டு 5 கிராம்.
0: ஓஹோ.
1: யூரியா 20 கிராம்.
0: சரி.
1: இதெல்லாம் 1 லிட்டர் நீர்ல கலந்து 3 முறைப்பா இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுலாம் இல்லாம பயிர் நல்லா வளரும்.
0: பரவாயில்ல.
1: பூச்சின்னு பாத்தீங்கன்னாப்பா வெள்ளை ஈ வரும், செதில் பூச்சி வரும், சிவப்பு சிலந்தி வரும். இதுக்கெல்லாம் வேளாண் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அவங்க சொன்னது பிரகாரம் மருந்து அடிச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்பா.
0: சரி சரி சரி. அப்படியே செஞ்சிடறேன். காத்தமுத்து, மரவள்ளி கிழங்கு சாகுபடி முறையில நிறைய விஷயங்களை சொன்னப்பா.
1: நிச்சயமாப்பா, உன்னால முடியும். தைரியமா இருங்க.
0: கண்டிப்பா, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நான் பயிரிட்டு நல்ல லாபத்தை கண்டுபிடிக்கிறேன். காத்தமுத்து, அப்ப நான் கிளம்புறேன்.
1: எப்பா, ஒரு தடவை என்ன காலையில பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஏதாவது குடுப்பு இல்ல?
0: ஆமா.
1: இன்னைக்கு என்ன கொண்டு வந்த?
0: அத்திப்பழம் கொண்டு வந்துறேன்.
1: ஓஹோ, அத்திப்பழமா? எப்பா இப்பதான் மரவள்ளிக்கு இரும்பு

0: குறைபாட்டுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னேன். நீ மனுஷங்கள்ல இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா அத்திப்பழம் சாப்பிட்டா சரியாயிடுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கே கொடுக்க வந்துட்டியப்பா.
1: அது மட்டும் இல்ல காத்தமுத்தே, நம்ம இந்த கருப்பட்டில சேர்த்து அரைச்சு காய்ச்சி பாலுடன் கலந்து சாப்பிடு.
0: நிச்சயமாப்பா இன்னும் நிறைய சத்து கிடைக்கும். சரி சரி கொண்டா கொண்டா.
1: ஆ இந்தாப்பா வச்சுக்க. சரி காத்தமுத்தே வரேன்.
0: ஆ போயிட்டாப்பா, பத்திரமா போ, போகும்போது ஹெல்மெட்டு போட்டுட்டு போ.
1: சரிப்பா சரி சரி.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மரவள்ளி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:02 மலரும் முட்டுகள் நிகழ்ச்சியில் வளரினம் பருவத்திறனுக்கார நிகழ்ச்சி பதின் பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்த உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார். சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கிறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
1: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே

0: சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28 போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுட்டரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது அலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடலுறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து

0: பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: நம் கண்களுக்கு தெரியாமல் ஆனால் நமது காதுகளுக்கும் மூளைக்கும் மெல்ல செதைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பேராபத்து ஒளி மாசுபாடு. காற்று மாசு, நீர் மாசு, நிலம் இவைகள் மாசுபட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைவதை போன்றே இறைச்சலும் மக்களுக்கு அதிக கேடு விளைவிக்கும். அதிர்வு ஒழுங்கியல்பு உள்ள ஒளியை இசை என்கிறோம். அதிர்வு ஒழுங்கு இல்லாத ஒளியை இறைச்சல் என்கிறோம். இறைச்சல் மனிதர்களுக்கு எரிச்சலையும் தொல்லையையும் உண்டாக்கக்கூடியது. ஒளி அமைப்பு எதுவாயினும் ஒளியின் இறைச்சல் எல்லையை தாண்டும் பொழுது மனித உடலியக்கவியல் மனநலத்திலும் பெரும் கேடு விளைவிக்கின்றது. நம்முடைய உலகமே ஒளிமயமான உலகம். ஒரு பக்கம் ஒளி உலகம் வியக்க வைக்கிறது, இன்னொரு பக்கம் நம்மை வியர்க்க வைக்கிறது, அச்சுறுத்துகிறது, அழிக்கவும் செய்கிறது. ஒளியை பற்றியும் ஒளி மாசு பற்றியும் உலக அளவில் பல ஆராய்ச்சி மணிகளும் எச்சரிக்கை மணிகளும் தற்பொழுது ஒலிக்க தொடங்கிவிட்டன. சத்தமான ஒலி அலைகை விலங்குகளிடையே எழுப்பி பரிசோதனை செய்ததில் அவைகளின் உள்ளுறுப்புகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு விலங்குகள் மடிவது தெரிய வந்துள்ளது. தேவையற்ற ஒலிகளை ஒலி மாசு என்கின்றனர். இதை பற்றியும் தெளிவு நமக்கு அவசியம் தேவை. சிலர் வீட்டுக்குள்ளே பேசும் சாதாரண உரையாடலுக்கே உச்சபட்ச கூச்சல் போடுவார்கள். சிலரின் வீடுகள் முகப்பறையில் பார்ப்பதற்கு ஆளில்லாமல் தொலைக்காட்சி அலறி கொண்டிருக்கும். இவற்றோடு மிக்சி, குக்கர், கிரைண்டரும் ஒலிக்கும். இன்னொரு பக்கம் அவ்வப்போது சாலைகளில் 2-சக்கர வாகனங்கள், 4-சக்கர வாகனங்களின் இறைச்சல் தப்பாமல் இதில் இடம்பெறும். தெருக்களில் நாய் குறைப்பது போல், குழந்தை வீறிட்டு அழுவது போல், இப்படி பலவிதமான வாகன ஒலிப்பான்கள் இவைகளை பயன்படுத்த தடை இருந்தும் ஆங்காங்கே பரவலாக நம் காதுகளை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றன. காற்று மாசு, நீர் மாசு பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் அதிக சத்தத்தால் வரும் ஒலி மாசு பற்றியும் நாம் பெருசாக கண்டுகொள்வது இல்லை. ஏன்? காற்று, நீர், நிலம் மாசுபடுவதை பார்க்க முடியும். ஆனால் காதை சிதைக்கும் ஒலி மாசு பாட்டை பார்க்க முடியாது. கூட்டங்கள் மற்றும் விழாக்களின் போது அதிதீத சத்தம் எழுப்பும் புதிய ரக ஒலிபெருப்பிகளை பொதுமக்களுக்கு பெரும் நிம்மதியை கெடுத்தன. நம் மக்கள் சத்தத்தை ஒரு கொண்டாட்டமாகவே பழகிவிட்டனர். விழாவா? சத்தம் வேணும். நிகழ்ச்சியா? சத்தம் வேணும். நாம் கொண்டாடும் சத்தம் அடுத்தவர்களுக்கு நரகமாக மாறுகிறது என்பதுதான் கசப்பான உண்மை. அதுவும் சிறு குழந்தைகள், நோயாளிகள், வயதானவர்கள், பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இவர்களையெல்லாம் சத்தம் மிகவும் நரக வேதனைதான். அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்ற தீர்ப்பிலேயே இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் ஒலி மாசை சமூக குற்றமாக கருதும் சட்டம் இருக்கிறது. அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் ஒலிகள் பற்றிய பல விதிகளையும் வரையறுத்தது. ஒலிகளின் அளவை தொழிற்சாலை

0: சிறைச்சாலை பகுதிகளுக்கும் தனியாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு தனியாகவும் உள்ளன. மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள், பள்ளி வழிபாட்டு தலங்கள் இவைகள் யாவும் அமைதி மண்டலங்களாகும். இவற்றுக்கு 100 மீட்டர் தாண்டிதான் ஒலிபெருக்கி சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது விதி. தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்பதால் காது கேளாண்மை முதல் நிரந்தரமாகவே செவித்திறன் குறையும் வாய்ப்புகளும் அதிகம். இதயம் சம்பந்தமான நோய்கள், பசியின்மை, குமட்டல் உணர்வு, எரிச்சல் ஆகியவை உண்டாக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம். தூக்கத்திற்கோ அல்லது அதிக ஆழ்ந்த தூக்கத்திற்கோ குறுக்கீடாகவும் இரைச்சல் அமைவதால் தூக்கம் கெடுவது காரணமாக மன அமைதி குறைபாடு உருவாகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள், வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி புதுச்சேரி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் சிந்தனை இது. சிந்தனை மீண்டும். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான யோகா குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.

0: இன்று நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் மயிலம்பட்டம் தாளவானூர் குடவரை கோவில் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கின்ற RV விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 7:02.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி. விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இந்த பதின் பருவத்தில் வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கட்டும் உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்குல்ல. இப்போ ஆணுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக குழந்தையான குரல் இருக்கும், திடீர்னு பார்த்தா குரல் வந்து ரெண்டுங்கட்டானா இருக்கும். ஒரு பெரிய ஆணுக்குள்ள குரலும் இருக்காது, குழந்தைக்குள்ள ஒரு மாதிரி கரகரன்னு ஆகிடுது. அப்போ அவன் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக என்ன இப்போ ஒரு அவனுக்கு உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் ஒரு வித ஃபீலிங்கை உண்டு பண்ணுது. அது கூட அவனுக்கு வந்து படிப்பில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது, அவன் கான்சன்ட்ரேஷன் மாறுது. பெண்ணுக்கும் நான் இதே மாதிரி தான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பேரண்ட்டோ அல்லது டீச்சரோ என்ன அட்வைஸ் பண்ணணும், எப்படி கொண்டு வரணும், அவங்கள வந்து இயல்பு நிலைக்கு வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
3: அது வந்து பேரண்ட்ஸ் வந்து முதல்ல பேசணுங்க. பாருப்பா உனக்கு இப்போ வந்து இப்போ 9 இயர்ஸ் ஆச்சு இல்லை 10 இயர்ஸ் ஆச்சு, இந்த மாற்றங்கள்லாம் உனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இது வந்து இயல்பான மாற்றம், இதுக்கு வந்து நீ கூச்சப்படவோ இல்லை சங்கடப்படவோ அவசியமே கிடையாது. இது இயல்பாக வரக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு நீ ஒன்று தயார் பண்ணிக்கோ. குரல் மாறுதா கொஞ்சம் நல்லா சரியாயிடும். புதுசாக இப்போ உன்னால் நிறைய டேலண்ட் எல்லாம் டெவலப் பண்ணிக்க முடியும். உடலில் வர்ற மாற்றம் மாதிரி உன்னுடைய திறமைகளும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை

0: தயார் பண்ணிக்கோ அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க அதே ஏஜ் பிள்ளைங்க கூட தானே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் அந்த மாற்றம் வர்றதில்லை, எல்லாருக்கும் வரும்போது. ஸோ இது நார்மல் அப்படிங்கிறது புரியாது.
1: அடலசன்ட் பீரியடில் அந்த ஒரு பெரிய பையனாக ஆகிறான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து பாடியை வந்து டெவலப் பண்ண போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படியே அவன் கிளம்புறான். ஆனால் பேரண்ட் என்ன பண்ணா, ஏய் நீ டென்த்து வந்துட்டடா, நீ படிக்கணும்டா, வந்து இந்த மாதிரி நேரத்தில் என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் அவனுக்கான இதில் வந்து ஆர்வம் வருது, ஏன்னா ஒரு தன்னை ஒரு பெரிய ஆணாக்கிக்கணும், நம்ம வந்து ஒரு உடம்பு நல்ல ஸ்ட்ராங்கானதாகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது. பட் அது வந்து படிப்பை பாதிச்சிடக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இப்போ இதிலெல்லாம் எப்படி நம்ம சரிப்படுத்துறது?
0: அது வந்து படிப்பை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத முதல்ல சொல்லணும் அவங்களுக்கு. ரெண்டாவது, அவங்க நிறைய பார்க்குறாங்கல்ல இன்னைக்கு இருக்கிற உலகம் பார்த்தீங்க இல்லையா, இப்போ வந்து அந்த ஜென் ஆல்ஃபா அந்த இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தோட தொடர்பு வந்து ஜாஸ்தியாகுது, வேகமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இடையில அந்த சேஞ்சஸ், ஒரு திருப்பி திருப்பி ஒருத்தர் இதை பற்றி பேசுகிறாரு, அவர் சிக்ஸ் பேக்ஸ் பற்றி பேசுகிறாரு, இதை பண்ணுறாரு, பொன் குழந்தையாக இருந்தால் மேக்கப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் வரும். அப்போ வந்து அதான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாகாமல் அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்க ரெடி, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி எனக்குன்னு சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பேரண்ட்னாலையும் ஒரு டீச்சர்னாலையும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது ஒரு டைமாக இருந்தாலும் அவங்களுக்கு நண்பனாக இருக்கிறதுங்கிறது ஒரு டைமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஓரளவு வந்து கொண்டு வந்துட முடியும், அவங்கள சரியான ஆலோசனை மூலம் கொண்டு வந்துடலாம். எது நிஜம் எது அந்த ஃபேக் அப்படிங்கிற இதுக்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளை சுற்றி நடக்கிற சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கும் போது, ஓ இதனால இந்த இம்பேக்டு, இந்த விஷயத்தில் ஈடும்போது அதோட கான்சிக்வன்சஸ் இப்படி இருக்கும். இப்போ வேகமாக நட்பு நீங்கள் சொன்னீங்க இல்லையா பழகிறது, அது மூலம் வந்து வேகமாக ஒருத்தர் யாருன்னே தெரியாமல் திடீர்னு அட்ராக்ட் ஆகி பழகும் போது அதோடைய முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் பாதிக்கப்பட போகிறது யாரு, அந்த பெண்ணோ இல்லை அந்த அவங்க வீடோ, அவங்க தான் பாதிக்கப்படுறாங்கங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கலாம், நியூஸில் எவ்வளோ பார்க்குறோம் செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஓ இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட மறைக்கக்கூடாத விஷயம், இதெல்லாம் வந்து எனக்குள்ளே வர மாற்றங்களை நான் சொல்லணும் பேரண்ட்டு, எனக்கு எப்பயும் அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க, எந்த வித மாற்றங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் என் அப்பா என்ன சரியாக புரிஞ்சுக்குவார், எங்கள் டீச்சர்கிட்ட இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாம், அம்மா கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியும். அதே சமயம் அந்த டீச்சரும் பேரண்ட்டும் ஒரு கம்யூனிகேஷன்லேயே இருக்கிறது நல்லது. அப்போ தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை ஒரு டீச்சர் அப்சர்வ் பண்ணுறத பேரண்ட்டை சொல்லணும், பேரண்ட்டை வந்து இவங்ககிட்ட இருக்கிற சேஞ்சஸை வந்து டீச்சர்ஸ்கிட்ட சொல்லும்போது அந்த மூணு பேருடைய கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வளர்ப்புக்கு வந்து ஒரு ஊட்டமாக நல்ல.
1: இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது, நாம டாக்டருக்கு படிக்கலை, எவ்வளவோ முயற்சி பண்ணி நமக்கு ஏதோ அந்த சூழல் சரி வரல, ஆனால் நம்ம பிள்ளை டாக்டராக தான் ஆகணும், இவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து இல்லை எனக்கு அது ஆரம்பத்தில் எனக்கு சரி வராது, எனக்கு வந்து இன்ஜினியரிங் தான் பிடிக்குது, இல்லை நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ அதாவது அவங்களுடைய டேஸ்ட் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அப்பாவோ அம்மாவோ வந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது, அவன் கட்டாயப்படுத்தி அவனை இது இதுதான் படிக்கணும்னு சொல்லும்போது அவனோட டோட்டல் கேரியரே கூட நிறைய பேருக்கு வேஸ்ட் ஆகிடுது. ஏன்னா விருப்பம் இல்லாத ஒரு படிப்பை படிச்சுட்டு அவன் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இப்படிலாம் போயிடுது. அப்போ இந்த படிப்பு விஷயத்தில் வந்து பேரண்ட்டாக இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறது, குழந்தையோடைய விருப்பத்தையும் கேட்கணுமா, அவன் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அவனுடைய எபிலிட்டி என்ன, எதில் அவனுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணணும்லாம் சொன்னீங்க. என்னென்னலாம் பேரண்ட்டு எப்படி செய்யணும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்
0: சார். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணும்போது மன அழுத்தம் முதல்ல குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். அம்மா அப்பாவை மேலே ரொம்ப அட்டாச்சாக அம்மா அப்பா மேலே இருந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்குன்னு வேறு டேலண்ட் இருக்கும், அவங்களுடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அப்பா அம்மா மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்கிற குழந்தை என்ன பண்ணுன்னா ரெண்டு பேர் பக்கமும் அது எதையும் வந்து முழுமையாக பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலில் வந்துடும், ஐயோ அப்பா இப்படி நினைக்கிறாரு ஆனால் என்னால் செய்ய முடியல, என்னுடைய டேலண்ட் இருக்கு. ஒன்று என்ன பண்ணும், அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் படிக்கிறத. ரெண்டாவது, அப்படியும் முயற்சி பண்ணி அப்பா அம்மாக்காக நான் படிக்கிறேன்னாலும் இல்லாத ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளே திணிக்கப்படும் போது மனோநிலை தான் பாதிக்கப்படும். மனோநிலை பாதிக்கப்படுங்கிறத விட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் வர ஆரம்பிக்கும், அவங்கள பற்றின தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ஓகே அவங்களுடைய ஆசை இதுவாகலாம் இருந்தது, பட் குழந்தைக்கும் அதுவாக இருந்தால் அது அவங்க டபுள் இது கொடுக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அவங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு. இப்போ குழந்தைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கிறப்ப வராத ஒரு விஷயத்தை போட்டு திணிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து மைண்டு தான் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா

0: நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம்.
1: இந்த பாடி ஷேமிங் இதை பற்றி நம்ம அவங்கள்ட்ட என்ன பேசணும், சில பேர் பேசலாமாங்கன்னே கூட ஒரு யோசனை இருக்குது, பேசலாமா அதெல்லாம் சொல்லுங்களேன்.
0: பாடி ஷேமிங் எப்போ வரும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இல்லை வேறு யாராவது அவங்க சோஷியலைஸ் பண்ணும்போது யாராவது கமெண்ட்ஸ் அப்போ மாதிரி வருது, நீ கோலியாக இருக்க, என்ன இவ்வளோ சாப்பிட்ற, இல்லை நீ சாப்பிடவே மாட்டேங்கிற, இவ்வளோ கருப்பாக இருக்கே இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு மேட்ச் ஆகணும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கள. இது தான் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது குழந்தைக்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்பியரன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். உனக்கு உன்னுடைய திறமைகள், நீ வந்து எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுற செய்கிற இதுதான் முக்கியமே தவிர்த்து, அது மாதிரி யாராவது உன்ன சொல்கிறாங்கன்னா யூ ஜஸ்ட் அவாய்ட் இட். உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒருத்தர்கிட்ட இருக்கா, அவங்க பேசுறது உனக்கு பிடிக்கல, உன பாடி ஷேப்பிங் பண்ணுறாங்கன்னு நீ ஃபீல் பண்ணுறேன்னா அவாய்ட் பண்ணிடு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லணும். அதுவும் மற்றவங்களுடைய விமர்சனம் உன்னை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறத
1: நினைக்கிறேன் டீச்சரை போய் பாருங்கள், வந்து பையனை பற்றி விசாரிங்க, பொண்ணை பற்றி விசாரிங்க. அப்பப்போ அந்த கம்யூனிகேஷன் டீச்சர்ஸுக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் இருந்துக்கிட்டு இருக்கணும். இது வந்து பையனுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு முக்கியம்?
0: கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் சார். ஒரு குழந்தைன்னு வரும்போதே அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுது இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஜாப்லையும் அவங்க ஏர்ன் பண்ணுறதுலையும் மட்டும் காமிக்காமல் குழந்தைக்குங்கிறது அவங்க உணர்ந்து குழந்தைக்கு தேவை. ஏன்னா இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பின்னாடி வரப்போகிற அவங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு, அதுலேருந்து தவறக்கூடாது. அப்புறம் பிள்ளைங்க யார் கூட பேசுகிறாங்க, என்ன பழகுறாங்க எதுவுமே தெரியாமல் போயிடுமே, அதுக்கப்புறம் கடைசியில் தவறான பாதைக்கு போய் எங்கேயாவது போய் மட்டும்போது இவங்க முழுக்க அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறத விட முதலிருந்தே அந்த அன்பும் பாசத்தையும் அவங்களுக்கு ஊட்டி அவங்க கூட அவங்களோட இதை எவ்வளோதான் பெரிய ஜாப்ல இருக்கட்டும் ஆனால் இப்படி என்ன படிக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிறது வந்து சரியில்லை.
1: இப்போ சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் சொசைட்டியில் வந்து குட் டச் பேட் டச் இதை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறோம். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா குட் ஃப்ரெண்டு, இதையும் வந்து நம்ம சுட்டி காட்டி அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் எப்படி பேரண்ட்டோ டீச்சரோ நம்ம வந்து இதில் செயல்படணும்?
0: ஒரு ஃப்ரெண்டு குரூப்பில் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல பேரண்ட் வந்து இந்த பிள்ளை யார் யார் கூட பேசுதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க யார் யார் கூட ரொம்ப நட்புணர்வோடு இருக்கிறாங்க. சில குழந்தைங்க வந்து ஒருத்தர் யாராவது ஒரு புது ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு வரும்போதோ இல்லை பழகிட்டு வரும்போதோ ஸ்கூல்லேருந்து வரும்போதோ ரொம்ப டல்லாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்போடு நீ பழகும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுற, அதை எப்பயுமே நீ உனக்குள்ளே வந்து கேட்டுக்கணும். எனக்கு இவங்க கூட பேசுகிறது ஃப்ரீயாக இருக்கிறா, என் மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு இருக்குதா, இல்லை எனக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கா, ஒரு பயம் இருக்கா, பயமோ கவலையோ ஒரு இறுக்கமோ இருந்தால் கண்டிப்பாக அது உனக்கு ஒரு நல்ல நட்பாக இருக்காது. ஏன்னா உன்னுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த பாடியில் இந்த மைண்டில் இந்தந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும், உடல் ரீதியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும், ஒரு முகத்தில் ஒரு அடைச்ச மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறத வந்து வச்சு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஃபேக் ஃப்ரெண்டு வந்து உன்னை கம்பல் பண்ண மாட்டான், ஏன் முன்னாடி ஒரு மாதிரியும் தனியாக ஒரு மாதிரியும், நீ தனியாக இருக்கும்போது நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணணும், உங்கள் வீட்டு உங்கள் மொபைலோட பாஸ்வேர்ட் கொடு, இல்லை உங்கள் வீட்டில் என்ன இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து பர்சனல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். டாக்ஸிக் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்புறம் ஆர்ட் ஆஃப் செய்யணும். சில விஷயங்கள் உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் ஸ்ட்ராங்காக சொல்லு, அப்போ உனக்கு வேண்டாங்கிறதையும் மீறி கம்பல் பண்ணுறாங்கன்னா அது நல்ல நட்பாக இருக்காது. ஃபேக் ஃப்ரெண்டை இப்படி ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுக்கணும்.
1: இப்போ இன்னொன்று வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், உணவு ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கூட சொல்லுங்களேன்.
0: இப்போ இந்த வயசில் சார் உடல் மட்டும் இல்லை மூளையும் வந்து வேகமாக வளருதுன்னு சும்மா கலோக்கியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஃபுட்டாக வந்து கொடுக்கணும். நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கணும் சாப்பிட்றதுல, அயன், ஒமேகா த்ரீ, அப்புறம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த எக்கு பயிர் வகைகள் நிறைய கொடுக்கலாம், பால், கீரை, நிலக்கடலை, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய நினைவாற்றலுக்கு உதவுறது. அதே மாதிரி இந்த சுகர் க்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். பேக்கெட் ஜூஸ் கொடுக்கறது, சிப்ஸு, அதிகமாக வந்து இனிப்பு சாக்லேட்ஸ் வகை அதிகமாக அதெல்லாம் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணலாம்.
1: இவ்வளோ நேரம் பதின்பருவ மாணவர்கள் நம்ம அவங்கள ஆசிரியர்களும்

0: பெற்றோர்களும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறோம் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25ம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய

0: அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து

0: தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 12 நொடி. முதன்மை அலைவரிசையில் இன்னைக்கு கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுக்கு யோகாவால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று மூத்த குடிமக்களுக்கான யோகாவின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், வயோதிகம் ஒரு இயற்கையானது, மனிதனுக்கு வயது ஆவதுங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். அதனுடன் தவிர்க்க முடியாத உடலியல் மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. அதாவது தசை வலிமை குறைவு, சார்கோபீனியா, எலும்பு அடர்த்தி குறைத்தல், ஆஸ்டியோபீனியா இல்ல ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னு சொல்றோம், மூட்டு வலி, நெகிழ்ச்சி குறைதல், பிளெக்சிபிலிட்டி கம்மியாவது, பேலன்ஸ், சமநிலை சிரமம் போன்ற மாற்றங்கள் 65 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. இதனுடன் அவர்களுக்கு சுயநிறைவு, அறிவாற்றல் மற்றும் தானாக செயல்படக்கூடிய நிலையில் இருப்பதற்கு உடற்பயிற்சி, முக்கியமா யோகா பயிற்சி பெரிதும் உதவுகிறது. தொடர்ந்து யோகா பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான சரிவிகித உணவு, பேலன்ஸ்ட் ஃபுட் உட்கொள்ளும் போது அவர்கள் முதுமையில் நலமுடன் வாழலாம். இந்த ஆண்டின் சர்வதேச யோக தினத்தின் கருத்தே யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, 12th சர்வதேச யோக தினத்தின் கருத்தாகும். இவங்க யோகா பண்றப்ப என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பார்த்தா, தசை மற்றும் மூட்டுகளின் நிகழ்வு தன்மை, பிளெக்சிபிலிட்டி மேம்படுகிறது, உடலின் சமநிலையை, பேலன்ஸ், அவங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. இதனால வயதானவர்கள் கீழே விழுந்து விடாமல் தவிர்க்கப்படுகிறது. ஃபால்ஸ் அண்ட் ஃபிராக்சர்லாம் ரொம்ப ரொம்ப காமன், அது தவிர்க்கப்படுது. மூச்சு பயிற்சி பழகிறப்போ செய்யறப்போ நுரையீரல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, ஒரு நல்ல உறக்கத்தை அளிக்கிறது, மன அழுத்தத்தை குறைத்து மனநலத்தை பாதுகாக்கிறது. வாழ்க்கை முறை நோய்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், மெயினா நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், இதய நோய், இதனை தடுக்கவும் இருக்கிறவங்களுக்கு அதை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. தன்னியங்கி நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாட்டை சீராக வைக்கிறது. இதனால் உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்ள முடிகிறது. இவர்களுக்கு ஏத்த யோகான்னு பார்த்தா, இவங்க நாற்காலியில அமர்ந்து செய்யும் யோகாக்களை சேஃபா செஞ்சுக்கலாம், அதாவது சேர் யோகா, இல்லனா துணை பொருட்களை கொண்டு, ப்ராப்ஸ்னு சொல்லுவோம் நாங்க, அதாவது ஒரு பிளாங்கெட்டு, பிளாக்ஸ், இத பாடி சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிட்டு இந்த யோகா பயிற்சிகளை பாதுகாப்பான முறையில செஞ்சுக்கலாம். சீரா செய்யும் மூர்ச்சி பயிற்சிகள், ஸ்லோ பிரீதிங் பிராக்டிசஸ் சொல்ற அந்த நாடி சுத்தி பிரணயமா, பிராமரி பிரணயமா, இது மாதிரி பிரணயமா மூச்சு பயிற்சிகளும் செய்யறதும், தியான பயிற்சிகள் செய்யறதும் இவங்களுக்கு மிகவும் நல்லது. உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். மருத்துவர்கள் ஆலோசனை அனுமதி பெற்று யோகா பயிற்சி தொடங்குவது மிகவும் அவசியம். இவர்கள் யோகா செய்யும் போது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு போவது, யோகாசனம் செய்யறப்போ மெதுவா செய்ய வேண்டும். யோகா ஒரு பாதுகாப்பான பயிற்சி தான் மூத்த குடிமக்களுக்கு, ஆனா இதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது இதனோட பலன்கள் அவர்களுக்கு பூரணமா கிடைக்கும். அவர்களும் ஒரு இந்த முதுமை காலத்தில் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ முடியும். நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுக்கு யோகாவால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேரம் 7:30.
2: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: அந்த காலத்தில் அஹிம்சைக்கு மரியாதை அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் வந்து இம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார், உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது. சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார், சீக்கிய குட்டி கதை. அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்ததுதான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லோரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஒருத்தர். அவர் குருநானக்கோட நண்பர். அவர் நேராக போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை 1000 சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசாக சிரித்தார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லலை. கொஞ்ச நாள் கழித்து குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். 1000 ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போகல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு சாலை ஓரமாக போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்திலேருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டிச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்களாம் பாதி பேர் உடனே கலைஞ்சி ஓடினாங்க. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு சொல்லிக்காமல் கொள்ளாமல் நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்கே மறுபடியும் ஒரு பணமழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்கே வெள்ளி காசாக கொட்டுது. இப்போவும் இருந்த கூட்டத்தில் பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சி ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போகிறார். இன்னொரு ஊரில் மறுபடியும் பணமழை. இந்த தடவை வெறும் தங்க காசாக வந்து விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சி ஓடி போய் தங்க காசை அள்ளிக்கிட்டு அம்பேல் ஆகிட்டுது. குருநானக் திரும்பி பார்த்தார். கடைசியாக எஞ்சியிருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாமல் இவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறார். நீ தான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாரான் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போகிற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம். காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. இந்த காலத்தில் காசு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காசு நமக்கு அடிமையாக இருக்கணும். வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். நாம் காசுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்படி ஆகும்பொழுது தான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக நழுவி போயிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமாக கையை கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்குறான். கடைசியில் நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாரான் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில் பெட்டியில் பணம் வச்சுருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாசவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135

ஐந்தாவது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமரின் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமரின் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாகவும் கேட்கலாம்.

நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் நகருலா. நேர்களே, நாம் வாழும் நகரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான வரலாறு, பண்பாடு, மக்கள் வாழ்க்கை மற்றும் மறைந்து கிடக்கும் பல சுவாரஸ்யமான கதைகளை கொண்டுள்ளன. இந்த இடங்கள் நம் கண்களை கவரும், சில இடங்கள் நம் மனதை கவரும். ஆனால் சில இடங்களை பற்றிய செய்திகளை கேட்கும் பொழுதே நமது நினைவில் நீங்கா இடம் பிடித்துவிடும். நான் போகலைனா கூட எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான் அப்படின்னு ஜோதிகா ஒரு படத்தில் பேசியிருப்பாங்க. அது மாதிரி நாம் போகலைனா கூட அந்த நகரத்தை பற்றிய செய்திகளை நம் நினைவில் நின்றும் என்றும் நிலைத்து நிறுத்திருக்கும் அத்தகைய நகரங்களின் செய்திகளுடன் உலாவரும் இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை கொண்டு வரும் நகருலா நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் முதன்மை அலைவரிசையோடு. இன்று அப்படிப்பட்ட ஒரு அழகிய நகரை சுற்றி வரலாம் பாடலுக்கு பின். பாடல் கேட்கலாம், டிராகன் படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் சஞ்சனா பாடியது.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் உலா வர போகிறது கர்நாடகாவின் பசுமை நிறைந்த ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமான ஒரு இடம் சின்சொல்லி. இந்த இடம் கர்நாடகா மாநிலத்தின் கலபுரக்கி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் அமைந்துள்ள அமைதியான கிராமம். இயற்கை வளங்கள், வனவிலங்குகள், நீர் வளங்கள் மற்றும் எத்தனையோ வளங்கள் இருந்தாலும் இது தெலுங்கானா கர்நாடகா எல்லை பகுதியில் அமைந்துள்ளதால் பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமமாக விளங்குகிறது. ஏராளமான கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு இந்த பகுதி விவசாயம் மற்றும் இயற்கை வளங்களால் செழித்து விளங்குகிறது. மேலும் இந்நகரை சுற்றி வரலாம் பாடலுக்கு பின். பாடல் வருகிறது பைசன் படத்திற்காக அறிவு வேடன் பாடிய பாடல்.

சின்சொலி மிக பெரிய சிறப்பு அதன் வனவிலங்கு சரணாலயம்தான். சுமார் 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த சரணாலயம் கர்நாடகாவின் முக்கியமான பாதுகாக்கப்பட்ட காடுகளில் ஒன்றாக விளங்குகிறது. சிறுத்தை, கரடி, ஓநாய், நரி, மான் போன்ற பல விலங்குகளை இங்கு பார்வையிடலாம். 150 மேற்பட்ட பறவை இனங்களும் பல வகையான ஊர்வன மற்றும் சிறு உயிரினங்களும் இங்கு காணலாம். இயற்கை ஆர்வலர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பறவை பார்வையாளர்களுக்கு இந்த இடம் ஒரு விருப்பமாக இடமாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. தொடர்ந்து கேட்கலாம் இட்லி கடை படத்திற்காக தனுஷ், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

வேலைவாய்ப்பு செய்திகள். கூடங்குளம் அணிமன் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5 என 266 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி பிளஸ் 2 ஐடிஐ, வயது 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு சரி, சான்றிதழ் சரிபார்த்தல். விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL CARRERS.CO.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதியாகும். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்பட பிரிவுகளில் ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என்று மொத்தம் 158 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, வயது 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதள முகவரி NPCIL.NIC.IN என்ற இணையதள முகவரியில் மேலும் விவரங்கள் அறியலாம். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

நாம் இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் சின்சொலி அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தை பற்றிய அந்த செய்திகள் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். கலபுரக்கி மாவட்டத்தில் பொதுவாக வறண்ட காலநிலையே கொண்டிருந்தாலும் சின்சொலியில் பரந்த வனப்பகுதியில் மழை பொழிவை சமநிலைப்படுத்துகின்றது. நிலத்தடி நீர்நிலையை சமன்படுத்தி காடுகளை வளப்படுத்துகின்றது. இந்த காடுகள் மருத்துவ மூலிகளின் இயற்கை களஞ்சியமாயிருக்கு. பல அரிய வகை தாவர இனங்களுக்கும் வாழ்விடமாக இருக்கும் இந்த காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொக்கிஷமாய் விளங்குகிறது. சின்சொலிக்கு அருகில் அமைந்துள்ள சந்திரம்பள்ளி அணை உள்ளூர் மக்களுக்கு பாசன தேவைகளுக்கு உதவியதோடு அழகிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. மழைக்காலத்தில் அணை நிரம்பி வழிவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். மதராசி படத்திற்காக கார்த்திக் ஹரிணி பாடியது.

இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சியில் நம்ம உலா வந்துட்டுருக்கிறது கலபுரக்கி மாவட்டத்தில் உள்ள சின்சொலி அப்படிங்கிற ஊரை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். கன்னடம், உருது, தெலுங்கு, மராட்டி என பல மொழி பேசப்படும் மக்கள் இணைந்து வாழும் ஒரு பகுதியாக இந்த இடம் விளங்குகிறது. சின்சொலி ஒரு சாதாரண ஊர் இல்லை. பசுமை காடுகள், அழகிய அணைகள், வனவிலங்குகள், வளமான விவசாயம் மற்றும் இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் ஆன ஒரு இயற்கை பொக்கிஷம். இந்த அழகான நகரை இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நம்ம உலா வந்தோம். மற்றொரு நகருலா நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு அழகான நகரை சுற்றி வருவோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறது கூலி படத்திற்காக சுபலக்ஷ்மி அனிருத் பாடிய பாடல்.

0: இதுவரை ஒலி உலா வந்தது நகருலா.
1: நேயர்களை இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் 2வது கட்ட பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளில் 65 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. லக்சம்பர்க் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு அந்நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு சேவியர் பெட்டெல் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையே இருதரப்பு உறவு வலுவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக விரிவடையும் என்று தமது சமூக ஊடகப்பதிவில் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர் என கத்தார் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 500,000 அதிகமான உறுப்பு தான உறுதிமொழிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போருக்கு மறுவாழ்வுக்கான நம்பிக்கை அளித்துள்ளதாக தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்ற அமைப்பின் இயக்குநர் டாக்டர் அனில்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. விண்ணப்பங்களை கல்லூரி வளாக அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய ஆவணங்களுடன் ஜூலை 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் நாளை தொடங்கவுள்ள US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் வீராங்கனைகளான லக்ஷயா சென் மற்றும் தன்வி சர்மா உள்ளிட்டோர் விளையாடுகிறார்கள். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மேலி வரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம். அறிவை வளர்க்கும், ஆச்சரியத்தை தூண்டும், அன்றாட வாழ்க்கையில் மறைந்திருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை உங்களிடம் கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். தினமும் நம்மை சுற்றி நடக்கும் பல விஷயங்களின் பின்னால் இருக்கும் உண்மைகளையும் அதை நாம் அறியாத புதிய தகவல்களையும் கொண்டு வரும் இந்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி சுற்றி வரும் பூச்சிகள், இதை முழுமையாக அழித்துவிட்டால் என்னவாகும்? பூச்சிகள் இல்லாத ஒரு பூமி எப்படி இருக்கும்? அப்பாடா, நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தோணுதா? கொசு, ஈ, கரப்பான், எறும்பு, தேனி, வண்டு, தும்பி, வெட்டுக்கிளி போன்ற எந்த பூச்சிகளும் இல்லாமல் இருக்கும் நிலை இருந்தால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுங்கல்ல, அது ரொம்ப தப்புங்க. சில பூச்சிகள் கட்டாயம் நமக்கு நன்மையை தான் செய்கின்றது. அப்படிப்பட்ட பூச்சிகள் உலகத்திற்குள் சென்று அவை செய்யும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் பாடல்களுக்கிடையே இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில். பூச்சிகள் என்பது உலகில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் உயிரினங்கள். விஞ்ஞானிகள் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பூச்சி இனங்களை கண்டறிந்துள்ளனர். இன்னும் 100,000 இனங்கள் கண்டறியப்படாமல் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அதனால் பூச்சிகள் பூமியின் மறைமுகமான ஆட்சியாளர்கள் என்றே கூட சொல்லலாம். பூச்சிகளை பொதுவாக இன்செக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை, இன்செக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பொது சுகாதார முக்கியத்துவம் வாய்ந்தவை என இரு வகையாக பிரிக்கலாம். அதாவது சில பூச்சிகள் நமக்கு நேரடியாக பொருளாதார நன்மையை அளிக்கின்றது, மற்ற சில பூச்சிகள் நோய்களை பரப்பி பொது சுகாதாரத்திற்கு கேடுகளை விளைவிக்கின்றது.

முக்கியமான தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது. பொருளாதார நன்மையா அப்படின்னா என்ன பூச்சிகளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க ஒவ்வொன்றா கேட்கலாம் பாடல்களுக்கிடையே. முதலாவதாக வருகிறது சமுராய் படத்திற்காக ஹரிஹரன் திப்பு பாடிய பாடல்.

பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சிகள் அப்படின்னு பார்த்தாக்கா முதலாவது வருவது வந்து மகரந்த சேர்க்கை. தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை பூச்சிகள் மகரந்த சேர்க்கை மூலம் பயிர்களின் விளைச்சலை அதிகரிப்பதுடன் தேனீக்கள் தேன் மற்றும் தேன் மெழுகை வழங்குகிறது. பட்டாம்பூச்சிகள் பல்வேறு பழங்கள், காய்கறிகள் மற்றும் மலர் செடிகளின் இனப்பெருக்கத்திற்கும் விளைச்சலுக்கும் அதிகரிப்பதற்கும் பெரிதும் பங்களிக்கின்றது. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சிகள் வரிசையில் அடுத்து வருது வந்து விவசாயத்திற்கு பெரிதும் நன்மை செய்யும் லேடி பேர்ட் வண்டுகள். இவை பயிர்களை தாக்கும் அஸ்வினி பூச்சிகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உண்டு இயற்கை பூச்சி கட்டுப்பாட்டிற்கு பெரிதும் உதவுகின்றது. அடுத்ததா சாண வண்டு. இவை கால்நடை சாணத்தை மண்ணில் புதைத்து மண்ணின் வளத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் சுழற்சியையும் மேம்படுத்துகின்றது. இதுபோன்று பல பூச்சிகள் மண் வளத்தை காக்கின்றது. தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.

0: and Lakshya Sen and Tanvi Sharma to lead India's challenge at US Open Super Badminton Tournament beginning today in California. And with that, we end the morning news. Have a nice day.
1: ആകാശവാണി പുതുശ്ശേരി, നേരം 8:30. നേരുകളെ മുതന്മേൽ വരിസയിൽ തുടർന്ന് കേൾക്കലാം തഹവൽ തളം. ஆங்கில செய்திகளுக்கு முன்னர், பூச்சிகள் மனித வாழ்க்கையில் இருவிதமான பங்களிப்பை வழங்குகிறது. சில பூச்சிகள் நமக்கு நேரடியாக பொருளாதார நன்மையை அளிக்கின்றது. சில பூச்சிகள் நோய்களை பரப்பி பொது சுகாதாரத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றியும், நமக்கு எப்படி இது பொருளாதார நன்மைகள் வழங்குகின்றது சில பூச்சிகள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பார்த்தோம். தொடர்ந்து கேட்கலாம் தகவல் தளம் நிகழ்ச்சியில் பூச்சிகள் எப்படி மனித வாழ்க்கையில் நமக்கு பங்களிக்கின்றது என்பதை பற்றிய தகவல்கள். தொடர்ந்து வருது லாக் அப்படிங்கிற ஒரு பூச்சி. இந்த வகை பூச்சி லாக் பிசினை உற்பத்தி செய்கின்றது. இது வார்னிஷ், நகை போன்ற கைவினை பொருட்களை தயாரிக்க பெரிதும் உதவுகின்றது. பட்டுப்புழுக்கள் செய்யும் நன்மைகள் நாம் எல்லோரும் அறிந்ததே. உயர்தர பட்டு உற்பத்தியை செய்து பட்டு தொழிலுக்கு அடிப்படையாய் விளங்குகின்றது. ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பூச்சிகள் தூய்மை பணியாளர்களாக போலவும் பணி செய்கின்றது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பல வண்டுகள், ஈக்கள், எறும்புகள் போன்றவை இறந்த விலங்குகளின் அழுகிய பொருட்களையும் சிதைத்து மண்ணோடு கலக்க உதவுகின்றது. இவைகள் இந்த பணியை செய்யாமற் போனால் இந்த இறந்த உயிரினங்கள் நீண்ட நாட்கள் அழுகாமல் கிடக்கலாம், சுற்றுச்சூழலில் மாசுபாடும் அதிகரிக்கலாம்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மருத்துவ ஆராய்ச்சிகளில் பல பூச்சிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பொதுவாக விலங்குகள் வச்சு தான் மருத்துவ ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க இல்லையா, ஆனால் பூச்சிகள் வைத்தும் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கின்றது. மரபியல் ஆய்வுகளில் குறிப்பாக பழ ஈ, அதாவது ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு ஒரு சொல்கிறப்புள்ள சின்ன ஈ பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. பழ ஈக்கள் மிக குறுகிய காலத்தில் இனப்பெருக்கம் செய்கின்றது. சுமார் 10 முதல் 14 நாட்களுக்குள் ஒரு தலைமுறையை உருவாக்கி விடுகிறது. இதனால் பல தலைமுறைகளை குறுகிய காலத்தில் ஆய்வு செய்ய முடிகிறது. மனிதர்களில் காணப்படும் முக்கிய மரபணுக்களில் ஒத்த மரபணுக்கள் பழ ஈக்களிகளும் இருக்கு. இதனால் பல நோய்களின் காரணங்களையும் புதிய சிகிச்சை முறைகளையும் ஆராய பழ ஈக்கள் பெரிதும் பயன்படுகிறது. பொதுவாக சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் அப்படிங்கிற வரிசையில் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு முக்கியமான முதல் இடத்தை பிடிப்பது வந்து கொசு. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, யானைக்கால், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், ஜிகா போன்ற பல நோய்களை இது பரப்புகின்றது. அடுத்ததாக வருது வந்து மண் ஈக்கள், அதாவது சாண்ட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லீஷ்மேனியாசிஸ் என்ற நோயை பரப்புகிறது. இன்னும் சில பூச்சிகள் நோய் கிருமியை பரப்பும் காரணியாக இருக்கிறது. இதனால் பொது சுகாதார கேடு விளைகிறது. இன்றைய தகவல் தளம்

0: நிகழ்ச்சியில் நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல், நானி படத்திலிருந்து ரஞ்சித் பாடியது.
1: देख लो रे साला ये रात जागे

பூச்சிகள் அனைத்தும் தீங்கு விளைவிப்பன அல்ல. சில பூச்சிகள் மனித வாழ்வாதாரம், விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு அடிகாத்தளமாய் விளங்குகிறது. சில வியப்பூட்டும் தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தேனீக்கள் சூரியனை வைத்துதான் திசையை அறிந்து பயணிக்கின்றன. பட்டாம்பூச்சிகள் தங்கள் கால்களால் தான் சுவையை உணர்கின்றன. சில வகை வண்டுகள் தண்ணீர் மேல் நடக்கின்றது. சில வகையான சிக்காடா இனங்கள் 13 முதல் 17 ஆண்டுகள் வரை மண்ணுக்குள் வாழ்ந்து பின்னர் வெளியே வருகின்றது. நிறைவாக பயனுள்ள பூச்சிகள் ஒரு சில தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த பூச்சிகளை பாதுகாத்து தீங்கு விளைக்கும் பூச்சிகளை அறிவியல் முறையால் கட்டுப்படுத்தி வாழ்வை வளம் பெற செய்வோம் நேயர்களே.

0: கேட்டது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகளின் தகவல்களாய் மலர்ந்தது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி. தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்து மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற நம்ம தப்புகள்.
0: இப்போது விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில் இப்போ விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவில் வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைப்பிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண், கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கால் சென்டர், இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து

0: அங்கே வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லிருந்து படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
1: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
0: ஆமாம் ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும். மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தளர்வு ஆக்கிட்டே வரும்போது

0: ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது. அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்காடுறீங்களோ, எப்போ அமைதியாக படுக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி, இல்லாட்டி குழந்தைங்கள பற்றி, நம்ம இனி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போ தான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்ஷியஸோட, உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோடய கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்று நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கு அது வெளிச்சம் அப்படின்போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால் அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணும்போது நம்ம நிலாவை ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும், அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களாக ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாகவே உங்கள் கண் சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போய்.
1: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான், அதாவது தூக்கத்துக்குன்னு. நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனா. பாலாசனா எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகுனாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணுன்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்களே அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீதகரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்குது. இந்த யோக நிலை என்னன்னாக்கா செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும். இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலேருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம், அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும், திருப்பியும் இடது நாசி வழியாகவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்பில் எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும், அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த

0: ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனியையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்க நிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும் அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரை வருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம், உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள் இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இது வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் தான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அதன் மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியாக இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது யோகா கலைக்கு
0: கண்டிப்பாக இருக்குது.
1: கண்டிப்பாக இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: நிறைவு பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் வாதாபி கணபதி.

அடுத்த பண்டுரீதி கொலுவிய வையராமா, ராகம் ஹம்சநாதம், ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 9:28 45 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பக்கல நிலபடி, கரகர பிரியாராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவர்மெண்ட் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு அந்நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு சேவியர் பெட்டல் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையே இருதரப்பு உறவு வலுவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக விரிவடையும் என்று தமது சமூக ஊடக பதிவில் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகல்காத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டம் எல்பிஜி, நிலக்கரி மற்றும் கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்றும், எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவர்களிடம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மீன்பிடி நடவடிக்கை பாதிக்கப்படாத வகையில் எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மீன்வளத்துறை மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்கும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. கலிபோர்னியாவில் நாளை தொடங்கவுள்ள US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனைகளாக லக்ஷயா சென் மற்றும் தன்வி சர்மா உள்ளிட்டோர் விளையாடுகிறார்கள். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:20. முதன்மேல் விரிசையில் நேயர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இது முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ள ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் நீங்கள் விரும்பிய பாடலை பகிருங்கள். உங்கள் விருப்ப பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொழுமழும் கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் விரும்பியது காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி இவர் விருப்பமாக மறுபடியும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்ப நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி ஆனந்த் இவர்கள் விருப்பமாக கேளடி கண்மணி படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நேரம் 10:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். நேர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர 2275240 2275250 என்ற எண்களை அழைத்து பேசலாம், கருத்துக்களை பகிரலாம். கைபேசியில் அழைப்பவர்கள் வெளியூர் நேர்களும் 0413 என்ற முன்குறியீட்டு எண்களை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் உமா.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. சென்னை மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன் இவர்கள் விருப்பமாக சேரன் பாண்டியன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுனந்தா குழுவினருடன் பாடிய பாடல்.

நேரம் 10:28 13 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் மாண்டிப்பட்டி செந்தில்குமரன் விருப்பமாக இருமலர்கள். இப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

தொடர்ந்து கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் மயிலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவர் விருப்பமாக போக்கிரி படத்திற்காக சங்கர் மகாதேவன் கங்கா பாடிய பாடல்.

நேரம் 10:36. 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர் விருப்பமாக ஆயுசு 100 படத்திற்காக மனோ வாணிஜயராம் பாடிய பாடல்.

நேவுட்டுகிராம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர 2275240 2275250 என்றே அழைத்து பேசலாம், கருத்துக்களை பகிரலாம். கைபேசியில் அழைப்பவர்களும் வெளியூர் நேயர்களும் 0413 என்ற முன்குறியீட்டு எண்களை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விருப்பமாக வட்டத்துக்குள் சதுரம் படத்திற்காக எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா பாடிய பாடல்.

நேரம் 10:45 20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் பொன்னிமேடு வன்னி கணேசன்.

வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு. இல்லைன்னா பாட்டு படிப்பேன், உடுக்கை அடிப்பேன், சாப்பிட்டு

நேரம் 10:55 ஆயிட்டிருக்கு. இப்போ நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். ராஜபாளையம் பிரபுவீரா, முள்ளக்காடு பாபு, கடலூர் சுரேஷ், கோவூர் சூரியமூர்த்தி, காட்டூர் சிவகுமார், மதுரை சண்முக சுந்தரம், நன்னிலம் நாராயணன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், சென்னை சிவராம் நாகராஜன், இவங்க எல்லாரும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. இது நேரமின்மை காரணமாக இவர்கள் அனைவருக்காகவும் தரகாட்டன்காரன் படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது முதன்மையில் வரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் 2வது கட்ட பத்ம விருதுகளை வழங்கவுள்ளார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளில் 65 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் தேசமே முதலில் என்ற நோக்கத்துடன் பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் உறுப்பு மாற்ற

0: உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போருக்கு மறுவாழ்வுக்கான நம்பிக்கை அளித்துள்ளதாக தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்ற அமைப்பின் இயக்குநர் டாக்டர் அனில்குமார் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்திய அளவில் பள்ளிகளில் தூய்மை, சுகாதாரம் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த நடைமுறைகளை ஊக்குவிக்கும் ஸ்வச் வித்யாலயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தேசிய அளவிலான சுத்தம் பசுமை விருதினை புதுச்சேரியைச் சேர்ந்த 13 பள்ளிகள் பெற்றுள்ளன. புதுச்சேரி காலாப்பட்டு அரசு ஆரம்பப்பள்ளி தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதில் விருது பெற்ற பள்ளிகள், பணியாற்றிய ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:02.

0: நேயர்கள் கேட்டு பங்கேற்கும் மற்றும் ரசிக்கிருக்கும் என் நிகழ்ச்சி நேயர் நேரும் நிகழ்ச்சியில நான் உங்கள் உமா. இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். இந்த தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ள நீங்கள் கால் பண்ண வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275500413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம் நேயர்களே. உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. பொது சேவையில் நாட்டம் கொள்வோம் என்ற தலைப்பில் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சி பார்க்கலாம். மக்கள் சேவையே மகேசின் சேவை என்ற உயர்ந்த எண்ணம் நம் பண்பாட்டின் அடையாளமாகும். மனிதன் தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்கும் பயன்படும் வகையில் வாழ வேண்டும் என்பதே நல்ல சமூகத்தின் அடிப்படை. சமுதாயத்தின் ஏழைகள், முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர், கல்வியின்றிய குழந்தைகள் போன்ற பலருக்கும் உதவி தேவைப்படுகிறது. அவர்களுக்காக அக்கறையுடன் செயல்படுவது பொது சேவையாகும். ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 23 இன்று கொண்டாடப்படுகிறது. சமூக மேம்பாட்டிற்கும் நல்லாட்சிக்கும் பொது ஊழியர்கள் செய்யும் சேவைகளை அங்கீகரிப்பதும் சிறப்பிப்பதும் இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை, அதாவது UN ஜெனரல் அசம்பிளி 2002 டிசம்பர் மாதம் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி June 23 அதிகாரப்பூர்வமாக பொது சேவை தினமாக அறிவிக்கப்பட்டது. இதன் நோக்கம் சமூகத்தின் பொது சேவையின் மதிப்பை எடுத்துரைக்கவும் சிறப்பான பொது நிர்வாகத்தை ஊக்குவிக்கவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதேபோல் பொது சேவையில் நாட்டம் கொள்ளும் வகையில் உங்களோட கருத்துக்களை என்னோட பதிவு பண்ணுங்க. நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்றையோட தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம், உங்க கருத்துக்களை என்னோட பதிவு பண்ணிக்கோங்க.
1: நம்மளால முடிந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு உதவியா இருக்கணும். உதாரணத்துக்கு, நம்ம வந்து சாலை வசதி அப்படிங்கறது நம்ம பகுதியில இல்ல அப்படின்னா, அந்த சாலை வசதிய நம்ம மனு மாதிரி அரசாங்கத்திட்ட கொடுக்கும் பொழுது நம்ம பகுதிக்கு ஒத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த லெட்டர் மாதிரி எழுதி அந்த தகுந்த நபர்கள் கிட்ட போய் கொடுத்து, லைட் இல்ல அப்படிங்கும் பொழுது அந்த தகுந்த நபர்கள் கிட்ட அதை கொடுத்து, அந்த ஒரு பகுதிக்கு அந்த ஒரு ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றவங்க பாத்துக்குவாங்க நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம, நம்ம அதை ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து அந்த அரசாங்கத்துக்கோ தகுந்த நபர் கேட்டுட்டியோ சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத பண்ணணும் மேம். அது ஒரு நல்ல பொது சேவை தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மரக்கன்றுகள் இது வந்து நடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பொது சேவை. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப கிரீனரியாக இருக்கும். அந்த கிரீனரியாக இருக்கணும் அப்படின்னா மரக்கன்றுகள் நடணும். அது யாராவது ஒருத்தர் நட்டா என்ன அப்படின்னு நினைக்காம நம்ம ஏன் இனிஷியேட்டிவ் எடுத்து நடக்கூடாது, அதற்கு பொது சேவையில ஈடுபடலாம. அதே மாதிரி ஏரிகள், குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள் இதெல்லாம் தூர்வாரலாம். நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பகுதி மக்கள் திரண்டு இல்லையா, அப்புறமா அசுத்தமாக நம்ம பகுதி இருந்தது அப்படின்னா அதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம. எனக்கு என்ன அப்படின்னு நம்மளும் சேர்ந்து குப்பை போடாம நம்ம ஒரு குப்பைய தூர் வாரலாமே, நம்ம ஒரு குப்பைய பிரிச்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு அந்த பொதுநல சேவையில ஈடுபடும் பொழுது மத்தவங்க வந்து நம்ம மூலியமாக

0: கவரப்பட்டு அவங்களும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா.
1: சமூக ஒற்றுமையை பற்றி நீங்க ரொம்ப விரிவா அழகா விளக்கமா சொன்னீங்க.
0: ஆமா, இப்போ இந்த பொது சேவையை பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சமூக நல் இணக்கம் அப்படிங்கறது வரும். அதே மாதிரி இந்த சுயநலம் அப்படிங்கறது துறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நானு எனக்கு அப்படின்னு இல்லாம இந்த பொது சேவையில ஈடுபட்டுருவாங்க நாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் அப்படிங்கறதும் பெறும். அதே மாதிரி நம்ம வந்து பொது நலத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மள பார்த்து ஒரு நாலு பேர் ஈர்க்கப்பட்டு அவங்களும் அந்த ஒரு பொது நலமா நாலு விஷயங்கள் அப்படிங்கறத செய்வாங்க. அதே மாதிரி தனி ஒரு அடையாளம் நமக்கு ஏற்படுத்தணும், வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ளணும்னா பொது நலத்துல ஈடுபடலாம. பத்தோட ஒண்ணு பதினொன்னாக மற்றவங்களை போல இல்லாம ஆயிரத்தில் ஒருவராக நம்ம பொது நலத்தோட செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வழி தொடர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் இந்த சமூகத்துல ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு.
1: அதனால
0: நம்மளால முடிந்த அளவுக்கு பொதுநல சேவையில ஈடுபடணும், பொதுநல சேவையில ஈடுபடுறவங்களை பாராட்டு அப்படிங்கறது பெறணும். பெரிய மாற்றங்கள்லாம் சமூகத்துல நிகழ்ந்திருக்குன்னா அது பொது நல சேவையோடு அணுகக்கூடிய நபர்களினுடைய இந்த அளப்பரிய விஷயங்கள்னாலதான் அதற்குரிய அங்கீகாரத்தை நம்ம நிச்சயம் தரணும் இல்லைங்களா.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் வந்து சமூக ஒற்றுமையையும் சமூக பொறுப்புணர்வையும் உணர்த்துற மாதிரி அழகா சுருக்க நாட்டம் கொள்வோம். உங்க கருத்துக்களை என்னோட பதிவு பண்ணிக்கோங்க.
2: அதாவது பொது சேவை நாட்டம் கொள்ளணும்னா நம்ம வீட்டை நல்லபடியா வச்சுக்கிட்டாலே பொது சேவை வந்து தன்னால வளர்ந்துரும் இல்லையா. எப்படின்னா அந்த குப்பைகளை உரிய இடத்துல போடுறது, அப்புறம் வெளியில தூக்கி கட்டி எரியாம இருக்கிறது, அப்புறம் இந்த இதுல சாக்கடைகள் இருக்கு பாத்தீங்களா, கழிவு நீர் போற சாக்கடைகள், அதுல வந்து எந்த பொருளையும் போடாம இருக்கிறது. ஏன்னா அந்த பொருளை போடுறதுனால தானே அது போய் வெள்ளம் எல்லாம் வரும்போது போய் எங்கேயாவது அடுத்துக்கிறது இல்லையா. அப்ப அந்த உரிய அது தண்ணி மட்டும் போற இடம் தான் சாக்கடைங்கிறது. ஆனா அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் குப்பையில போடுறது, வீட்டுல வைக்கிற குழம்பு வெஞ்சனங்களை கூட குறைய வச்சு யாருக்கும் கொடுக்காம பக்கத்துல உணவு கரெக்டா உணவு செஞ்சு கரெக்டா சாப்பிடணும், இல்லைன்னா கூட குறைய செஞ்சா பக்கத்துல குடுத்துடலாம், யாராவது தெரிஞ்ச வருது ஊற்றலாம், அதை விட்டுட்டு அதை பூராமே ஒன்னா சேர்த்து கொண்டு போய் சாக்கடையில ஊத்திடுவாங்க அந்த குழம்புகளை. அப்ப அது ஒரே வாடையா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கூட பார்த்தேன், எங்க பேட்டிய பள்ளிக்கூடம் கூட்டி அடிச்சுட்டு போகும்போது எலிகளை என்ன செய்யறாங்க, எலிகள்ல அடிச்சா அதை தூக்கி நடுத்து ரோட்ல போட்டுறாங்க எலிகளை தூக்கி. அப்ப என்ன ஆகுதுன்னா வண்டிகள் போகும்போது அது நசுக்கப்பட்டு அது பூராமே உடனே வெளியே வந்து எல்லாம் பாக்குற பிள்ளைங்க போயில சில பேர் இந்த கோயில்களுக்கு போறவங்க கூட வெறும் காலோட நடக்கிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேரு. அப்ப அது வந்து அந்த அத்தனை கிருமிகளும் காலுக்குள்ளதானே நுழையும், அதை வந்து உணர்த்தணும். அதே மாதிரி எச்சி துப்புற பழக்கமும் உண்டு எல்லாத்துக்குமே, அதாவது அப்படியே காரி காரி ஒரு ஓட்டை சுத்தி சுத்திக்கிட்டே போவாங்க, அது தவறு. அந்த எச்சியை வந்துச்சுனாலும் என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளி அங்கிட்டுதான் கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கேன், ரேணுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன், அதுல சுத்திட்டா யாருக்குமே எந்த ஏன்னா
1: கால்வழியாதான்
2: எல்லாத்துக்குமே கால் வழியா தான் அந்த நோய் தொற்றுகள் அதிகமாக மேல இறங்குது. அப்ப என்ன செய்யணும், அந்த எச்சியை துப்புறந்த விட்டுறணும், இந்த மாதிரி உயிரினங்கள் ஏதாவது அந்த எலிகள் அடிச்சா வந்தாலும் அதை குப்பை உரிய இடத்துல கொண்டு போய் போட்டுறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாலிதீன் பேப்பர்களை அது பூராமே தூக்கி எரியுறது, எங்க இந்த மாதிரி பேருந்து வாகனத்தை வேண்ட ரயில்ல போகும்போது சாப்பிட்ட உணவு பண்றவங்களா பேப்பர் பேப்பர்லாம் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி எரிஞ்சுக்கிட்டே போவாங்க. அது பூராமே போற இடம் பூராமே பசுமையான வயல்வெளிகள் மரம் செடி இருக்கிற இடம் தானே. அப்ப அந்த பாலிதீன் பேப்பர் போய் ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாத்துக்குமே இன்பத்தை ஏற்படும். அதே மாதிரி பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் இன்னமே விடல, யாருமே எல்லாருமே நிறைய பேர் குடிக்கிறாங்க. அதை குடுத்துட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, அங்கே அந்த பணத்திற்கடையிலேயே நின்று குடிப்பாங்க. அந்த பணத்திற்கடைக்காரருக்கு மூக்குல பூராமே பாவம், அவர் நல்லா எந்த பழக்கம் இல்லாம இருப்பாரு, ஆனா அவருக்கு போகும் அத்தனை போய் அதை பூராமே அவர் மனச உடம்ப வந்து வரைச்சியும். அதே மாதிரி குழந்தைகளுமே அந்த இடத்துல உணவு ஏதாவது வாங்குங்க சாக்லேட் வாங்கும்போது அவங்களுக்கும் அந்த புகை எல்லாம் போயிருது. இதை தவிர்த்துட்டு அதை சீருக்கு சீடிகளை வந்து குடிக்கிறத அந்த பொது இடத்துல குடிக்கிறத நிறுத்தணும். வீட்டுக்குள்ளயுமே பாத்ரூம் கேட்டீங்களா, குடிக்க கூடாது, பிள்ளைகளை பாதிக்கிறோம், மனைவியை பாதிக்கும். அதை குடுத்ததும் இல்லாம அரையும் குறையுமா தூக்கி போட்டுட்டு வந்துடுறது, நசுக்கி கூட போட்டு வர்றது கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா காலில் அந்த சூடுபட்டுச்சுன்னா எத்தனையோ பேரு எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. அதனால அதே மாதிரி மது அருந்துறவங்க பன்னாடி பாட்டுகளை எங்கிட்டாவது இந்த காட்டுக்குள்ளே எல்லாம் போய் நாலஞ்சு பேருக்கு எந்த கூட்டாசி எந்த மது அருந்துறது இந்த வயக்காடுகள்ல தூக்கி எறிகிறது பாட்டுகளை அப்படியே அங்கனக்குள்ள மது அருந்துறவங்கிற பேர்

0: உடச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் அசுத்தம் பண்ணிட்டு வந்துருது வயல் பெண்கள்ல. அதை வந்து வயல் வயல் வயக்காட்டுல வேலை பாக்குற பெண்கள் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க எல்லாமே எடுக்க மாட்டாங்க, களை எடுக்கிறதெல்லாம் வெறும் காலோடதான் எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சுத்தம் இல்லையா, காடுகள்லயும் அப்படித்தான் எல்லாத்தையுமே தூக்கி எழுந்துட்டு வந்துடுறாங்க. நிறைய உயிர்கள் அதனால துன்பப்படுது, நிறைய உயிர்களை நம்ம இழக்கிறோம். நிறைய காடுகள்ல உள்ள விலங்குகள் பறவைகள் அத்தனைக்குமே நம்ம ஊறுபாடுகள் இருக்கிறோம். அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாடுகளும் ரோட்ல மாடுகளை விரட்டி விட கூடாது. மாடுகள் ஆடுகள் வளர்க்கறவங்க வீட்டுல எல்லா உணவு அதுக்கு தேவையான புண்ணாக்கு இதுதான் தண்ணி அதுவெல்லாம் வச்சு வீட்டுலதான் வளர்த்து பாலை மட்டும் பிரிச்சுட்டு வெளியில விட்டுறாங்க மாடுகளை. அது பூரா என்ன செய்யுது பத்து பாருங்களே, அது பூரா தெருவில நிக்குது. அந்த வண்டியில வர்றவங்க அதை பயந்து அது முட்டிடுமோங்கிற பயத்துல வண்டியை விட்டுறாங்க, நிறைய விபத்துகளும் ஆகுது. இது மாதிரி நம்ம நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே சில பிறருக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம பண்ணும் போது அதுவே வந்து சமூகத்துக்கு செய்யற தொண்டா மாறும். அம்மா எப்பவுமே நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் நல்ல செயலா பாத்துக்கிறேன்னு
1: விழிப்புணர்வும் சுத்தம் மற்றும் சுகாதார பணியில ஈடுபட்டிருந்தோம்னா நீங்க சொல்ற இந்த இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது உங்க கருத்தா பதிவு பண்றீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றி அழுத்தமக்கு நன்றி. ஹலோ வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க.
2: சுயநலம் பெரிதா, பொது நலம் பெரிதா, இதை என்னும் இதை என்றுமே என்று நீ பாரடா. சுயநலம் பெரிதா, பொது நலம் பெரிதா, இதை என்றுமே என்னி நீ பாரடா. ஒரு 40-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு திரைப்பட பாடல் பொதுநல அவசியங்கிறத வலியுறுத்தி வந்திருக்கு. இந்த பொது நலங்கிறது வந்து குடும்ப உறவுகள் சொல்லியோ, உறவுகள் சொல்லியோ, நண்பர்கள் சொல்லியோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல வரக்கூடாது. அது தானா வரணும், அந்த உணர்வு, அந்த பொது நலங்கிற அந்த சிந்தனை தானா வரணும். வருந்தி ஒரு விஷயத்த சொல்ற நேரங்கள்ல அது பொறுப்பு இல்லாம ஏனோ தானோ செய்யற மாதிரி ஆயிடும். அது தானே ஒரு வேலை செய்யற போது இந்த வேலை சிறப்பா அமையும்.
1: கண்டிப்பாக
2: ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கினு சொல்லி ஒரு ஒரு 5 வயசு ஒரு பையன்கிட்ட குடுத்தீங்கன்னா அத பக்குவமா சொல்ற நேரத்துல அதை சிறப்பா செய்து கொடுத்துருவாரு. அது கோபமா சொல்ற நேரங்கள் அந்த வேலை ஏனோ தானோங்கிற மாதிரி அமையும். இப்ப பொது நலம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கிராமங்கள்ல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி சதவீதம். அந்த சுயநலம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இவங்க பொது நலம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராம இருக்கிறாங்க
1: சொன்னீங்கன்னா,
2: அவங்க கூடா நட்பு, தொடு கைபேசி, இதுவே வாழ்க்கைன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்க தெரியல, பிழைக்க வேண்டிய நேரத்துல பிழைக்க தெரியல, சேமிக்க வேண்டிய நேரத்துல சேமிக்க தெரியல. பொது நலமா நம்ம சேமிப்புல வந்து ஒரு பகுதிய பொது நலமா செலவு பண்ணணும்ன்ற எண்ணங்களும் இவங்களுக்கு குறைவா இருக்கு.
1: கண்டிப்பாக அந்த பொறுப்பு
2: வர தயங்கிறதுனால்தான் இந்த மாதிரி பொது நலவாதிகள் அப்படிங்கிற சிந்தனையாளர்கள் குறைவா இருக்கிறாங்க. சொல்ல அந்த பொது நலம் சொல்ற நேரங்கள்ல யாருமே சொல்லாம யாருமே கட்டாயப்படுத்தாம எங்க மாமா அந்த பேருந்து நிலையம், எங்க ஊர்ல பேருந்து நிலையத்துக்கு ஒரு சோறு கடிகாரம் வச்சாரு. யாருமே சொல்லாம கட்டாயப்படுத்தாம எங்க ஊர்ல இருக்கிற உயர்நிலை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாடக மேடை மிக தரமா கட்டி கொடுத்தாரு.
1: சூப்பர்.
2: அது பொது நலத்துக்காக வந்த ஒரு சிந்தனை. அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு நிழற்குடை ஒன்னு சொந்த செலவுல கட்டி கொடுக்க போறேன் பள்ளி அந்த பேருந்து நிறுத்தத்துல. இது யாருமே செய்ய தயங்குறாங்க, யாருமே கட்டாம காலதாமதம் போயிட்டு, இதனால பயணிகள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்ற நேரங்கள்ல, அந்த நேரங்கள ஊராட்சி தேர்தல் வர நேரங்கள அவரை தோற்கடிச்சிட்டாங்க. அதனால அவர் வந்து மனசு வெந்து போய் நொந்து போய் அந்த நெயில் குடை கட்டுறது அப்படியே விட்டு தள்ளிட்டாரு. ஆனா பொதுநல எண்ணத்தோட அவ்வளவு சிரமப்பட்டு

0: அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் கட்டி கொடுத்த நாடக மேடைய இடம் பற்றாக்குறைன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அதை இடித்து தள்ளிட்டாங்க. இடங்கள் நிறைய இருக்கு, விளையாடுறதுக்கு மைதானங்கள் இருக்கு, அது ஏதோ அப்படி ஒரு ஒரு காழ்ப்புணர்வா அது பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விளம்பரத்துக்காக எவரையோ தவறா சொல்லணுங்கிற கருத்து நம்ம இதுல நம்ம பேசல.
1: கண்டிப்பாக
0: அந்த நேர் கூட இருந்து அந்த அந்த அந்த நாடக மேடை இருந்தா ஒரு ஒரு மூன்று நான்கு தலைமுறை தாண்டி தாங்கி இருக்கும். அங்க மாணவி மாணவர்கள் வந்து இலைப்பாடலாம், ஆண்டு விழாவில விழாக்களை கொண்டாடலாம், அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மேடைய இடிச்சு தள்ளி பாழாக்கிட்டோம். என்ன பொறுத்தவரையிலையோ என்னால முடிஞ்ச பொது நலங்கிற சிந்தனைய நிறைய நான் செய்யணுங்கிற எண்ணத்தோடவே இருப்பேன். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடையா இருக்கிறதுனால எனக்கு செய்வதற்கு அது முடியல.
1: கண்டிப்பா
0: அந்த பொது நலம் செய்யறதுக்கு பணம் தான் தேவைங்கிறது இல்ல, மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா அது முடியும். நல்ல மன வாழ்க்கை நாடு போற்ற வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்கல்ல, இயேசுதாஸ் பாடின ஒரு பாடல்ல இப்படி ஒரு பாடல் வந்திருக்கல்ல, அந்த நல்ல மனசு அந்த பொது நல்ல சிந்தனைங்கிறது அது இன்னமும் இன்னமும் வராம கொஞ்சம் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுனால்தான் கொஞ்சம் சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஏனும் இது இயந்திரமான வாழ்க்கையா இல்ல வந்து நேரமின்மையா என்ன நம்மளால புரிஞ்சிக்க முடியல. பெற்றோர்கள் முன்னுதாரமா இருக்கணும், குழந்தைகளுக்கு பொது நலம்னா என்ன சொல்லி கொடுக்கணும்.
1: கண்டிப்பா
0: பொது பெற்றோர்கள் வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்ப பொது நலவாதிகளாக அள்ளி கொடுக்க முடியல கிள்ளியாவது கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக நல்ல குடிமக்களை உருவாக்குறதுல
0: குழந்தைகளுக்கு அது பொதுநல சிந்தனை சொல்லி கொடுத்தாங்கன்னா பெற்றோர்களை போல அவங்களும் குழந்தைகள் அந்த பொதுநலவாதிகளாக மாறுவாங்க. இன்னைக்கு ஒரு பெற்றோர் முன்னுதாரமா இருக்காங்க சொல்லி ஒவ்வொரு வீட்டுல அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாச்சு சொன்னீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் சமுதாய சிந்தனையாளர்களாக மாறுவதற்கான தூரம் மிக அருகாமல் தான் இருக்கு.
1: ஆமா ஆமா
0: காலம் நல்ல ஒரு விடியலை கொடுக்குமான்னு நம்ம எதிர்பார்த்து காத்து கிடப்போம். இந்த மாதிரி வானொலிகள் நிறைய விழிப்புணர்வு செய்திகளை கொடுக்குது, நிறைய கருத்துக்களை கொடுக்குது. இந்த மாதிரி செய்திகளை இப்ப இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஒரு ஒரு பொது நலவாதிகளா மாற முடியும், சுயநலத்தை விட்டு ஒழுக்கி ஒழு விட்டு விலகி வர முடியும். இந்த சுயநலங்கிற விட்டு விலகி பொது நலங்கிற சிந்தனை வர்றதுனால தானே இன்னமும் ஒரு சிலர் ரத்த தானம் கொடுக்கறாங்க, இன்னமும் ஒரு சிலர் கண் தானம் கொடுக்கறாங்க, இன்னமும் ஒரு சிலர் உடல் தானம் கொடுக்கறாங்க. ரத்த தானம் தாதத்திலே மிகப்பெரியது. ரத்த தானம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமில்ல, ஒரு நோயாளி ரத்தம் இல்லாம எவ்வளவு சிரமப்படுறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமில்ல, அந்த ரத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு வர்றதுனாலதானே அந்த கொடுக்கறதுனாலதானே பல நோயாளிகளுக்கு எங்க காப்பாற்ற முடியுது. அவர் ஒரு சுயநலவாதியா இருந்தாருன்னா உயிர்களை காப்பாற்ற முடியுமா?
1: கண்டிப்பா
0: அவங்க மீண்டு வர முடியுமாங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. காலம் நல்ல ஒரு விடியலை கொடுக்கணும், மாற்றத்தை நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: மாற்றம் வந்து மாறாததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான இனிய தலைப்பு. இன்னமும் நீங்க இந்த கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி இன்னும் திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1330 குறள்ல வருஷமெல்லாம் பேசுற அளவுக்கு தலைப்புகள் கொட்டி கிடைக்குதாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க
0: எங்க நிகழ்ச்சி பொறுப்பாளரும் எங்க அமைப்பாளரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்தாங்கன்னா
1: உங்கள் கருத்தை அழகா பதிவு பண்ணீங்க. நல்ல குடிமக்களை
0: நன்றி
1: நன்றி வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து
2: பேசுறீங்க? நான் தபால் எழுதுனேன், அதே மாதிரி பைத்தாம்பாடி சத்தாரம் அபியூர் அந்த நாலு ஊர்லயும் சொல்லி தபால் எழுத சொல்லி எழுதி பஸ் விட்டேன். அந்த பஸ் விட்டு என்ன கேட்டீங்கன்னா

0: அது வரும்பொழுது அதாவது உறையூர்ல இருந்து பஸ் கொண்டாந்து உறையூர்ல பஸ் உடனே கனெக்ட் பண்ணாங்க. அப்பத்தி எம்எல்ஏ என்ன பண்ணாரு, பஸ் ஒண்ணுங்களா உறைய கூட்டு நானும் போயிருந்தீங்களா. அப்ப அந்த பஸ் வந்து ஓடும்போது இப்படி வரணும், இன்னொரு வந்து கரும்பூர் வழியா கரும்பூர் பைசா கரும்பூர் எனர்ஜி மங்கலம் சத்திர போய் பண்ணும் போதுங்களா பஸ் அப்ப நான் வந்து நான் மனு கொடுத்துருந்தேன். அப்ப மனு கொடுத்தா அந்த பஸ் விட்டுருந்தாங்க சரிங்களா. அப்ப எல்லாம் போட்டி பண்ணாங்க, நான் போய் நிக்கல. அப்ப அவர் கடைசியா முடிஞ்ச முன்னே அவன் எம்எல்ஏ சொன்னாரு, ஐயாவும் மூச்சு பாயா கிட்ட நிக்கல எடை நிக்கிறாரு இல்ல பெருமைக்காக நல்ல முக்க கூடாதுங்க போட்டோ நிக்க கூடாதுங்க
1: கண்டிப்பாக.
0: பஸ் அது ஒண்ணுங்க. அடுத்து எங்க ஊர் ஸ்கூல்ல வந்து மிடில் ஸ்கூல் ஆன உடனே டீச்சர்ஸ் பற்றாக்குறை வந்தது. டீச்சர்ஸ் பற்றாக்குறைக்கு தபால் எழுதணும், தபால் எழுதி அந்த தபால் வந்து இன்டர்வியூ லாபம் தபால் எழுதுறாங்க. அப்போ வந்து பதினாறு கைலாஸ் வந்தாருங்க கலெக்டர் மாவட்ட ஆட்சியர். அவரு இந்த மனுவை பார்த்துட்டு நான் கொடுத்த அஞ்சு மனுவுமே ஒன்னு ஸ்கூலு ஒன்னு கழிப்பட கட்டுற மனு கொடுத்தேன். அப்ப கேட்டீங்கன்னா உங்க மணி எல்லாமே சொல்லிட்டு அப்ப அந்த மைக் பாருங்க இவருடைய மணி எல்லாமே புதுநல மனுவா இருக்கிறதுன்னு
1: வளர்ச்சி வந்து ஒவ்வொரு மக்களின் செய்யும் உதவியாலதான் அது வந்து பொது சேவை வந்து நல்லா செயல்படும் அப்படின்றத வந்து உங்க கருத்துல அழகா பதிவு
0: பண்ணீங்க. அன்னைக்கு எங்க ஸ்கூல் டீச்சர் சரி வாங்க போலனாரு, சரி ஆபீஸ் ஏஜிஓ ஆபீஸ் போனோம். நல்லா நம்ம போன உடனே சார் இன்னும் இங்கிலீஷ் சார் இங்கிலீஷ் முடியும் நாலஞ்சு தமிழ் தான் போட முடியும் பதில் சொல்லுங்க சார் அஞ்சு மணி டைம் கொடுங்க சொல்லிட்டு வெளில நானும் சார் இடம் கலந்து பேசிட்டு அப்புறம் ஓகே சொல்லிட்டோம். அவர் ஈவோ என்ன செய்யாரு சிஓ ஃபோன் பண்ணி கேட்டாரு இந்த மாதிரி எடுக்கிற கல்வியாளர் முத்துக்கு வந்திருக்காரு அவர் ஓன் சக்தியா ஓகே ஓகே அவன் லெட்டர்லாம் வாங்க தேவையில்லைங்க நாளைக்கு பசங்க தமிழ் சாக்கு சொல்றேன் சொல்லிட்டேன். சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பசங்க மறுநாள் சேர்த்த பசங்க போற தமிழ் சொன்னா அது வந்து ஏஇஓசிஓனு போன் பண்ணி சார் நீங்க சொன்ன காப்பாத்துறாரு இல்ல சார் எம்எல் நம்பிக்கை செய்யல நம்பிக்கை நான் அவங்க காப்பாத்துறேன் சார் சொல்லிட்டு எல்லாம் மறக்க முடியாது சார்.
1: கண்டிப்பாக பொதுநலம் கருதி நீங்க செயல்படுறது பொது சேவையில ரொம்ப உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு
0: சார். நாடி
1: நேரம் 10:24:34 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நேர் நேரம் நிகழ்ச்சியில பொது சேவையில் நாட்டம் கொள்வோம் என்ற தலைப்புல நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நேர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க சொல்லுங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி.
1: தாண்டவமூர்த்தி சொல்லுங்க சார், இன்றையோட தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம், உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
2: என்னுடைய கருத்துக்கு மேடம், நம்ம கிராமங்கள ஒரு சில கிராமத்துல எங்க பக்கம் கிராமத்துல குடிநீர் பைப் உடஞ்சிருந்தா அதை உடனே நான் பள்ளம் நோண்டிட்டு அந்த தண்ணீர் வீணாகாத அளவுக்கு சைடு டிப்பு போட்டு ஒரு முதலுதவி மாரி செய்வோம். அப்புறம் டேங்க் ஆபரேட்டருக்கு தகவல் கொடுத்தா அப்புறம் அவங்க மறுபரிசீலனை செய்வாங்க மேடம். இந்த தெரு மின் விளக்குல அடி எறிஞ்சி நேருக்கு நெக்கிறவன் பாக்கலாம், அது எத்தனையோ பேர் பாத்தினே போவாங்க. நம்ம அரசு எவ்வளவு இழப்பு பணம் இழப்பு அதாவது நான் பெருமையா சொல்லல மேடம், அதை உடனே அந்த லைட் ஆஃப் பண்ணி வைப்போம் மேடம். இது போன்ற தருணங்கள்லாம் நம்ம வந்து இப்போ சுயநலம் செஞ்சா நல்லா இருக்கும் மேடம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: இது மட்டும் இல்லாம மேடம், ஆண்டுக்கு சராசரி 5 மரக்கன்று பொது இடங்களை வைத்து பராமரித்து இன்னைக்கு நல்ல காக்கா குறைகள்லாம் அதுல வந்து கூடு கட்டி குஞ்சு எல்லாம் பெருக்கி நல்ல நிழல் கூடையாவும் இருக்குது மேடம். எங்க பகுதி ரயில்வே கிராசிங்ல அதுல ஒரு 2 மரக்கன்றுகள் வச்சு விட புங்க மரம் வேப்ப மரம் இன்னைக்கு வந்து ஒரு 8 காலத்துல நல்லா உயர்ந்த நிலையில இருக்குது மேடம். இது போன்ற மற்றவர்கள் எங்க ஓம் சக்தியாகவும் அதே பணி செஞ்சுன்னு இருக்கிறாரு மேடம்.
1: சூப்பர். அதான் மரக்கன்றுகள் நடுதல், நீர் சேமிப்பு, மழை நீர் சேமிப்பு, இந்த மாதிரி ஒரு சில எப்படி சொல்றது பொது சேவைகளை நீங்க ரொம்ப ஆர்வமா செயல்படுத்துறீங்க அப்படின்றது உங்க கருத்தை பதிவு பண்றீங்க.
2: ஆமாங்க மேடம், இதுமாரி நம்ம அனைவரும் செஞ்சாங்கன்னா

0: சுயநலம் செஞ்சா நல்லா இருக்கு மேடம்.
1: கண்டிப்பாக இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்தோம்னா பொது சேவை நல்லா வந்து செழிப்பாக இருக்கும்போது அரசுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுறீங்க.
0: நிச்சயமா மேடம்,
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அழைத்த மிக்க நன்றி.
0: மிக்க நன்றிங்க மேடம்,
1: நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொலஞ்சநாதன்.
1: கொலஞ்சநாதன், சொல்லுங்க சார். இன்றையோட தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க.
2: ஒரே ஒரே சுருக்கம், ரொம்ப நம்ம நேர்ல பேசுற மாதிரி எஃப்எம்ல வந்து நம்ம ஒளியில உட்கார்ந்து உள்ள பேசுற மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது.
1: சொல்லுங்க சார்.
2: ரெண்டே வாரத்துல முடிச்சுக்கிறோம்மா. பொதுநலம் என்பது சுயநலம் இல்லாமல் யாரு எதையும் எதிர்பார்க்காம செய்யறாங்களோ அதுதான் பொதுநலம் இல்லைங்களா?
1: ஆமா சார்.
2: நம்மளுடைய இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு 10 ரூபாய் வருமானம் வரும் நினைச்சிட்டு போக கூடாது. கிடைக்குன்னா இறைவன் கொடுப்பார்
1: கண்டிப்பாக,
2: இல்லன்னா இல்ல. நமக்கு பாராட்டு என்பது பொதுநலத்துல கிடைக்குன்னா கிடைக்கும், கிடைக்காதுன்னா கிடைக்க மாட்டோம். அதனால எப்பயுமே சுயநலம் இல்லாமல் பொதுநலம் என்பது மனிதன் வாழ்க்கைக்கு சிறப்பு. ஏன்னா சுருக்கமா பேசணும், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றிமா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி. இன்றைய நேரம் தலைப்பில் பொது சேவையில் நாட்டம் கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். பொது சேவையின் முக்கியத்துவம் அப்படின்னா, பொது சேவை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், அடித்தளமாகும். இதன் முக்கியம் பார்த்திங்கன்னா, சமூக ஒற்றுமையை வளர்க்கும், சமூக பொறுப்புணர்வு, ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவளிக்கிறது, நல்ல குடிமக்களை உருவாக்கும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நேர் நேரம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் உமா. இன்றையோட நேர் நேரம் தலைப்பு பார்த்தீங்கன்னா, பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் ராஜு, நொடம்பூர்.
0: ஆ, சொல்லுங்க சார். இன்றையோட தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க.

0: கூடி இருந்து பார், கூட்டு பயிர் இட்டு பார். ஒரு பயிரும் ஒரு பயிரை கெடுக்கிறதும் உண்டு, ரெண்டு பயிருமே விவசாய வாழ வைக்கிறதும் உண்டு.
1: கண்டிப்பாக
0: ஆறு மாதம் பழுக்குமா விளாம்பழம், அதுல வவால்
1: தங்காதான்,
0: ஓடு உறுதி. அந்த பிள்ளையார் சதுர்த்தி போது தான் அது பழுத்து பழம் வரும். மார்க்கெட்ல பாத்துருப்பீங்க விளாம்பழத்தை. அது மாதிரி ஒரு பொது சேவை நிறைய செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. வழியில ஒரு குண்டு கல்லு கறந்ததுன்னா பைக்கு பைக்ல மோதும், பஸ்ல ஆகப்படும், லாட்ல ஆகப்படும். அதை எடுத்து ஓரமா போறதே ஒரு பொது
1: சேவை.
0: எங்க ஊர்ல ஒரு 100 அடி உயரத்துல 8 அந்த புது விதமான பல்பு போட்டுக்கிறாங்க. அது போடுறதுக்குன்னு தெரியல, நிறுத்தவும் தெரியல சில பேருக்கு.
1: அதனுடைய விழிப்புணர்வு அந்த அளவுக்கு செயல்பாட்டுல இல்லைன்னு சொல்லுவீங்க.
0: அதை நான் இலவசமாகவே போடுறதுக்கு போகுதுக நிறுத்தத்து, நான் ஊருக்கு போட்டுனா அப்படியே ஏஜிங் அடக்குதுன்னுவாங்க. அது ராகி இல்லைன்னு பாக்குறேன், அதால் தான் எரியுதுன்னு. சில பேர் விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை நிறுத்த முடியும்.
1: கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதனுடைய இது தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே கூட.
0: ஆமா, அதே மாதிரி தெரு குழாயில நிறைய பேர் வருது, தேர் சந்தையா நடக்குது, அது வேற விஷயம். அதுல போய் கலந்துக்கணும்னா நம்ம பேர் தான் ரிப்பேர்.
1: சமூக விழிப்புணர்வா நீங்க செயல்படுறீங்க அதுல உங்களுடைய பொது சேவையில் நீட்டிக்கொள்ளுங்கள். நீங்க வந்து சமூகத்துக்கு என்னெல்லாம் பயன்படணுமோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து முன்னுரிமை எடுத்து நீங்க அதுல முன்னோடியா இருந்து அதுல தனித்துவமா செயல்படுறீங்க.
0: திண்டிவனம் 10 கிலோமீட்டர்னு போர்டு இருக்கும், அந்த ஹைவேஜிகாரம் போட்டு இருக்கும். அதில் தான் தேவையில்லாத போஸ்ட போட்டு மறைச்சு வைப்பாங்க. வெளியூருக்காரு வந்தாக்கா அதை பார்க்க முடியாது. அதை ஒரு போஸ்டை கீழ்ச்சி அதை சுத்தம் பண்ணி அந்த எழுத்து தெரியுற மாதிரி வைக்கிறது உண்டு. அங்கே இருக்குது எங்கள் ஊர் அந்த ஒரு போஸ்ட், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே.
1: ஓகே ஓகே, பிறருக்கும் உதவும் மனப்பான்மை தன்மையில் சொல்லுங்க.
0: ஆமா, வெளியூர்ல இருந்து வரவங்க எந்தெந்த ஊரு எப்படி போகணும்ன்றது அந்த அம்புக்குறி எல்லாம் போட்டு வச்சிருக்குது. அத சுத்தம் பண்ணி வைக்கிறது எப்படியாவது ஒரு தரம்.
1: கண்டிப்பாக அதாவது உங்களுடைய
0: நிறைய இருக்குது.
1: ஆமா ஆமா, நீங்க நிறைய
0: இருக்குது செய்யணும். அப்படியே லைன் கேட்டாலும் ஐடியா வர மாதிரி பேசுறதுக்கு.
1: கண்டிப்பாக
0: அது ஒரு பக்கம்
1: உங்களுடைய. நன்றி நன்றி, உங்களுடைய சமூக விழிப்புணர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்,
0: நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் லால்குடி இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
2: நாட்டம் கொள்வோம் அப்படிங்கறதா இருக்கு, ஆனா அது செயல்பாட்டுக்கு வர முடியும்னு பார்த்தாக்க எதிர்த்தரப்புல உள்ளவங்களோட நிலைப்பாட்டுனால பொது நல்போம் நலம் கொள்வோங்கிற அந்த ஒரு நபருக்கு நிலைப்பாடு பின்தள்ளப்படுகிறது. இப்போ எப்படின்னாக்க பொது நலம்ங்கும் போது தனி ஒரு மனிதனை விட உயரிய பண்பு கடமைன்னு சொல்லி அவர் வந்தாலும் செய்வதற்கு முற்படும் பொழுது எதிர் தரப்புல உள்ள, அதாவது ஏதோ ஒரு இடமோ போக்குவரத்தோ, இப்ப நம்ம ஒரு காம்பவுண்ட் இருக்கு, பக்கத்துல ஒரு செடி வருது, அதை வந்து சுத்தம் பண்றோம், வாசல சுத்தம் பண்றோம்னு சொன்னோம்னா எதிர வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உனக்கு ஏன் இந்த வேலை, உன்னோட வீட்டு வழியா வழியிற பைப்பு தண்ணி வந்து ஏன் வாசல்ல வருது அப்படிங்கும்போது அதை ஏற்புடைய நிலையில எதிர் தரப்புல ஆள் இல்லை.
1: கண்டிப்பாக
2: அதனால இந்த தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் படுற அனுபவம், அவங்க படுற வேதனையும் துன்பமும், அவங்க பெரிய லெவல்ல போகும்போது அங்கிருந்து ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வர சிக்கல் அவங்கள ரொம்ப பின்தல்ல போக வைக்கப்படுது. என்னோட அனுபவத்துல பல காரியங்களை நான் அதுல ஈடுபட்டு செஞ்சு கடைசியில தோல்விங்கிற நிலைக்குள்ளதான் வந்தேன். காரணம் என்னன்னாக்க எங்க பகுதியில நிறைய விபத்து ஆகக்கூடிய ஒரு சாலை, அந்த சாலைய முறைப்படி புகைப்படம் எடுத்து அங்க ஏற்கனவே நடந்த விபத்துக்களை தேதி வாரியா குறிப்பிட்டு சாலை அந்த எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த சாலை எந்த இதுக்கு கட்டுப்பட்டதுங்கிற வகவுக்கு எல்லாமே உண்மை நிகழ்வை எழுதி புகைப்படம் பிடித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்க, சம்பந்தப்பட்ட உள்ளூர்ல இருக்கிற ஒரு துறைக்கு ஒரு செய்தியா அனுப்ப சொன்னாங்க. அங்க

0: போய் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, இது எங்களோட லிமிட்டுக்குள்ள வரல, சிதம்பர சாலையில லிமிட்ல வருது, நீங்க இது அங்கதான் அனுப்பணும்னு அவங்க ஒரு செய்தியா சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து வந்து திருப்பி இவங்கள்ட்ட சொன்னோம்னா, எங்களுக்கு என்னைக்கு ஆர்டர் வருதோ நாங்க எங்களுக்கு இவ்வளவுதான் அதுல செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னு இவங்க ஒரு பதிலா சொன்னாங்க. இதெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு தடவை அந்த உயர் அதிகாரி இல்லாதப்போ இன்னும் கூடுதல் இன்னொரு உயர் அதிகாரி இருக்கும்போது இந்த இதை எடுத்துட்டு போனேன், அவர் ஒரு அற்புதமான பதில் சொன்னாரு. என்னன்னா, இதே சாலையில தான், இதே நெருக்கடியில தான் நாங்களும் தினமும் பயணிச்சுட்டு போயிட்டு வரோம். நீங்க பாக்க வந்த உயர் அதிகாரியும் அதே இதுலதான் போறாரு. அவங்க இதுல முயற்சி எடுத்தாக்க வெகு ஈஸியா செய்யலாம், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னாரு. ஆஹா, இங்கதான்டா இருக்கு உண்மை, இந்த ஏன்டா நம்மளுக்கு பொது தொண்டு அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல வெளியிட்ட. ஏன்னா சில விஷயங்களை பொது தொண்டு நம்ம செய்யறோம், அதை நடைமுறைப்படுத்த வரும்போது வர பிரச்சனையும் இன்னல்களையும் சிக்கல்களையும் சட்ட ரீதியாகவும் சமுதாயத்துல இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் அட்டமற்ற பிரச்சனையை உருவாக்கிக்கிற நிகழ்வுல வரும்போது இந்த பொது தொண்டுல நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால தன்னார்வ தொண்டார்களாலும் சரி, பொது தொண்டு செய்யறவங்களும் கொஞ்சம் சங்கோஜப்பட்டு செய்யக்கூடிய நிலை வருது. என்ன பொது தொண்டுனா என்ன செய்யலாம், நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி குழாய் தண்ணியை மூடுனேன், பேருந்துல நான் இது கொடுத்தேன், பஸ்ல மெதுவா போக கூடாதுன்னு சொன்ன பைசா செலவு இல்லாத சொல்ற வாய் வார்த்தைய செய்யற பொது தொண்டுதான் இன்னைக்கு செயல்பாட்டுல பண்ண முடியும். ஆனா மிக அரசாங்கம் சார்ந்து பொதுமக்கள் சார்ந்தும் செய்யக்கூடிய அந்த பொது தொண்டு விஷயத்துல நிறைய இடர்பாடுகள் இருக்கு. இது வந்து செய்யக்கூடிய தலையால கடமை, இது நீங்க கொடுக்கற எங்களுக்கு உண்டான விழிப்புணர்வு தலைப்பு. இதையும் தாண்டி செய்யறதுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, பொது உடைமைன்னு வரும்போது பொதுவான மக்கள் அனைவரும் நலன் கருதி செயல்பட்டா வெற்றி கிடைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: உங்க தனி மனிதனோட கடமையும் ஒண்ணுதான், அதே தனி மனித கடமை சமுதாய கடமையா மாறும்போது பலரும் இதற்காக வந்து செயல்பட்டோம்னா இந்த பொது உடைமை நோக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு தன்னாட்சி நிகழ்வாவே மாறுமாறு. அது மாதிரி செய்யும்போது சமுதாய மேன்மை கிடைக்குங்கிற ஒரு நல்ல செய்தி, நல்ல தலைப்புக்கு வணக்கம் சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்பு.
1: நன்றி நன்றி சார். அடுத்த மக்கள் நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு.
2: ஆமாங்க மேடம். அதாவது பொது சேவையில் ஆட்டம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் மேடம். குடும்பான வரைக்கும் நாங்க இந்த உழவார பணிக்கு போவோம். கோயில்கள் திருவிழா வந்து உழவார அமைக்கும் தனியா ஒரு குழு வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதை கணக்கு பண்ணி ஒரு கோயிலுக்கா போய் கோயில பராமரிப்பு பண்ணுவோம். கோயில சுத்தம் பண்றது, கோயில இருக்க செடி பொடிகள்லாம் இது பண்ற வெட்டி எடுத்துட்டு கோயில சுத்தம் பண்றது ஒவ்வொரு மாசமும் வழக்கமா வச்சிருக்கோம் பொது சேவைகள். அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரெண்டுகள் வந்து மரம் நடும்போது கூப்பிடுவாங்க, அவங்களுக்கும் கூட மரங்கள் நடும்போது கூட கெல்ப போவாங்க மேடம். இப்படி நம்மளால முடிஞ்சது ஒண்ணு ரெண்டு சின்ன சின்ன செஞ்சு கொண்டிருக்கோம் மேடம். அது போல சுற்றுச்சூழலுக்கு நம்ம வந்து எந்த கேடு விளைக்காது, அதுவும் ஒரு பொது சேவை தான் என்னோட கருத்து. சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடு விளைவிக்காம நம்மளால இருக்கிறோம், நம்மால் கேடு விளைவிக்க கூடாது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: அதுவும் ஒரு வகையில பொது சேவை தான். சுற்றுச்சூழலை காப்பதான் ஒவ்வொருத்தரோட கடமை இல்ல மேடம்.
1: ஆமா ஆமா, மனிதநேய சேவையாவும் அதை கருதப்படுத்திக்கலாம். நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நேயர் நேரம் நிகழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில இன்றையோட தலைப்பு, பொது சேவையில் நாட்டம் கொள்வோம். பொது சேவையில நிறைய செயல்கள் சொன்ன மாதிரி மரக்கன்று நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை, சமூக பொறுப்புணர்வுன்னு என நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஐநாவின் முக்கிய செயல்பாடுகள், அதன் முக்கியத்துவம் பற்றியும் பார்க்கலாம். நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள், வறுமை ஒழிப்பு, பாலின சமத்துவம் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை 2030க்குள் அடைவதில் பொது ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என ஐநா வலியுறுத்தியிருக்கு. தொழிலாளர் உறவுகள் ஒப்பந்தம், சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் 1978 பொது சேவையில் உள்ள தொழிலாளர் உறவுகள் குறித்து ஐஎல்ஓ ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டது. இளைஞர்களை ஊக்குவிக்குதல் மூலம் இளம் தலைமுறையினர், பொது நிர்வாகத்துறையினர் தங்களின் எதிர்கால வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கும் நேர்மையுடனும் சமூக பணியாற்றுவதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினத்தையொட்டி அதன் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறை பயன்பாடுகள் ஆகியவை சமூக பொருளாதார மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது.

நேரம் 10:45 34 நொடி. நேர் நேரம் நிகழ்ச்சியில் பொது சேவை நாட்டம் கல்வோம் என்ற தலைப்பில் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொது சேவையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஊழியர்களின் பங்களிப்பை அங்கீகரித்தல், அதாவது கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் நீதித்துறை போன்ற அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு வழங்கும் அரசு ஊழியர்களின் கடின உழைப்பை இந்த நாள் உலகளாவில் அங்கீகரிக்கிறாங்க. நல்லாட்சியை ஊக்குவித்தல், அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நேர்மை ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்நாள் வலியுறுத்தது. நிலையான வளர்ச்சி, இலக்குகளை அடைதல், ஐநாவின் வெற்றிகரமான செயல்படுத்த வலுவான மற்றும் திறமை

0: யான பொது நிர்வாகம் எவ்வளவு முக்கியம் என்பது இது உலக நாடுகளுக்கு நினைவூட்டுகிற தினமாக கொண்டாடப்படுது. இளைஞர்களை திறமையான மற்றும் நேர்மையான இளம் தலைமுறையினரை பொதுத்துறையில் இணைத்து பணியாற்ற ஊக்குவிக்கும் பகுதியை இந்த பொது சேவை தினம் அனுசரிக்கப்படுது. பொது சேவை என்பது சம்பளம் பெறுவதற்காக செய்யப்படும் வேலை மட்டுமல்லாமல் பிறருக்காக மனப்பூர்வமாக செய்யப்படும் சேவையை அதில் அடங்கும். ஒரு ஊரை சுத்தமாக வைத்தல், மரக்கன்றுகள் நடுதல், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்தல், இரத்த தானம் செய்தல், இயற்கை பேரிடர் நேரங்களில் நிவாரண உதவி செய்தல், சாலை விதிகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், முதியவர்களுக்கு உதவுதல், அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குதல் போன்ற அனைத்து பொது சேவையின் பகுதிகளாகும். பொது சேவை செய்யும் மனப்பான்மை சிறுவயதிலிருந்தே வளர்க்கப்பட வேண்டும். பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமூக பொறுப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், சுத்தம், ஒற்றுமை உதவும் மனப்பான்மை போன்றவற்றை கற்பிக்கும் ஒரு சேவைதான் இந்த பொது சேவை. நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜவரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு பொது சேவை நாட்டம் கொள்வோம்.
1: பொது சேவை நாட்டம் கொள்வோம். உலகமா மக்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே இயற்கையாவே பொதுநல சேவையில எல்லாருக்குமே இயற்கையா அந்தணும். சேவைங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. இப்ப வந்து ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தங்க மயங்கி போய் உண்டாங்கன்னா அவங்கள போய் ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கறதும் ஒரு சேவை தான். சில பேர் ஆக்சிடென்ட் ஆகி இப்ப கடத்து கதைப்ப இதுல வந்துருப்பாங்க, யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. பயந்துகிட்டு போலீஸ்ல போய் என்கொயரி பண்ணுவாங்க, ரொம்ப பேர் பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம இப்ப எல்லாம் அரசாங்கத்துல சொல்லிச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் உடனே ஏற்பாடு பண்ணி சரிக்கு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க வந்து பயப்படாம அந்த கீழே உள்ளவங்களை வந்து உடனடியா எவ்வளவு சீக்கிரம் சேர்க்கணும், ரத்தம் லாஸ் ஆகுறது மாதிரி, அதாவது ரத்தம் எல்லாம் வெளியாகிறது மாதிரி அவங்களுக்கு சேர்த்துட்டா அவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அதனால பொதுநல செயல் வந்து எல்லாருமே தன்னை அர்ப்பணிச்சுக்கணும். அதை வந்து சிறு பிள்ளைகள் இருந்தே ஸ்கூல்ல இருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா, தெருவில் போயிட்டு இருக்கோம், ஒரு கண்ணாடியோ ஒரு முள்ளோ கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தும், அது ஒரு சேவை தான்.
0: கண்டிப்பாக
1: அதான் இயற்கையாவே நம்மளாலே இயற்கையா வரணும்.
0: நம்மளால என்னென்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்தி செய்யணும். ஆமா,
1: அது மாதிரி பிள்ளைங்களுக்கும் வீட்டுல உள்ள பிள்ளைங்களுக்கும் நம்ம சிறு வயதுல இருந்தே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அதனால எதிர்காலத்துல அது இயற்கையாவே நமக்கு அந்த பொதுநல சேவை வந்துடும் என்பது என் தாழ்மையான கருத்து.
0: கண்டிப்பாக, அழைத்து மிக்க நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: அங்கு உமா அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் விருப்பு தருவது செய்ய பேசலாமா?
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம்.
2: பொது சேவை என்றது இப்ப வானொலியே ஒரு பொது சேவை தானம்மா? சரிதானா?
0: கண்டிப்பாக.
2: காவல்துறையும் ஒரு பொது சேவை தான், தூய்மை பணியாளர்களும் தூய்மை சேவை தான், போலீஸ்காரர்களும் பொது சேவை தான். இப்படி பணியாற்றிய அத்தனை அரசாங்க ஊழியர்களும் பொது சேவை தான் செஞ்சிருக்காங்க. இப்ப நான் வந்து பொது சேவைன்னா, நான் வந்து கடந்த 33 வருஷமா வந்து மின்துறையில அதிகாரியா பணிபுரிஞ்சு பல வீடுகளுக்கு நான் ஒளி ஏற்றி வச்சிருக்கேன். அது ஒரு பொது சேவை
0: தானம்மா?
2: அதே மின் கம்பங்கள் நடுவது, டிரான்ஸ்பார்மர் ஃபைபர் வச்சு அதை பராமரிக்கிறது, இப்படி பல விதமான பொது சேவைகள் அரசாங்கத்தையே செய்து. அதான் பொது சேவைன்றது ஒரு தனிப்பட்ட முறையில வந்து சில மனிதர்கள் வந்து கோயிலுக்கு அனாதை ஆசிரமங்கள் இப்படி செய்வாங்க, அவங்க தனியுது. இப்ப எங்களால பொது சேவை செய்யணும்னா இப்படிப்பட்ட அரசாங்க பதவி வைக்கும் போது சுகம் முகம் சுழிக்காம அவர்கள் நம்ம வந்து பணி செய்யணுமா?
0: கண்டிப்பாக, அவங்களோட தேவை அறிந்து அதை நம்ம செயல்படுத்துறதே ஒரு பெரிய,
2: அதுதான் நம்ம அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறதில்ல, சம்பளம் வாங்குறதில்ல. இப்ப நீங்க உட்கார்ந்து அது எதுக்காக சொல்றீங்க? நீங்களும் ஒரு பொது சேவையா தான் உட்கார்ந்து சேவை செய்யறீங்க.
0: கண்டிப்பாக,
2: எல்லாருமே இப்படி பொது சேவைகள் தான் இருக்காங்க. அதாவது காஷ்மீர்ல கூட இன்னைக்கு வந்து பொது சேவை தான் செஞ்சிருக்காங்க நம்முடைய ராணுவ வீரர்கள். இப்படிப்பட்ட துறைகள் தான் நிறைய இருக்கு நம்முடைய இந்தியாவில். அப்படிப்பட்ட நிலையில வந்து தனிப்பட்ட ஒரு மனிதன் செய்யறதுன்னா அது ஒரு தனி ஒரு பராமரிப்பு வேணுமா? ஆக மொத்தத்தில் என்னுடைய கணிப்பு என்னன்னா உள்ளத்தால் வருவதுதான்.

0: நம்ம அந்த பொது சேவை
1: கண்டிப்பா
0: மனதார செய்வோம். இப்ப ஒரு விஷயம், ஏழைகள் இருக்காங்க, நமக்கு பணம் இருக்கு, நீ ஒரு 10 ரூபாய் 1 ரூபாய் கொடுக்க, ரொம்ப அதிகமா வேணாம், 10 பேர் கொடுத்தா உனக்கு 10 ரூபாய் இருக்கு. இப்போ மனசுதான் காரணமாமா, ஒவ்வொரு செயலும் சொல்லும் வந்து நம்முடைய பொது சேவை என்பது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மனப்பான்மை தான். ஆக மொத்த சிலை வந்து பொது சேவை என்பது எல்லாமே உள்ளடங்கியதுதான். தனிப்பட்ட விஷயத்துல பார்க்க போறேன்னா, அரசாங்கம் உட்பட, ஊழியர்கள் உட்பட, தனிப்பட்ட மனிதர்கள் உட்பட எல்லாருமே அந்த பொது சேவை தான். அதுக்கு சீன்னு சொல்லக்கூடாது. இப்ப ஏழை இருக்கான், ஒரு கை கால் இல்லாதவங்க இருக்காங்க, இப்படிப்பட்ட அந்த ஊனமுற்றெல்லாம் நம்ம ஒதுக்க கூடாது. மாறாமா அதே ஒரு பொது சேவை தான். நன்றிமா.
1: நன்றி நன்றி. உங்க கருத்துக்களை அழகா பதிவு பண்ணீங்க, அழைத்த மக்கள் நன்றி. பொது சேவைகளின் பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமைகளை பகிர்தல். அதாவது இத்தினத்தில் நடைபெறும் உலகளாவிய மாநாடுகள் மூலம் ஒரு நாடு தனது பொது நிர்வாகத்தில் பயன்படுத்திய சிறந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளை மற்ற நாடுகளுக்கு பகிர்ந்து கொள்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிறந்த சேவைகள், கொள்கை சீர்திருத்தங்கள், சர்வதேச ஒத்துழைப்பு பல்வேறு நாடுகளில்

0: கால் இல்லாதவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த ஊனமுற்றதான் நம்ம ஒதுக்க கூடாது மறப்போமா. அதே ஒரு பொது சேவைதான். நன்றிமா.
1: நன்றி நன்றி. உங்க கருத்துக்களை அழகா பதிவு பண்ணீங்க, அழைத்தமக்கு நன்றி. பொது சேவைகளின் பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமைகளை பகிர்தல். அதாவது இத்தினத்தில் நடைபெறும் உலகளாவிய மாநாடுகள் மூலம் ஒரு நாடு தனது பொது நிர்வாகத்தில் பயன்படுத்திய சிறந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளை மற்ற நாடுகளுக்கு பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிறந்த சேவைகள், கொள்கை சீர்திருத்தங்கள், சர்வதேச ஒத்துழைப்பு, பல்வேறு நாடுகளில் பொது நிர்வாகத்துறைகளில் இடையே கூட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களை வலுப்படுத்தும் இந்த நாள் ஒரு முக்கிய மேடையாக பயன்படுது. மாறிவரும் நவீன உலகிற்கு ஏற்ப அவசர காலங்களில் தொற்று நோய்கள் எதிர்கொள்ளும் வகையில் அரசு நிறுவனங்கள் நவீனமயமாக்கும் மற்றும் மறுசீரமைப்பும் இந்த பொது சேவை செயல்பாட்டு பயன்படுத்துறதுல இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பொது சேவை செயல்பாட்டுக்கேற்ப மக்கள் சேவையே மகேசன் சேவை, பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கையின் உயர்ந்த அர்த்தம், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது அரசு மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும், தன்னலம் பாராது செய்யும் உதவியே உண்மையான பொது சேவையாகும், ஒன்றுபட்ட மக்கள் செயல்படும் போது சமூகம் வளம் பெறும். பொது சேவை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு குடிமை பொறுப்பு. மனித சமுதாயமும் அன்பாலும் உதவியாலும் தான் உயர்கிறது. பிறருக்காக செயல்படும் மனம் உள்ளிடத்தில் நல்லிணக்கம், நம்பிக்கை, முன்னேற்றம் ஆகியவை உருவாகும். எனவே நாம் அனைவரும் சிறிய உதவியிலிருந்தே தொடங்கி பொதுநலம் பணிகளை ஈடுபட்டு பொது சேவையில் நாட்டம் கொள்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற எண்ணத்தோடு இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை ஒரு பாடலுடன் நிறைவு செய்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:05.
1: நேயர்கள் கேட்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் மயிலம்பட்டம் தளவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர்.வி. விவேகானந்தன் அவர்கள்.

0: அப்பா குலசேகரா குலசேகரா,
1: அப்படி என்ன மூட்டு வலையை பார்த்துக்கிட்டு ஏதோ பயந்து போனவங்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காப்ல?
0: குலசேகரா எப்பா,
2: யார் அது? வாப்பா வாப்பா, மாரவர்மன் வாப்பா.
0: என்னப்பா ஒரே யோசனையா இருந்த, எதையோ பார்த்துக்கிட்டு மேல மேல பார்த்துட்டு கிடந்த, என்ன விஷயம்?
2: ஒன்னும் இல்ல மாரவர்மன், இந்த குடைவரை கோயில்னு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அதான் குடைவரை கோயில்னா என்ன, மண்ணு உள்ள நல்லா குடைஞ்சு குடைஞ்சு கோயில் கட்டுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு மோட்டு வேலை பார்த்துருந்தேன். அதான் உன் குரல் கேட்டுச்சா.
0: ஏப்பா குடைவரை கோயில் அப்படின்னா பெரிய பாறைய அப்படியே குடைஞ்சி அதில் வந்து கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்கப்பா, சில இடங்களில் மண்டபமாக கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில், இது எப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு, அதாவது இப்போ வந்து பொது ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 6ஆம் நூற்றாண்டு, அதாவது

0: கிட்டத்தட்ட 1400 வருஷம் ஆயிடுச்சுப்பா. அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த குடைவரை கோயில்கள் இருக்குப்பா.
1: ஏன் மாரவர்மன், அழகா கல்லை வச்சு கோயிலை கட்டுறதை விட்டு எதுக்கு மலையில போய் குடைஞ்சு குடைவரை கோயில் எல்லாம் கட்டுவாங்க?
0: எப்பா குலசேகரா, அதுல ஒரு சிறப்பு இருக்குப்பா.
1: என்ன சிறப்பு?
0: அந்த காலத்துல முத முதல்ல இந்த கோயில் கலாச்சாரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது இந்த குடைவரை கோயில் மூலமா தான் தொடங்கி இருக்கு.
1: ஓஹோ,
0: அதுவும் பல்லவர் காலத்துல இந்த மாதிரி மலைய, அதுவும் குறிப்பா பெரிய பெரிய பாறைகளை குடைஞ்சி அந்த கோயில் கட்டுறது அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்குப்பா.
1: அது எப்படி இந்த குடைவாங்க?
0: அந்த காலத்துல கிடைச்ச உளி, இரும்பு பொருட்கள் இதெல்லாம் வச்சுதான் அவங்க செஞ்சிருக்கணும்.
1: ஆமா,
0: பாறை உடைக்கிறது சாதாரண விஷயமா?
1: அதானே,
0: அப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்கப்பா. பக்கத்திலேயே நிறைய இடம் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்களும் இருக்குதுப்பா.
1: எந்தெந்த ஊர்ல இந்த குடைவரை கோயில்லாம் இருக்கு மாரவர்மன்?
0: பா, நம்ம பக்கத்துலன்னு பார்த்தோம்னா மண்டகப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கு, அப்புறம் மகேந்திரவாடி, மாமண்டூர், சீயமங்கலம், தலவானூர், இப்படி பல இடத்துல இந்த மாதிரி குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்காங்கப்பா.
1: நீ சொல்ல சொல்ல எனக்கு அந்த இடங்கள்லாம் பார்க்கணும் போல ஆவலா இருக்குது. எப்போ கூட்டின் போறேன் நான்?
0: எப்பா, இதுல எந்த இடத்த நீ பார்க்கணும்?
1: சரி, நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல எந்த ஊர் இருக்கான்?
0: எப்பா, பாண்டிச்சேரி பக்கத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செஞ்சி அங்கேருந்து அப்புறம் அந்த விழுப்புரம் ரோடு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல தலவானூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குப்பா.
1: ஓஹோ, ஆனா செஞ்சே நமக்கு தூரம் தான். சரி பரவாயில்ல, கொஞ்சம் கிட்டதான்.
0: எப்பா, இப்பெல்லாம் கார்ல போனோம்னா ஒரு 1.5 மணி நேரத்துல போயிடலாம்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: நீ தான் புது கார் வேற வாங்கியிருக்கிற. உன் காரே எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு போமா?
1: ஆமா போயிடுவோம். ஏன்னா நீ சொல்றத பார்த்தா அதை பார்த்தே ஆகணும் போல இருக்குது எனக்கு.
0: எப்பா, ரூட்டை சொல்றேன் கேளு. பாண்டிச்சேரியில இருந்து திண்டிவனம்,
1: ஆமா,
0: அங்க போய் எனக்கு நீ காலையில டிஃபன் வாங்கி கொடுக்குற.
1: வாங்கி கொடுத்தா போச்சு.
0: அப்புறம் அங்கேருந்து நேரா தீவனூர், அப்புறம் மேல் சித்தாமூர், அப்புறம் செஞ்சி.
1: செஞ்சி, ஓ, இப்படி போனா மேல்மலையனூர் வழி போவோம்.
0: இப்ப மேல்மலையனூர் எல்லாம் போயிடாத, நேரா செஞ்சி.
1: ஓ, ஆமா,
0: அங்க போனோம்னா அந்த 4 ரோடு இருக்குல்ல,
1: 4 மணி ரோடு நேரா போனா
0: திருவண்ணாமலை. அங்க போயிட கூடாது, 4 மணி ரோட்ல இறங்கி அங்க எனக்கு டீ பக்கோட வாங்கி தர.
1: சரி,
0: அப்புறம் அங்கேருந்து விழுப்புரம் ரோடு,
1: ஆமா,
0: அதை பிடிக்கிறோம்.
1: ஓஹோ,
0: ஒரு 15-18 கிலோமீட்டருக்குள்ளார.
1: ஓ, அதுவே 15 கிலோமீட்டரா?
0: ஆமாப்பா, அங்க போய் நிப்பாட்டி அங்கிருந்து அப்படியே இடது கை பக்கம்.
1: நீ சொல்றத பார்த்தா அங்க அப்பம்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்கா?
0: அதையும் தாண்டணும்.
1: ஓஹோ, தாண்டனா கொம்மேடுன்னு ஒரு கிராமம் இருக்கா?
0: அதையும் லைட்டா தாண்டினோம்னா இடது கை பக்கம் அப்படியே திரும்பினோம்னா ஒரு 5 கிலோமீட்டருப்பா.
1: ஓ, அப்ப வந்து கிழக்கு சைடா?
0: கிழக்கு சைடு.
1: ஓ, அப்ப அங்கிருந்து பார்த்தா பாண்டிச்சேரி தெரியுது மாதிரி அந்த கிழக்கு சைடு.
0: அந்த சைடு தான். அதுல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த தலவானூர் அப்படிங்கிற இந்த கிராமம் இருக்குது. ரொம்ப பழைய கிராமம், ஒரு 200-300 குடும்பம் தான் இருக்கும், சின்ன கிராமம் தான். அதுலதான்ப்பா இந்த தலவானூர் அப்படின்னு இருக்க அந்த ஊர் இருக்கு. இது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டத்துல வருதுப்பா. சரியா? சரி, பேசிட்டே இருக்கிற, அதுக்குள்ளேயே சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டபுல இருக்கு.
1: ஆமா, டைம் வேஸ்ட் ஆக கூடாதுல, நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருதே.
0: சரிப்பா, அப்ப நானும் ரெடியா தானே வந்திருக்கேன்.
1: ஆமா,
0: அப்படியே உன் காரை எடு.
1: சரி,
0: நம்ம கிளம்புவோம்.
1: சரி, டிரைவரை கூப்பிடுவா இல்ல நாமளே ஓட்டிக்கலாமா?
0: எப்பா, நாமளே ஓட்டிக்கலாம்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: நீ போகும்போது ஓட்டு, வரும்போது நான் ஓட்டிட்டு வரேன்.
1: சரி சரி சரி, நான் ஓட்டும் போது தூங்கிட போறா.
0: எப்பா, நான் உனக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்குப்பா.
1: சரி சரி,
0: அதனால சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன்.
1: சரி
0: சரிப்பா, நான் உட்காந்துறேன், வண்டி எடுப்பா.
1: மாரவர்மன், நம்ம போறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா?
0: அப்போ 1.5 மணி நேரம் ஆகும்.
1: அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இந்த குடைவரை கோயில் பத்தி, கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டே வாயா.
0: சரிப்பா சரிப்பா, நீ ரோட்டை பார்த்து ஓட்டு.
1: ஆமா,
0: காதை மட்டும் என்கிட்ட கூட, உன் காதல சொல்லிட்டு வரேன்.
1: சரி சரி, இந்த குடைவரை கோயில்ல கட்டினது யாரு, எப்போ கட்டினது, அங்க என்னதான் விசேஷம், அந்த குடைவரை கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஒண்ணு விடாம எனக்கு சொல்லுவாப்பா.
0: சரிப்பா, நான் சொல்றேன் கேளு. கிபி 600 முதல் 630 வரை ஆட்சி செஞ்ச பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன், அவர் தான்ப்பா இந்த ஊர்ல, அதுவும் குறிப்பா இந்த தலவானூர்ல இந்த குடைவரை கோயில கட்டியிருக்கிறார்.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த பெரிய பாறைய குடைஞ்சி கோயில் கட்டியிருக்காரு இல்லையா, அந்த கல்லு தூணுலயே அவரு கட்டினதோடைய விஷயத்தை எல்லாம் கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்க.

0: அதுல அவர் பேர்லாம் இருக்கு, இந்த கோயிலை பத்தின விஷயமும் இருக்குதுப்பா.
1: சரி சரி,
0: இப்படித்தான்ப்பா அவர் வந்து கோயிலை கட்டியிருக்காரு. பல்லவர்கள் வந்து இந்த கட்டிடக்கலையில ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்களா இருந்திருக்காங்க. பின்னால்தான் சோழர்கள் பாண்டியர்கள் இவங்களும் இதை பின்பற்றிருக்காங்கப்பா. ரைட்டா?
1: ஆமா.
0: இந்த தலவானூர் குடைவரை கோயில் இருக்குல்ல, இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில்.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா. இதுல கருவறை இருக்குது, கருவறையில பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் இருக்குதுப்பா.
1: ஓ, அந்த ஸ்பெஷல் வந்து அங்க வந்து சிவலிங்கம்.
0: ஆமாப்பா, வெளியிலேருந்து சிவலிங்கத்தை செஞ்சு கொண்டு போய் அங்கெல்லாம் வைக்கல, அந்த பெரிய பாறையை கொடைஞ்சி உள்ளே வந்து கோயிலா கட்டியிருக்காரு இல்லையா, அந்த பாறையோடைய ஒரு பகுதியாகவே அந்த சிவலிங்கத்தையும் அங்கேயே செதுக்கியிருக்காங்கப்பா.
1: அப்பா,
0: ஆச்சரியமான விஷயம்ப்பா இது.
1: எவ்வளவு நாள் செதுக்கியிருப்பாங்கன்னு தெரியல.
0: ஆமாப்பா, கோயிலுடைய முகப்பு பகுதி, அப்புறம் அதுலேயே மண்டபம், தூண்கள், வாயிற் காவலர்கள், இதெல்லாம் அந்த பாறையிலே செதுக்கி இருக்கிறத பார்த்தா பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும்பா நமக்கு.
1: சிவபெருமனோட லிங்கம் அப்படியே பாறையிலே செதுக்கிறாங்க.
0: ஆமாப்பா, பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும்பா. இந்த கோயிலை கட்டின முதலாம் மகேந்திரவர்மன், அவருக்கு பல பட்ட பெயர் இருக்குதுப்பா.
1: என்னென்ன பேர்?
0: அதுல ஒரு பேர் தான் வந்து சத்ருமல்லன்.
1: ஓஹோ,
0: அந்த பேரை வச்சுதான் ஈஸ்வரனையும் குறிக்கிற மாதிரி சத்ரு மல்லேஸ்வரம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சு, அந்த மல்லேஸ்வரர் அப்படின்னு அந்த சாமி, அதாவது சிவபெருமானுக்கு மல்லேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல அங்க வந்து கோயில் கட்டியிருக்காருப்பா.
1: அப்போ சத்ரு மல்லேஸ்வர ஆலயம் அது.
0: ஆமாப்பா, முகப்பு பகுதி, மண்டபம், தூணு, வாயிற் காவலர்கள் இவங்கெல்லாம் அங்கே செதுக்கிறத பார்க்குறப்ப அந்த கட்டிடக்கலையை நம்ம பார்த்து பார்த்து ஆச்சரியப்படணும்ப்பா.
1: ஏ மகாவர்மன், நீ கோயிலில் சிற்பங்கள் மாதிரி சொல்லிங்கிற அந்த குடைவரை கோயிலில் இதெல்லாம் பண்ண முடியும்.
0: அங்கே பண்ணியிருக்காங்கப்பா. அந்த கோயிலுடைய முகப்பு நம்ம போகிறோம் இல்லையா, அங்கேயே சுவர்களில் பார்த்தா மனிதர்களுடைய தலைகள், மனித உருவங்கள், பல்வேறு விஷயங்களை வந்து கல்லுலயே ரொம்ப நுணுக்கமா செதுக்கிருக்காங்கப்பா. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குது.
1: அங்க கல்வெட்டு எல்லாம் இருக்குதோ?
0: ஆமாப்பா, மூணு இடங்கள்ல கல்வெட்டு இருக்குது. நம்ம இப்பதான் நேரா போய் பார்க்க போறோம் இல்லையா, அப்ப நேராவே நீ படிச்சே தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அங்க இருக்குது. ரைட்டா? இப்ப பேசிட்டே வந்ததுல திண்டிவனம் வந்துட்டோம். இப்ப நீ எனக்கு டிஃபன் வாங்கி கொடு, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம செஞ்சு போய் அப்படியே போயிடலாம்.
1: சரி.

0: காலையில நல்லா சாப்பிட்டாச்சு, கிளம்பலாமா?
1: சரிப்பா கிளம்பலாமா.
0: இப்ப அடுத்து வேற என்ன தெரியணும்? இப்ப கார ஓட்டு இல்ல.
1: ஆமா,
0: அடுத்து வேற என்ன தெரியணும் உனக்கு?
1: இன்னும் கொஞ்சம் தூரத்துல தலைவனார் போயிடும்ல.
0: இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம போயிடலாம்ப்பா. குலசேகரன், முக்கியமான ஒரு விஷயம்ப்பா, தமிழக வரலாற்றை ஆராயும் தொல்லியல் அறிஞர்களுக்கு இந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா, அது குறிப்பா இந்த தலவானூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு, அது முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்குதுப்பா. ஏன்னா அந்த காலத்திலேயே கல்வெட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு அரசன் நினைச்சிருக்கான் பாரு. ஆச்சரியமான விஷயமா இருக்குதுப்பா.
1: சரி சரி,
0: பேசிக்கிட்டே இருந்ததுல நம்ம செஞ்சியை நெருங்கிட்டோம்ப்பா. அதோ செஞ்சி கோட்டை.
1: விழுப்புரம்
0: ரோட்ல போக வேண்டியதுதான்.
1: சரி சரி சரி. மாரவர்மன், டீ சாப்பிட்டோம், புறப்படலாமா?
0: புறப்படலாம்ப்பா.
1: சரி,
0: இப்ப நம்ம விழுப்புரம் ரோட்ல போறோம்.
1: ஆமா மாரவர்மன், அங்க விவசாய செழிப்பெல்லாம் எப்படி இருக்குது அந்த ஊர்ல?
0: அது ஒரு குக்கிராமம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து விவசாயத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போகக்கூடிய அந்த தலவானூர், அது அந்த நம்ம சத்ரு மல்லேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம போறோம்.
1: ஆமா,
0: அந்த மலை மேல இருந்து நம்ம நின்று பார்த்தோம்னா சுத்து வட்டாரம் எல்லாமே விவசாய பூமி.

0: தான்.
1: அங்கிருந்து பார்க்கும்போது கண்ணு கட்டிய தூரமெல்லாம் அந்த விவசாய நாங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
0: அது குறிப்பா நெல் விவசாயம் பண்றாங்க.
1: ஓஹோ,
0: இதுதான் நான் பார்த்த வரைக்கும். பேசிட்டே இருந்ததுல அப்பம் பட்டு வந்துருச்சு பாருப்பா.
1: ஆமா ஆமா, போர்டு கூட இருக்குதா அப்பம் பட்டு.
0: இந்த ஊரும் ஒரு விதத்துல ஃபேமஸ். இந்த முட்டை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸான ஊருப்பா இது.
1: முட்டை மிட்டாயா?
0: ஆமாப்பா, அப்படி ஒரு மிட்டாய் இருக்குது. முட்டைய பயன்படுத்தி மிட்டாய் செய்வாங்க. அந்த மிட்டாய்க்குன்னு ஒரு தனி ரேட் இருக்குது, அதுக்கு ஒரு டிமாண்டும் இருக்குது.
1: பரவாயில்ல, இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன்.
0: ஆமாப்பா,
1: முட்டை மிட்டாயின்னு.
0: இன்னும் கொஞ்ச தூரத்துல கும்மேடுன்னு ஒரு ஊர் வரும், அதையும் தாண்டனம்னா
1: தலவனூர்.
0: அது வந்து கொஞ்சம் கிழக்க போகணும் மெயின் ரோட்ல இருந்து. இதோ வந்துருச்சுப்பா, இதான் அந்த ஊருக்கான ரோடு. இப்ப இந்த ரோட்லயே, இந்த சின்ன ரோட்ல அப்படியே போனோம்னா
1: தலவனூர்.
0: போர்டு கூட இருக்கு பாருப்பா,
1: போர்டு இருக்கு.
0: அதுல போயிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல இந்த தலவனூர் வந்துடும்.
1: மாரவர்மன், நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் பார்த்தா ஒரே வயல்வெளி அழகா இருக்குது.
0: ஆமாப்பா, கிராமம்னா அழகா தானே இருக்கும். அருமையான இந்த ஊரை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: அதோ பெரிய பெரிய மலையெல்லாம் தெரியுது.
0: ஆமாப்பா, அந்த பெரிய பெரிய பாறை பாறையா இருக்குல்ல.
1: பாறை.
0: அதோ ஓரத்துல ஒரு சின்ன ரோடு போது பாருப்பா, அதுல திருப்பு, அதுல திருப்பு.
1: பாறை மலை, ஒரு சின்ன மலைக்கல் இருக்கு.
0: ஒவ்வொரு பாறையிலையும் அடிக்கி அடிக்கி வச்ச மாதிரியே பெரும் பெரும் பாறாங்கல்களா இருக்குப்பா.
1: அதான் தூக்கி தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி இது
0: இயற்கையிலேயே அப்படி இருக்குது குலசேகரா?
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா.
0: சரி, காரை நிப்பாட்டிட்டு நம்ம கொஞ்சம் நடந்துதான் போகணும். அப்படியே அந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குல்ல,
1: அதுல
0: அப்படியே நடந்து போவோம்.
1: ஓ சரி சரி சரி சரி.
0: முன்னாடி ஒரு சாமி சிலை இருக்குது.
1: ஆமா,
0: இதுதான்ப்பா கொற்றவை அப்படிங்கிற ஒரு சிலைப்பா இது.
1: ஓ, கொற்றவை.
0: ஆமா,
1: கும்பிடுக்கிறேன்
0: நானு. அந்த காலத்துல போருக்கு போறவங்க எல்லாம் கொற்றவைய கும்பிட்டுட்டு போனா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்திருக்காங்க.
1: அதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சுக்கிறாங்களோ.
0: ஆமாப்பா, இது வந்து வெற்றிக்கான ஒரு தெய்வம்ப்பா.
1: ஓஹோ,
0: அருமையா இருக்குல்ல.
1: ஆமா,
0: அடுத்ததா நம்ம வந்து அப்படி படி ஏறி அந்த சைடில் ஒரு வழி இருக்குல்ல, அது வழியாக போனோம்னா நம்ம அந்த சத்ரு மல்லேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போயிடலாம்ப்பா, அந்த குடைவரை கோயிலுக்கு. அது முகப்பு எப்படி இருக்கு பார்க்க, அழகா இருக்கா?
1: அழகா இருக்குது.
0: ரெண்டு சைட்லயும் துவார பாலகர் அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி, எப்படி அந்த கல்லுலயே செதுக்கி இருக்காருங்க பாருப்பா. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது.
1: மாரவர்மன், நீ சொன்னது வந்து நான் நேரா பார்க்கும் போது ஒரே பிரமிப்பா இருக்கு பாரு.
0: ஆமாப்பா, இந்த குடைவரை கோயிலை பாக்குறப்ப பல்லவர்கள், அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியிலாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எப்படி எல்லாம் போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, இந்த குடைவரை கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்களோ,
1: இதெல்லாம் எப்படி செதுக்கி இருப்பாங்க இந்த கோயில?
0: மனிதனால முடியாது எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம்ப்பா.
1: உள்ள போலாமா? கோயில் உள்ள
0: போலாம்ப்பா. படியில ஏறி அப்படி போனோம்னா உள்ள வந்து மண்டபம் இருக்குது. அழகாக அந்த மண்டபத்தை உள்ள செதுக்கி இருக்காங்க பாருங்க.
1: அது சிவலிங்கம்.
0: அதுக்கு அப்புறம் ஒரு மண்டபத்துக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டி தான் நம்ம வந்து கருவறை இருக்கு. அது கருவறைக்குள்ளார தான் அந்த சிவலிங்கம்.
1: ஆமா,
0: எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. கருவறைக்கு வெளியிலையும் அந்த சுவர்ல வந்து ரெண்டு பெண்கள் நிக்கிற மாதிரி ஒரு சிற்பம், புடைச்ச சிற்பம் செஞ்சிருக்காங்க பாருப்பா.
1: புடைப்புச்சிருப்பம்.
0: ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல.
1: பரவாயில்லையா.
0: சரி, இப்ப நம்ம வந்த இடத்துக்கு நிறைய பேர் விவசாயிகள்லாம் வராங்க, ஊருக்காரவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் சில பேரை நம்ம இந்த குடைவரை கோயிலை பத்தி கேப்போமே.
1: கேப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு இருக்கு, என்ன போட்டு இருக்கு இதுல, என்ன படிப்பீங்களா, உங்களுக்கு தெரியுமா?
0: கல்வெட்டு ஒரு பக்கம் கிறந்த எழுத்துல இருக்கு. இந்த கல்வெட்டு சொல்ற விஷயத்த பக்கத்துல தமிழ் கல்வெட்டுலயும் முகப்பு தூண்ல செதுக்கி இருக்காங்க.
1: ஆமா
0: ஆமா. இந்த இடத்துக்கு இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க, யார் யார் செஞ்சாங்க, இதுல அந்த சத்ரு மல்லேஸ்வரருடைய வேலை என்ன, அவர் என்ன

0: செஞ்சாரு, எல்லாமே கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்காங்கப்பா.
1: ஆமா.
0: அப்புறம் இன்னொரு கல்வெட்டும் இருக்குது, இது வந்து அந்த வெளிப்புற தூண்ல, அதோ அந்த அந்த கல்வெட்டுப்பா. இது வந்து மூன்றாம் நந்திவர்ம பல்லவனுடையது அப்படின்னு கருதப்படுதுப்பா. இந்த கல்வெட்டும் சில செய்திகளை சொல்லுது, நமக்கு சரியா படிச்சுதான் புரிஞ்சுக்க முடியல. ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யறவங்க இத நிறைய படிச்சு இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா?
1: ஆமா.
0: சரி, அந்த விவசாயிகள்ட்ட நம்ம பேசலாமே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீனே கொஞ்சம் கேளம்ப்பா.
1: மாறுவர்மன், இவங்க எந்த ஊரை சார்ந்தவங்களா?
0: ஆமாப்பா, இந்த ஊர் விவசாயிகளா தான் இருக்கணும்.
1: சரி சரி, என்னுடைய மொபைல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுமா இவங்க சொல்றதா?
0: தாராளமா கேளுப்பா.
1: சரி ஐயா, இந்த குடைவாரை கோயில பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன்.
2: என் பேர் வந்து ஆர் பொன்னுசாமி, வயசு 74. இந்த பகவான் நினைச்சிலிருந்து எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். சொன்ன மேலே பிரதோஷானா வருவாங்க, அம்மாச்சி வருவாங்க, பருவத்துக்கு வருவாங்க, நிறைய கார் எடுத்துன்னு வராங்க, பாக்குறாங்க. மயில் தான் நிறைய மேயுது.
0: அதோ பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர்த்தி கேளுங்க.
1: ஆமா ஐயா, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, கோயிலுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லுங்க. இந்த ஊரை சார்ந்தவங்க நீங்க, நீங்க சொன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் பல செய்திகளை.
3: என் பேர் ஏழுமலன், 80 ஆச்சு. பஞ்சபாண்டவர் கோயில் அது. அது சின்ன வயசுல நாங்கள் அங்கே ஆடு மாடு தைக்கும் போது எல்லாம் போய் அங்கெல்லாம் விளையாடுவோம், அதில் கோயிலெல்லாம் பார்ப்போம். ஆயாரம் மேலே போய் பால் கூடம் வச்சு ஊட்டுன்ட்டுங்குது நிறைய இருக்குது. அது நெல்ல பாம்பு சார் பாம்பு ஏஞ்சிடலாம் அந்த கோடுங்கள்லாம் நெல்ல தெரியுது.
4: குடைவர கோவில் ஒரே கல்லில் கொண்டு வச்சுக்கிறாங்க. சிவன் கோயிலுன்னு சொல்கிறது சத்தியான சாமி. நல்லாக்குது நல்லாக்கு சாப்பிட்டு போனார் வெள்ளக்காரு. எங்கள் பொண்ணு பையனை எல்லாரும் எங்களை குடும்பத்தோட போட்டம் எடுத்துக்கிட்டு போனார். கவர்மெண்ட்டு பஸ்ஸு 3 சிங்கிள், தனியார் பஸ்ஸு 3 சிங்கிள் விட்டுக்கிறாங்க. சமயத்தில் ஒரு நாளைக்கு வரும் வராது போடும், அதெல்லாம் சொல்ல முடியாது.
0: அதுவும் இன்னொரு அம்மா கூட.
1: அம்மா நீங்களும் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கம்மா குடைவர கோயிலை பற்றி.
5: என் பேர் சரோஜா, நான் பிறந்தது மீனமூர், ஆப்பு முட்டுக்கும் பக்கத்தில் பக்கத்தூர். என்னை கொடுத்தது தல்வானூர். அதான் இந்த 2 ஆளும் ஐயா நான் போய்க்கிறது நான் படிக்கல. குடவார் கோயில் நம்ம மேலாம் ஏறல ஐயா பார்க்கல. கீழே மண்டபம் பார்த்துக்கிறேன், சிவன் பார்த்துக்கிறேன்.
6: சுமதி, பைசன் 50. இதே தல்வானூர் தான், கட்டீந்திர தல்வானூர் தான், அம்மாவோட தல்வானூர் தான். பிரதோஷம்லாம் பண்ணுறாங்க பழகுது, நல்லா செய்கிறாங்க, நல்லா சக்தி வாய்ந்தது தான். வேலைக்கு போனால் போய் பார்ப்போம், கோயிலாண்டா வேற எங்கேயும் போக மாட்டோம். சுடுகாட்டால் தான் போயின்னுக்குறாங்க, குடவார கோயிலுக்கு போகிறாங்க வராங்க. வழி தான் இல்லை, பாதை தான் இல்லை.
0: இந்த ஊரில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குப்பா, அந்த ஸ்கூலுக்கு போனோம்னா அங்க நல்ல விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க.
1: ஆமா, மாதிரி இருப்பாரா?
0: அவர்கிட்ட கூட நம்ம கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பக்கத்திலே
1: தான். சரிப்பா, பின்னாடி ஏதோ வழி போகுது, அது என்னது?
0: பின்னாடி இந்த குடைவரை கோயில் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுக்கு பின்பக்கமா படியே கட்டி வச்சிருக்காங்கப்பா. அந்த பாறை மேல ஏறி மேல போற மாதிரி.
1: எதுக்கு மேல எதுக்கு போனோம்?
0: அங்க சமணர்கள் வாழ்ந்ததாகவும் சமணர் படுக்கை இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை. இப்ப நம்ம அங்கேயும் போய் பாப்போமே.
1: ஆமா, வா, எந்த வழி போ, வா வா வா, போய் பாத்துருவோம்.
0: அதோ அதோ அதோ படி மாதிரி கட்டிருக்காங்க பாருப்பா. மலையிலேயே அப்படியே வெட்டி படிய உருவாக்கி அது வழியா மேல போயிருக்காங்க.
1: ஏன் மாறவர்மன், நம்ம இங்கிருந்து பார்த்தா எப்படி ஒரு 100க்கு மேல படி இருக்கும் பொழுது?
0: அங்க போய் பார்த்தா அது பக்கத்துலயும் இன்னமும் சந்து சந்தா படி இருக்குன்னு சொல்றாங்க.
1: ஓஹோ,
0: போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும்.
1: சரி வா, ஏறி போய் பாத்துட்டு வந்துடும் அதையும்.
0: சரி சரி சரி,
1: பதினெட்டு பட்டு ஊரும் தெரியுற மாதிரி இதுப்பா.
0: அத அதான்ப்பா மலை உச்சியிலேருந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும். அந்த பார்வை வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஓப்பன் பிளேஸ் அளவு தான் செலக்ட் பண்ணி இந்த படுக்கையை அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த படுக்கைக்கு மழை காலத்துல வந்து மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி, இந்த பாறை நமக்கு தலைக்கு மேலையும் பாறையா தானே இருக்கு, அந்த தண்ணி வந்து இந்த இடத்துக்கு ஊத்திடக்கூடாதுன்னு அந்த பாறையிலேயே அந்த தண்ணி ஓடுறதுக்கான வழியையும் உண்டாக்கி வச்சிருக்காங்க பாருப்பா.

0: எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த காலத்திலேயே இதெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க.
1: மேல மலை மேல ஒரு சுனை இருக்குது, ரொம்ப பெருமிப்பா இருக்குது பா இதெல்லாம் பாக்குறதுக்கு.
0: ஆமாப்பா, ஆச்சரியமான விஷயம். சரி நம்ம கீழே போவோம்.
1: சரி இறங்கிடுவோம்.
0: கீழே இறங்கி போய் நான் ஒரு ஸ்கூல் சொன்னேன்
1: இல்லையா, ஆமா
0: ஸ்கூலுக்கு போய்
1: சரி
0: அங்க உள்ளவங்களை கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் ஊர்ல கொஞ்சம் படிச்சவங்க யாராவது இருந்தா அவங்கள்ட்ட என்ன விவரம்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஊரு கிளம்பலாம்.
1: சரி சரி, கார் எடுக்கட்டுமா?
0: கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள போவோம்.
1: சரி சரி.
0: அதோ பள்ளிக்கூடம், அங்க ஒருத்தர் நம்ம இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோமா?
1: சரி சரி. சார் வணக்கம் சார், நாங்க பாண்டிச்சேரிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த குடைவரை கோயிலை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம், நானும் என்னுடைய நண்பர். இந்த ஊரை பத்தியும் இந்த குடைவரை கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு.
2: என் பேர் பழனி சார், ஊராட்சி நடுநிலை பள்ளி தலவானூர், வல்லம் ஒன்றியத்தில் இருக்குது. இந்த பள்ளியில வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். முதலாம் மகேந்திர காலத்திற்கான பாறை குடைவரை குகை கோயில் இருக்குது. இது ஒரு தொல்லியல் சின்னம். இதை மத்திய அரசு வந்து இதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு புராதன சமம் அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து சுற்றுப்பட்ட எல்லா கிராம மக்களும் வந்து இந்த தொல்லியத்துறை பார்வையிட்டு என்னுடைய அதிசயத்தை பார்த்துட்டு போகிறாங்க சார். கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராக்கெட் என்னமா ஒரு பாறையை வெட்டி எடுக்கிறது, அதுதான் அதான் குடைவரை கோயில் பேர். உள்ளே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து மத்திய அரசு சுற்றி இப்போ காம்பவுண்ட் வால் போட்டாங்க. இதுக்கு ஒரு பாதுகாவலர் நியமிச்சுக்கிறாங்க, அவர் டெய்லி வந்து போய் பார்த்துட்டு போயிருந்தா இருக்கிறார்.
0: அடுத்து ஒருத்தர் படித்தவர் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்போமா?
1: ஆமாம்ப்பா, கேட்டுருவோம். சார் வணக்கம் சார். சார் இந்த பாண்டிச்சேரிலேருந்து வந்துருக்குறோம், குடைவரை கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம். நீங்கள் உங்கள் தகவலை சொன்னால் நான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
3: வணக்கம், நான் முனைவர் சரவணன், சென்னையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த ஊர் வந்து மயிலம் தொகுதி வல்லம் ஒன்றியத்தில் வரக்கூடிய ஊராட்சி தான் வந்து இந்த தொகுதி, தலவான ஊராட்சி அப்படின்றதான் வந்து இந்த தொகுதிங்க. இந்த குடைவரை கோயில் வந்து முதலாம் மகேந்திரவர்மர் அது வந்து பல்லவருடைய அந்த காலகட்டத்தில் 30 ஆண்டு கால வந்து முயற்சியில் தான் வந்து மலையை குறைஞ்சி இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு 20 வருஷ காலமாக வந்து தொல்லியல் துறை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து ரீசெண்ட் இயர்ஸாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து மலையை சுற்றி வந்து ஃபென்சிங் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பிளஸ் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு, அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவில் தான். இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து படிக்க போது வந்து பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்ஸா படித்தோம், அப்போ இந்த கோவிலை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நானே வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மூவிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோவிலை பற்றி டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு இது வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக்கே இருக்கு, அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லைப்ரரி இருக்கு, அங்கே மட்டும்தான் இந்த கோவிலை பற்றி ஒரு பிரசித்தி பற்று ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த புக்கு நானும் வந்து படிச்சிருக்கேன். இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எங்க ஊர் மக்கள் கோரிக்கையாகவும் பிளஸ் என்னுடைய கோரிக்கையாகவும் வந்து இருக்கு. தேங்க்யூ.
0: இந்த ஊர்ல ஒரு முக்கியஸ்தர் இருக்காராம், அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவாராம்.
1: ஓ சரி.
0: அவரு வீடு ஒரு இன்னொரு 100 மீட்டர் அந்தாண்ட இருக்கு, அவர்கிட்டயும் போய் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவோமா?
1: சரி.
0: இந்த வீடு தான் அவர் வீடு.
1: அது உட்காந்துருது.
0: ஆமா, அவர்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா.
1: சரி சரி. ஐயா வணக்கம் ஐயா, நாங்கள் குடைவரை கோயில்களை பற்றி தெரிஞ்சலான்னு வந்தோம், சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம்.
4: என் பெயர் ஆர் சங்கர், எனக்கு வயது வந்து 55. இந்த பல்லவர் கால குடை கோயில் வந்து நான் சின்னதுலேருந்தே போயிட்டு அங்கே இருந்திருக்கேன். அது உள்ளே வந்து சிவன் மட்டும்தான் இருக்குது, நந்தி இல்லை. அதை வந்து இப்போ இடையில் நாங்கள் கொரோனா போது நந்தி வச்சோம், தொல்லியல் துறை வந்து பழமை மாறாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நந்தி எடுத்து வெளியே வச்சிட்டாங்க. பிரதோஷம் வந்து மாதம் இருமுறை நடந்து கொண்டு இருக்குது, மக்கள்லாம் வர்றாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வந்து தை திருநாளில் வந்து பொங்கல் வரும்போது கரிநாளுக்கு வந்து எல்லா ஊர் மக்களும் வருவாங்க. அங்கே விளையாட்டுலாம் விளையாடுவோம், கபடியெலாம் விளையாடுவோம். பேருந்து வசதி வந்து தலவானூருக்கு வந்து விழுப்புரத்துலேருந்து வரணும், விழுப்புரம் டு செஞ்சி சாலையிலேருந்து ஒட்டமுட்டு வழியாக வரணும். செஞ்சிலேருந்து வரும்போது அதே மாதிரி செஞ்சி டு ஒட்டமுட்டு வழியாக, ஒட்டமுட்டுக்கும் பாலப்பட்டுக்கும் இடையில் வந்து தலவானூர் ரோடு இருக்கும், அந்த வழியாக வரணும். திண்டிவனம் டு செஞ்சியில் வரும்போது நாட்டார் மாலம் வழியாக திருவம்பட்டு வந்து வர வேணும். அப்புறம் பாண்டிச்சேரிலேருந்து வரவங்க ரெட்டனே கூட்டேரிப்பட்டு வழியாக தலவானூர் வரணும். ரோடு வசதி நல்லாயிருக்கு, ஆனால் தலவானூர்லேருந்து கோயிலுக்கு போகிற வசதி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
5: என் பேர் கிருஷ்ணதாஸ், நான் இந்த தலானூர் கிராமத்தில் தான் இருக்கிறேன். இந்த மலையில் இந்த பஞ்சபாண்டா இருக்கு குடைவரை கோயிலுக்கு மேலே அந்த பாம்புலாம் கொஞ்சம் இழஞ்சி விடலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி சூரியன் படாத சுனம் சொல்லுவாங்க, அது எவ்வளோ தான் சூரியன் அடித்தாலும் அந்த சுனையில் அந்த வெயிலே படாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரே கல்லில் குடைஞ்ச லிங்கம் இருக்குது, அந்த லிங்கம் எப்படி அது உள்ளே குடைஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் வெளியே அதை எடுத்துகிட்டு வர முடியாது, உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது.

0: குலசேகரன், இந்த தலவானூர் ஊருக்கு வந்து இந்த சத்ரு மல்லேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம இப்ப தரிசனம் பண்ணியிருக்கோம்.
1: ஆமா,
0: இந்த குடைவரை கோயிலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா. இவ்வளவு ஒரு அருமையான விஷயம் நம்ம பக்கத்திலேயே இருந்திருக்கு, இம்மா நாளா நம்ம பார்க்காம இருந்திருக்கோம்.
1: ஆமாப்பா, இவ்வளவு நாளா இவ்வளவு அருமையான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க குடைவரை கோயிலை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ உன்னால கொஞ்சம் எனக்கு அதை பாக்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சதுப்பா.
0: ஆமாப்பா, நானும் யதார்த்தமா சொன்னேன், கடைசியில பார்த்தா ஒரு அருமையான ஒரு பயணமா நமக்கு இன்னைக்கு அமைஞ்சது.
1: ஆமா,
0: இந்த மகிழ்ச்சியோட நாம இப்ப ஊருக்கு கிளம்பலாமா?
1: கண்டிப்பா மரவர்மன், இது போன்ற இந்த பாரம்பரிய நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதிலும் நிச்சயமா நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும்பா.
0: ஆமாப்பா, எல்லாத்தையும் நம்ம ஒரு கோரிக்கையும் வைக்கணும்.
1: ஆமா,
0: பொதுமக்களா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த தலவானூர் ஊருக்கு வந்து இந்த குடைவரை கோயிலை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நாம கேட்டுக்கலாம்ப்பா.
1: கண்டிப்பா.
0: சரி, கிளம்புவோமா?
1: ஆ, சரி, மணி ஆயிடுது.
0: ஆ,
1: பசி எடுத்துச்சு.
0: எப்பா இங்க சாப்பிட முடியாது, நாம அப்படியே மெயின் ரோட்டுக்கு போய்
1: சரி
0: அப்புறம் நேரா விழுப்புரம் போயிடுவோம்.
1: ஓ ஆமா,
0: விழுப்புரம் போய் விழுப்புரத்துல இருந்து நம்ம பாண்டிச்சேரி போவோம்.
1: சரி,
0: விழுப்புரத்துல உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்பா.
1: ரொம்ப சந்தோஷம்பா.
0: சரிப்பா, வண்டி இப்ப நான் ஓட்டுறேன், நீ உட்காந்துட்டு வா.
1: ஆமா ஆமா, நீ ஓட்டு.
0: சரிப்பா, உட்காருப்பா.
1: சரி,
0: வண்டி ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
1: புறப்படலாம்.
0: சரிப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டம் தளவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர்.வி. விவேகானந்தன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 12:30, 3:00. பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். தொடக்கமாக அகற்ற நீ வைத்த என தொடங்கும் பாசுரம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார்

0: நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழி கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததை அடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ்

0: அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: அவளுக்கு இப்பொழுது தேவை வடிக்கால் தேடி வந்தது. 2-க்கு 3 வாயாக சுவைத்து சுவைத்து பருகினாள். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியிருந்த டாக்டர் சத்யன் டாக்டர் ரேவதிக்கு அளித்த பரிசு அது. சத்யன் தங்கமானவர், இருதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட, இதயமுள்ள ஸ்பெஷலிஸ்ட் மனிதர். காலையிலேயே காந்தி நகரிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்வதாக சொல்லியிருந்தார். வாக்கு தவறமாட்டார். செக்க சிவந்த உதடுகள் மறுபடி ஈரமாயின. விழிகள் மேலும் சொக்கின. மேனி செலுத்திட மெய்மறந்தாள் ரேவதி. அவள் சுதந்திரம் அப்படித்தான். பிப்ரவரி 4 அவள் மனசாட்சி தேதியை சுட்டி காண்பித்தது. மூடித்திறந்த கண்களில் காதல் சுயம்வரம் நடந்து காட்டியது, நடித்து காட்டியது. பத்திரிகையில் மணமகன் தேவை விளம்பரத்தை கொடுத்தாலும் கொடுத்தாள், இறுதி தேதி முடிவதற்குள் ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் கோப்பு கொள்ளாமல் நிரம்பி வழிந்துவிட்டன. சோதனைதான். அவள் சோதிக்காத சோதனைகளா? சோதனை இப்பொழுது யாருக்கா? அவளுக்கா? அவள் மனத்திற்கா? அல்லது அவள் மனசாட்சிக்கா? பிப்ரவரி 4 வெறும் ரேவதியான நான் திருமதி ரேவதி ஆகிய

விடுவேன். ஆ அம்மா, துடித்தாள் ரேவதி. நெருஞ்சி முள் குத்தியிருக்குமோ? கருமை நிற கண்ணனாக வடிவம் அமைத்து கொண்டிருந்த கங்குலியின் கருக்கள் பொழுது கழிய விடியல் வேளை கண் சுமிட்டுகிறது. முழுமையான இரவிலே கடுகத்தனை நேரம் கூட ரேவதி கண் அயரவில்லை. பட்டு தலையணையை தலைமாட்டிலும் ரப்பர் பஞ்சு துண்டுகளை கால்மாட்டிலும் பக்கவாட்டிலுமாக பரப்பி போட்ட வண்ணம் வண்ண கலாப மயிலென மல்லார்ந்து படுத்தவளுக்கு உடல் மாத்திரமல்ல உள்ளமும் பரபரப்பு கொள்ளவே மாடிக்கூடத்தின் தாள்களை விலக்கி வெளியே வந்தாள். இயற்கையான காற்றில் அவளது பெண்மை இதமாகவும் ஆறுதல் அடைந்தது. திறந்த வெளியில் திறந்த மனத்தோடும் திறக்காத மேனியோடும் அங்கும் இங்கும் நடைபழகினாள். என்னவெல்லாமோ ஞாபகங்கள் காலத்தையும் தூரத்தையும் பொய்க்கணக்காக ஆக்கி சிலிர்த்து வெடித்தன. கீழ்த்தளத்தில் பூங்குயில் 5 முறை லயம் தவறாமல் குக்கு வென்று கூவியது. ரேவதி நின்றாள். அரசினர் பொது மருத்துவமனையிலே அவள் 6

திறக்காத மேனியோடும் அங்கும் இங்கும் நடைப்பழகினாள். என்னவெல்லாமோ ஞாபகங்கள் காலத்தையும் தூரத்தையும் பொய்க்கணக்காக ஆக்கி சிலிர்த்து வெடித்தன. கீழ்த்தளத்தில் பூங்குயில் 5 முறை லயம் தவறாமல் குக்கு வென்று கூவியது. ரேவதி நின்றாள். அரசினர் பொது மருத்துவமனையிலே அவள் 6 மணி பணிக்கு போனால் போதும். இன்றைக்கு சற்று முன்னதாகவே கிளம்பினால் கூட தேவலாம். மனம் இருப்பு கொள்ளாமல் தவித்தது. நெற்றியில் வம்பு பண்ணி கொண்டிருந்த சுருள் அலைப்பாய்ந்த முடிகளை அடக்கி ஒதுக்கி கோதி விட்டாள். வெள்ளையாக என்னவோ தெரிந்தது. நல்ல வேளை நரையில்லை. மூக்குத்தியை திருகினாள். மார்பகத்தில் உறுத்தி கொண்டிருந்த கழுத்து சங்கிலியை சற்றே தளர்த்தி விடலானாள். சங்கிலியில் தாலியா நிழலாடுகிறது? பதக்கமேதான். காலம் கரைவதாலேதான் காக்கையும் கரைகிறது போலும். பால்காரர் வந்துவிட்டார் போல இருக்கிறது. காஃபி ஞாபகம் வந்ததுதான் தாமதம். ரேவதிக்கு உற்சாகமும் வந்துவிட்டது. துண்டும் கையுமாக குளியலுக்கு தயாரானாள். வழியிலே நந்தியாக நின்ற பீரோவுக்கு கீழே கால்களில் என்னவோ இடறவே குனிந்தாள். கையில் தட்டுப்பட்ட பொருளை கையில் எடுத்தாள். பார்த்தாள், பார்த்தவள் அதிர்ந்தாள். அதிர்ந்தவளுக்கு நெஞ்சத்திலே சுருக்கென்றது. மீண்டும் நெஞ்சில் முள் தைத்துவிட்டதோ? நெஞ்சை தடவிக்கொண்டே சடுதியில் மீண்டும் பார்த்தபோது அவளை பார்க்க விடாமல் தடுத்தது சுடுநீர் கண்ணீர். இந்த திருமண படம் பீரோவிலிருந்து வெளியிலே எப்படி வந்துச்சாம்? ஏன் வந்துச்சாம்? ராத்திரி போதை மயக்கத்திலே போதம் தவறி என்னவோ தவறு நடந்து விட்டிருக்கலாம். சரி சரி, நான் புதிய ரேவதியாக ஆகித்தான். 7 ஆண்டு கனவு மாதிரி ஓடிப்போய்விட்டதே. இனிமேல் என்னவாம்? பணி கடன்களை நிறைவேற்ற நாழிகை ஆகிவிடவில்லையா? பூவின் மனமும் காஃபியின் மனமும் ஒன்றில் ஒன்றாக கூடி குலவிய நேரம். செக்கச்சு வந்த பிறை நெஞ்சில் குங்குமம் பளிச்சென்று சிரித்தது. மேல் மருவத்தூரில் அன்னை ஆதிபராசக்தியை தரிசித்த போது கிடைத்த அருள் பிரசாதம். இளமை மதர்ப்பு மாறாத எழிலார்ந்த மார்பகத்தில் பச்சை மண்ணாக கள்ளங்கவடு இல்லாமல் தவழ்ந்து கிடந்த நாடிக்குழல் அந்த நேரத்திலே அவளது மனத்தின் நாடியை பரிசோதித்திருக்கலாமோ? இல்லை, அவளது மனசாட்சியை நாடிப்பிடித்து சோதித்து பார்த்திருக்குமோ? என்னவோ. காஃபியை பருகி முடித்ததும் கூட இன்னமும் அவள் சப்பு கொட்டினாள். மறக்க தெரிந்த உள்ளத்திற்கு நினைக்கவும் ஏந்தான் தெரிகிறதோ. பறந்து போய் புதுக்கோட்டையில் நின்ற ரேவதி பறந்து வந்து மேற்கு தாம்பரத்தில் நின்றாள். சிலிர்ப்பு அடங்கவில்லை. மார்பகம் எம்பி எம்பி தனிய தன் நினைவு கொண்டாள். அவள் கண்கள் திறந்தன. திறந்த கண்களில் கொட்டு முழக்கில் மனப்பந்தல் நின்றது. நடந்து முடிந்த மனவினைக்கு சாட்சி சொன்ன நெருப்பும் நின்றது. மிஸ்டர், மிஸ்டர், பெயரை சொல்லி அழைக்க இயலாத தயக்கத்தோடும் தவிப்போடும் வலது பக்க தலையை திசை திருப்பினாள். சூடு பொறுக்காமல் சூன்யத்தில் தவித்தாள். கண்களை கசக்கி கொண்டாள். அவள் அழவில்லை. அவள் ஏன் அழப்போகிறாள்? ரேவதியா குக்கா? சிரித்தாள். குர்கா சல்யூட் அடித்தான். புதிதாக மலர்ந்த ரோஜா பூவாக ரேவதி டாக்டர் தலைவாசலில் நின்றாள். சரல் என்று பாய்ந்து பறந்து கொண்டிருந்தது அவள் வாகனம். சோழிக்கு இணை சேர்த்து கிளிப்பச்சையில் பிணை நின்ற ஆர்கின்டி வாயில் சேலை நெகிழாமல் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தனக்கே உரித்தான கர்வத்துடனும் களிப்புடனும் துடுக்காகவும் மிடுக்காகவும் சாய்ந்திருந்தாள் டாக்டர் ரேவதி. மகப்பேறு நிபுணராக பொதுமக்கள் மத்தியில் பேர் பெற்றிருந்த பெருமையின் பெருமிதம் அவளது தோற்ற பொலிவில் பளிச்சிட்டது. கனவுகளுக்கும் காட்சிகளுக்கும் அப்பாற்பட்டவளாக மனத்தை சமன் செய்து கொண்டு கையில் பிரித்து விரித்திருந்த பேறுகால பிரச்சனை தொடர்பான புதிய ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சி நூலை ஆர்வத்தோடும் அக்கறையோடும் வாசித்து கொண்டிருந்தாள். சங்கிலியின் பதக்கத்தோடு விளையாடிய விரல்களை திடுத்தடுப்பென்று உதறி பலே என்றாள். குரலில் உடன்பாடு தழுவிய ஓர் ஆமோதிப்பு இருந்தது. லண்டன் பேராசிரியர் டாக்டர் கிளேர் ரேனர் தெரியப்படுத்திய ஆய்வு கருத்தின் வரிகளில் மறுபடி தமிழ் மனத்தை செலுத்தினாள். நாடுகளுக்கிடையே நடந்த பெரும்பாலான மருத்துவ கருத்தரங்குகளிலே பெரும்பான்மை பலம் பெற்ற கருத்து இது. அதாவது, கருவுற்ற மனைவி பேறு காலத்தை எட்டி கொண்டிருக்கிற கடைசி 7-8 வாரங்களிலேயே
அவளது

0: விருப்பத்துக்கு விரோதமாக கணவன் அவளை உடல் உறவுக்கு கட்டாயப்படுத்துவதோ துன்புறுத்துவதோ தீவினையாக்க முடியக்கூடும். இத்தகைய அசம்பாவிதம் காரணமாக கருச்சிதைவு ஏற்படவும் அதன் தீய விளைவாக மனைவியின் உயிருக்கே ஆபத்து ஏற்படவும் ஏதுவாகலாம். டக்கென்று மூடினாள் நூலை. இதயத்தை என்னவோ செய்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மார்பின் இடதுபுறத்தில் இடக்கை விரல்களால் தடவி பார்த்தாள். மறுநொடியில் சலனம் கண்டிருந்த அவளது முகத்தில் ஓர் அலட்சியம் படர்ந்தது. முகக்குறிப்பில் எதையும் தாங்கும் மனப்பக்குவம் அவள் சார்பில் குறி சொல்லியிருக்க வேண்டும். விரல்களிலே திடீரென்று ஈரம் பரவ நிமிர்ந்து அமரலானாள். இமை விளிம்புகளை தொட்டு பார்த்தவள் திடுக்கிட்டாள். நான் அழுதேனா? ஈரம் உலர அரை வினாடி போதும். வாகனம் அதற்குள் சைதாப்பேட்டையை தாண்டிவிட்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடன். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், இப்போ பெற்றோர்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க கிஃப்டா கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை கூட எழுதி வாங்க முடியும், ரிவோக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இதுக்கு வந்து ஏதாவது டைம் லிமிட் இருக்கா? ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கூட நான் போய் இந்த மாதிரி கேட்க முடியுமா, இல்ல குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துக்குள்ள கேட்டாதான் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு திரும்ப கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது டைம் லிமிட் இருக்கா?
1: அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா எப்போ அவங்களை வீட்டை விட்டு வெளில துரத்துறாங்களோ அப்பையில இருந்து வந்துட்டு அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆரம்பிக்குது மேடம். அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்பயில இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான். நான் எழுதி கொடுத்தது 2000, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சுற்றி எழுதி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 வருஷம் நல்லபடியாக வச்சுருந்தாங்க. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டா என்னை வந்துட்டு வீட்டை வெளில துரத்துறாங்கன்னா என்னை துரத்த நாளில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. அப்போ அணிலேருந்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் தாராளமாக கேஸ் கொடுக்கலாம். அது 10 வருஷம் முன்னாடி எழுதினாலோ இல்லை மைனர் பேரில் சொத்து வாங்கினாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது மேடம்.
0: ஓகே சார், இப்போ பிள்ளைகளை வந்து தத்தெடுத்த பெற்றோர்கள் வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து இதே சட்டம் தான் அப்ளிகபிள் ஆகுமா?
1: தத்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அடாப்ஷன் ஆக்ட் கீழே வருதுங்க. அது தத்தெடுத்தாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளாக தான் தத்தெடுக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் தத்தெடுக்கல. ஸோ அவங்களோட இன்னேபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனில் அவங்க தத்தெடுக்கிறாங்க. அதில் தத்தெடுக்கும் போது அவங்க பிள்ளைகள் கன்சிடரேஷன் தான் வராங்க. ஸோ அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது பெற்றவங்களை பார்த்துக்கணுன்றதுனால. ஏன்னா யாரும் இன்னும் ஏதுன்னு தெரியாத ஒரு ஆளை ஒருத்தங்க ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல

0: காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஆதரவு கொடுக்கறாங்க. சோ அந்த காலபட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கும் இதே சட்டம் பொருந்தும். அது பையனா இருந்தாலும் சரிதான், பொண்ணா இருந்தாலும் சரிதான், இதே சட்டம் தான் பொருந்தும்.
1: ஓகே, சோ இந்த மாதிரியான கேசஸ்ல வழக்கறிஞர்களோட தலையீடு அப்படின்றது இருக்குமா இருக்காதா சார்?
0: அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வக்கீலுங்க வைக்கக்கூடாதுன்றது தான் மேடம், அட்வொகேட்ஸ் வரக்கூடாதுன்றது தான் அந்த சட்டத்தில் இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டு அட்வொகேட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 30 பிரகாரம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வந்துட்டு எந்த ட்ரிபுனல் முன்னாடியும் எந்த சுப்ரீம் கோர்ட் முன்னாடியும் எந்த கோர்ட்டில் வேணாலும் ஆஜராகலான்றது சட்டம் கிளியராக இருக்குது. அதனால அட்வொகேட் வந்துட்டு இந்த இதில் எனக்ட் பண்ணலாம் இதில்.
1: ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் தண்டனைகள் அப்படின்றது எப்படி இருக்கு சார்? இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் அவங்க கொடுக்கல, இல்லை கோர்ட் ஆர்டரை வந்து அவங்க மதிக்கல, ஸோ இந்த மாதிரியான கேசஸ்ல தண்டனைகள் பத்தி சொல்லுங்க.
0: இதுல வந்துட்டு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க மேடம். கொடுந்தண்டனை எல்லாம் கிடையாது, சிம்பிளான இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், அந்த காசு கட்டுற வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா வந்துட்டு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அந்த ஆர்டரை ஒபே பண்ண தவறுனாங்கன்னா எதனால் அந்த ஆர்டரை ஒபே பண்ணல அப்படின்றது ப்ராப்பரான வேலிட் ரீசன் கொடுக்கணும். அந்த ரீசன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலன்னா மெஜிஸ்ட்ரேட் வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட்டோ சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டோ அவங்க வந்துட்டு அவங்கள சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஃபைன் போடலாம், அந்த அமௌண்ட்டுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். 5%லேருந்து 18% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட் கொடுக்கலாம் மேடம், நீங்கள் கட்டணும்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணலாம்.
1: ஓகே சார், ஸோ இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறது அப்படின்றது மகனோ மகளோ இல்லாத ஒரு பட்சத்தில் மருமகன் கிட்டயோ இல்லைனா மருமகள் கிட்டயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். பையன் இல்லாத பட்சத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு லயபிள் ஆவாங்க, அதே மாதிரி பொண்ணு இல்லாத பட்சத்தில் பையனுக்கு வந்துட்டு அந்த ஈக்குவல் லயபிலிட்டி இருக்குது மேடம். அதனால மருமகனாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் இந்த ஆக்டே லயபிள், கண்டிப்பாக வருவாங்க.
1: ஓகே சார், ஸோ இந்த ஒரு ஆக்டில் என்ஆர்ஐ கவர் ஆகுறாங்களா?
0: கண்டிப்பாக மேடம், பசங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்க ஃபாரின்ல இருந்தாலும் இவங்களோட பசங்க தான். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் வந்துட்டு அவங்க இந்தியாவில் இல்லைனா கூட சரி தான், அவங்க மேலே வந்துட்டு கேஸ் ரைஸ் பண்ணலாம் மேடம். அவங்களும் அதுக்கு சட்டத்துக்கு பவுண்டட் தான். அதில் ஈவன் தான் அவங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி தான், நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தாலும் சரி தான், அவங்க வந்துட்டு பவுண்டட் தான் அந்த சட்டத்துக்கு.
1: ஓகே சார், ஸோ நேயர்களை இன்னும் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு பெற்றோர் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்களால இயலாத ஒரு சூழ்நிலையில தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்றத கேக்குறாங்க இல்லையா. சோ ஃபர்தரா இந்த கேஸ் மூவ் பண்றதுக்கான செலவுகள் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ இதுல ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா?
1: இது மேக்ஸிமம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மேடம். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு சோர்ஸும் இல்லாதனால தான் இந்த மாதிரி ட்ரிபுனல்ஸை நாடி வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வாங்க மாட்டாங்க. ஃபீஸ்ன்றது எதுவுமே கிடையாது மேடம் இதில்.
0: ஓகே சார், ஒன்ஸ் இப்போ நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்தராக இது வந்து எப்படி மூவ் ஆகும் சார்? இதுக்கான விசாரணை முறை எப்படி இருக்கும்?
1: இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ அந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் ஒரு வழக்கு போட்டுட்டாங்க. போட்டுட்ட பிறகு ரெண்டு பேருக்குமே சம்மன் சர்வீஸ், சம்மன்ஸ்னால் நோட்டீஸ் சர்வீஸ் ஆகும், பெற்றவங்களுக்கும் ஆகும் அவங்களோட பசங்களுக்கும் ஆகும். அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான ஒரு டேட் கொடுக்குறாங்க. டேட் கொடுத்துட்டு அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சிபிசி பிரகாரம் கூட வந்துட்டு எவிடன்ஸ் எடுக்கலாம் மேடம். எவிடன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணலாம், அதில் வந்துட்டு விசாரணை பண்ணலாம். கூடுதல் சாட்சி இருந்துச்சுன்னா கூடுதல் சாட்சி விசாரணை பண்ணலாம். இப்போ ஏதாவது டாக்குமெண்ட்டாக எவிடன்ஸ் கொடுக்கணும், இப்போ ஒரு பத்திரம் எழுதி வச்சிருக்காங்கன்னா அதை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக கொடுக்கலாம். சிபிசியில் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்ட் கீழே கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். இதில் அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணலாம்.
0: ஓகே சார், ஸோ சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க, இப்போ அவங்க கிட்ட அது போகுது அப்படின்னா, இப்போ அவங்களே டைரக்டாக விசாரிப்பாங்களா எப்படி சார்?
1: இப்போ இந்த ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்னால வந்துட்டு டைரெக்டாகவும் வந்துட்டு அவருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கும். அவரால் டைரக்ட்

0: டைரக்டாக வந்துட்டு எல்லா கேஸஸும் இன் பர்சனாக வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தரை நியமிப்பார். அவங்கள வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான் கன்சிலேஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னா, இங்கே ரெண்டு பேரோட பிரச்சனையும் பார்த்துட்டு சுமூகமாக முடியுதான்னு சொல்லிட்டு சமரசம் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. மெயின் ஒர்க்கே அவங்களது அதான், சமரசம். ரெண்டு பேருக்குமே, பசங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் வந்துட்டு அந்த பிரச்சனையை சமரசமாக சுமூகமாக முடிக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்பாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் முடிக்க முடிஞ்சதுன்னா முடிச்சிருவாங்க. அப்படி முடிக்க முடியலன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளார சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுப்பாங்க. அவர் அதை பேஸ் பண்ணிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவார் இதில். அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 150 பேர் அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் தங்குற மாதிரி அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பரான பெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தோ இல்லை கவர்மெண்ட் ஃபண்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தோ பெட் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கவங்களுக்குலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்துட்டு செப்பரேட் க்யூன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தனி க்யூ ஒன்று அமைக்கிறாங்க. அந்த க்யூவில் வந்துட்டு அவங்க சீக்கிரமாக வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டேஷன் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம் அது. அவங்களால வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வயது மூப்பு இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு மேபி சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், உட்கார முடியாமல் இருக்கலாம், பேக் போன் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு க்யூ அமைச்சு அவங்க அந்த டாக்டரை வந்துட்டு சீக்கிரமாக போய் பார்க்கறதுக்கு அவங்க உதவி பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வியாதிகளுக்கு உண்டான ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா கொடுக்கறதுக்கு பண்றாங்க. இதுல வந்துட்டு அவங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன டிசீஸ் வரும்னா, க்ரானிக் டிசீஸு, டெர்மினல், டீஜென்ரேட்டிவ் டிசீஸு. க்ரானிக்னா வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு, அந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கேரும் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஏஜ் பீப்பிள்ஸ்க்கு தராங்க.
1: ஓகே சார். சோ நேயர்களே, பாத்தீங்களா, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு சார்? பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்கள வந்து அதுல சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா, இல்ல கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அட்மிஷன் கொடுப்பாங்களா? எப்படி சார் இதுக்கான ரூல்ஸ் எப்படி இருக்கு?
1: மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிள்ளைகள் தொட்டி விடுறதுனால தான் அவங்க ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கே வராங்க. சோ டிஃபால்ட்டா வந்துட்டு அவங்களுக்கும் வேற வழி இல்லை ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க பிள்ளைகளே இருந்தாலும் சரிதான், அவங்க நிராகரிக்கப்பட்டதுனால தான் ஒரு இடத்த வந்துட்டு ஆதரவு தேடி வராங்க. சோ அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்துட்டு நான் சேர்த்துக்க மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு வேற இடம் இல்லாம தான் அவங்க போறாங்க. சோ அந்த இடத்துல ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
0: அவங்களுக்கு
2: தனியா
0: சொத்துக்கள் எல்லாமே மகன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க.

0: அவங்க கேக்குறாங்கன்ற பட்சத்துல எனக்கு எந்த விதமான சொத்துக்களை உங்க குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் மறுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா?
1: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இது மிஸ் ஜான்ட்ரா பார்ட்டியாக இருக்கக்கூடாதுன்றனால தான் இந்த பொம்பளை பிள்ளையும் சேர்த்துருக்கலாம் மேபி. ஏன்னா வந்துட்டு அது அவங்க அப்பா அம்மாவோட டெசிஷன் பியூர் அண்ட் பியூர். இதில் சிலது வந்துட்டு கரெக்டான டெசிஷன் ரேரஸ்ட் ஆஃப் ரேரில் இருந்துச்சுன்னா எதுவும் முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்பா அம்மா வந்துட்டு பசங்க பையன் பேரில் சொத்து எழுதிட்டாங்க, ஆனால் பொண்ணையும் சேர்த்து வழக்கில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு யாருக்கிட்ட காம்பன்சேஷன் கேட்குறாங்கன்றது தான் க்வெஸ்சன். இப்போது பொண்ணுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்ற அவங்க அதை மென்ஷன் பண்ணி இருந்துட்டு பையன்கிட்ட கேட்டா பையன் தான் கொடுத்தாகணும். அதுல இல்லனா வந்துட்டு அந்த வளத்தை கன்சிடரேஷனுக்கு மேபி பொண்ணும் கொடுக்கலாம்.
0: ஓகே, இப்போ ஒரு பெற்றோர் அவங்களுக்கு மகன் மகள் யாரும் இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்போ ஓல்டேஜ் ஹோம்ல சேர்றது மட்டும்தான் வந்து அவங்களுக்கான ஒரு தீர்வா இருக்குமா? இல்லனா அவங்களுடைய நெருங்கின சொந்தம் இல்ல சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இவங்க கிளைம் இல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கா?
1: இது மேக்ஸிமம் அவங்க இண்டிஜென்ட் கன்சிடரேஷன்ல வந்துருவாங்க. இண்டிஜென்ட்னா வந்துட்டு சொத்துக்கள் எதுவும் இல்லாம எந்த ஒரு சப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லாதவங்க,
0: ஃபினான்ஷியலி
1: எதுவுமே இல்லாதவங்கன்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. இவங்க வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்கிட்ட கேட்டாங்கன்னா இவங்க கிட்ட இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தியர் டெசிஷன் தான். அதுல இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இருக்கலாம் அவங்க, இல்லைன்னா ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல அங்கே தங்கிக்கலாம். ஆக்சுவலா அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கும் முதியோருக்கும் உண்டான சட்டம் தான். இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எந்த வகையிலுமே வந்துட்டு பெத்த பிள்ளைகளால் வந்துட்டு அப்பா அம்மாவோ இல்லை வந்துட்டு முதியோர்களோ வந்துட்டு தவிக்கக்கூடாது பிற்காலத்தில்ன்றதுக்காக இந்த சட்டம் பியூர் அண்ட் பியூர் வந்துட்டு எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்தில் வந்துட்டு ப்ராப்பராக அந்த சட்டத்தை யூஸ் பண்ணிட்டு கரெக்டான ஃபோரம் முன்னாடி போயிட்டு இல்லை கரெக்டான ட்ரிபுனல் முன்னாடி நீங்கள் போயிட்டு உங்களோட கோரிக்கைகளை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்டத்து மூலயமா வந்துட்டு பாதிக்கப்பட்ட இந்த முதியோருக்கோ பேரண்ட்ஸ்க்கோ வந்துட்டு கண்டிப்பாக ரிலீஃப் 100% கிடைக்கும். அதில் ஏன்னா அதில் டவுட்டே வேண்டாம். அதில்
0: ஓகே சார். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். ஸோ இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ பெற்றோர்கள் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, பிள்ளைகள் வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் சார்?
1: இதுல பொறுத்த வரைக்கும் ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. ஜூரிஸ்டிக்ஷன் எல்லை கோட்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எதுவும் கிடையாதுங்க. இப்போ பிள்ளைகள் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, இப்ப அவங்கள கூட்டிட்டு வந்து இப்ப பேரண்ட்ஸ் கூட்டு வந்துட்டு பாண்டிச்சேரியில விட்டுட்டாங்கன்னா, இவங்க கோயம்புத்தூர்லயும் போடலாம், பாண்டிச்சேரியிலயும் போடலாம், எந்த இடத்துல வேணாலும் போடலாம். இது பிள்ளைகள் மேல மட்டும் கிடையாது, இவங்க இருக்க சொத்தை யார் மேல எழுதி வைக்கிறாங்களோ, அது சொந்தக்காரங்களா இருக்கட்டும், தத்தெடுத்த பிள்ளையா இருக்கட்டும், இல்ல பிள்ளையா இருக்கட்டும், இல்ல இவங்களுக்கு நெருங்கிய உறவினருக்கு சொத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல கூட போடலாம். இல்லைன்னா இவங்க இந்த முதியவர்கள் எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல கூட போடலாம், வழக்கு போடலாம்.
0: ஓகே சார், இப்போ இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்கலாம்? சோ ஒரு தேர்ட் பர்சன் இதுல இன்வால்வ் ஆக முடியுமா? இப்ப நான் பாக்குறேன், ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்க, சோ இதுக்காக நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியுமா சார்?
1: கண்டிப்பா மேடம், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கோ பேரண்ட்ஸ்க்காகவோ ஒரு தேர்ட் பர்சன் கண்டிப்பா போயிட்டு அவங்களுக்காக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மேடம், அதுல எந்த ஒரு பாரம் கிடையாது. இப்போ கண்டிப்பா வந்துட்டு அது அந்த பேரண்ட்ஸோ இல்ல சீனியர் சிட்டிசனோட அப்ரூவலோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது முக்கியமா கொடுக்கணும். இப்போ நாலு மீற அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், இப்போ அந்த வயது மூப்பு இருக்கிறவங்கக்கிட்ட விசாரித்தாலும் இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட விசாரித்தாலும், அவங்க வந்துட்டு நான் தான் அவங்கள வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்கணும். அப்படி அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் கண்டிப்பாக கொடுக்கலாம், அதில் எந்த பாரம் கிடையாது.
0: ஓகே. அண்ட் சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க 10,000 கீழே வருமானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெற்றோருமே மெயின்டெனன்ஸ்

0: கிளைம் பண்ணலாம் இந்த சட்டப்படி அப்படின்னு. இப்ப ஒரு பெற்றோர் கிட்ட சொத்துக்கள் இருக்கு, ஆனா அது மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்ல அப்படின்ற பட்சத்துல, இப்ப சொத்துக்கள் இருக்குன்றதுனால இப்ப அவங்களால இதுல கிளைம் கேட்க முடியாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு.
1: 10,000 ரூபாய் கீழே இருந்தால், அவங்களுக்கு சொத்து இருந்தாலும் அதுல இருந்து வருமானம் எதுவும் வரல அப்படின்ற பட்சத்துல அவங்களால சொந்தமா பாத்துக்க முடியல, வருமானம் எதுவும் வரல, அவங்களோட பேசிக் நீட்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஈவந்தோ சொத்து இருந்தாலும் அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா இவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் மேடம். அதுல பார் கிடையாது. இதுல என்ன, 10,000 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் தவிர, 10,000 ரூபாய் கீழே இருந்தா கண்டிப்பா அவங்க பண்ணலாம். அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, அதுல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதோ இல்லையோ, அவங்க அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணாத லெவல்ல அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத பட்சத்துல கண்டிப்பா அந்த கேஸ் ஃபைல் பண்ணலாம்.
0: ஓகே சார். சோ இவந்தோ அவங்க ஒரு சொந்த வீட்ல இருந்தாலுமே பேசிக் நீட்ஸ்க்காக அவங்களால மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பா மேடம். இப்போ வந்துட்டு 60 வயசு ஆகுது, அவங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல, மேபி அவங்க பிசிக்கலி அவங்க இன்னேபிலிட்டியா இருக்கிறாங்க, அவங்களால எந்த ஒரு வேலைக்கும் போடமில்ல, ஈவன் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, ஆனா அவங்களால அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்க, அந்த வீடு எப்படி பராமரிப்பாங்க, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவாங்கன்ற பட்சத்துல க்வெஸ்சன் மார்க் இருக்கு. சொந்த வீடா இருந்தாலும் அதனால ஒரு புண்ணியமும் கிடையாது. சோ அந்த பட்சத்துல அவங்க கண்டிப்பா கிளைம் பண்ணலாம்.
0: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்றைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால, இல்ல கோர்ட்டாளர் ஒபே பண்ணல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தண்டனை கொடுக்கறாங்க, அந்த பனிஷ்மெண்ட் நான் அனுபவிச்சுட்டேன். சோ இதுக்கு மேல வந்து அவங்க அந்த கிளைம் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இல்லையா, இல்ல பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாலுமே கிளைம் அவங்க கொடுத்துதான் ஆகணுமா?
1: மேடம், தண்டனைன்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அமௌண்ட் கட்டியே ஆகணும் அவங்க, அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த அமௌண்ட் கட்டுற வரைக்குமே உள்ளார இருப்பாங்க, அதுல கண்டிப்பா அந்த அமௌண்ட் கட்டிதான் ஆகணும். மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் அது மாசம் மாசம் கொடுத்துதான் ஆகணும். அன்டில் நல்லா அவங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கிற இருக்கும். இந்த ஜெயில போனதுனால அமௌண்ட் வந்துட்டு கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுல அவங்க அந்த காலதாமதம் பண்றாங்க தெரியுமா, அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் தான் இந்த சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். ஆனா அவங்க கண்டிப்பா அமௌண்ட் எந்த பட்சத்திலும் கொடுத்துதான் ஆகணும். அதுல மாசம் மாசம் கொடுக்கணும்னு ஆர்டர் இருந்துச்சுன்னா மாசம் மாசம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுல எந்த ஒரு விதிகளுக்கும் கிடையாது, கொடுத்ததே ஆகணும். அதுல
0: இப்போ எழுதி கொடுத்த ஒரு சொத்து, அதாவது ரெண்டு பேர் வந்து கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க பெற்றோர்கள், ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ இதுல ஒரு நபர் இல்ல, உயிரோடு இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்போ இவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் கிடைக்கலனா, இப்போ அந்த சொத்துக்களை போய் அவங்க திரும்ப பெறறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா கையெழுத்து போட்ட இரண்டு பேர்ல ஒருத்தர் இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்?
1: கண்டிப்பா மேடம், இப்போ வந்துட்டு ஒரு சொத்து வந்துட்டு நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ நான் இன்னொரு வகையில சொல்றேன், அப்பா மட்டுமே பையனுக்கு சொத்து எழுதி வைக்கிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அம்மா அப்பா இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே உயிரோட இருக்கிறாங்க. உயிரோட இருக்கும்போது அப்பா மட்டுமே அது பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க சொத்தை எழுதி விற்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அப்பா இறந்துட்டாரு, அப்படி பட்சத்தில் அம்மா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பையன் மேலேயோ இல்லை அந்த பொண்ணு மேலேயோ வழக்கு பதிவு பண்ணலாம். இல்லை ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் அவங்களோட ரெண்டு பேரோட காமனான சொத்தை பையனுக்கோ பொண்ணுக்கோ எழுதி கொடுத்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னும் ஒருத்தர் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். இதில் இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும்லாம் கிடையாது, ஏன்னா ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ். சீனியர் சிட்டிசன்றது அப்பா அம்மா, வளர்ப்பு அப்பா வளர்ப்பு அம்மா, தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே தான் சீனியர் சிட்டிசன் வராங்க. இதில் யாருமே ஒருத்தர் அம்மா அப்பா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏதர் அப்பாவோ அம்மாவோ இருக்கலாம், தாத்தாவோ பாட்டியோ இருக்கலாம், இல்லை வளர்ப்பு அப்பாவோ வளர்ப்பு அம்மாவோ இருக்கலாம். இதில் யார் இருந்தாலும் சரிதான், ஒருத்தர் கூட கண்டிப்பாக அந்த கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதில் வந்துட்டு பார் கிடையாது, ரெண்டு பேரும் எழுதி கொடுத்தாலும் ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னொருத்தன் கண்டிப்பாக ஃபைல் பண்ணலாம்.
0: சரி, இப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இல்ல, ஆனா பேர பிள்ளைகள் இருக்காங்க. சோ இவங்களோட அந்த மெயின்டெனன்ஸ் கிளைம் அப்படிங்கறது டைரக்டா பேர பிள்ளைகள் கிட்ட கேட்க முடியுமா?
1: கண்டிப்பா மேடம் கேட்கலாம். இதுல வந்துட்டு அப்பா அம்மா இல்லனா கூட சரிதான், அவங்களோட தாத்தா பாட்டியோட பேர பசங்க இருக்காங்க. இப்ப அவங்களும் வந்துட்டு அவங்களோட

0: பசங்க இல்லாதனால உங்க பேர பசங்க கிட்ட கண்டிப்பா காம்பன்சேஷன் கேட்கலாம். அதுல அந்த பார் கிடையாது. அதுல தாராளமா இந்த சட்டம் அவங்களுக்கும் நான் சொன்ன எல்லா வகையிலும் இது அவங்களுக்கும் பொருந்தும். இது
1: ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சு மெயின்டெனன்ஸ் கிடைக்கலன்னா திரும்ப பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப இது வந்து ஒரு இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது, அதாவது பரம்பரை சொத்தா இருந்து போச்சு அப்படின்னா இப்ப இதுவுமே வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுல சொத்துக்கள் அப்படின்னாலே எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்க்கப்படுமா எப்படி சார்?
0: கண்டிப்பா மேடம், இதுல உங்க கிளைம் பண்ணலாம் மேடம். ஸ்பெசிபிகேஷனா இந்த இதுல இல்ல, ஆனா வந்துட்டு இம்ப்ளாய்டா இருக்குது. அதுல அதுல பிரிச்சு காட்டல, இந்த சொத்து வந்துட்டு அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கு போமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரிச்சு இதுல காட்டல. ஆனா இம்ப்ளாய்டா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டான்ஜிபிள், நான் டான்ஜிபிள், இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, அசட்ஸ், சேலு, கிஃப்ட் எதுவா இருந்தாலும் சரிதான் திரும்ப ரிவோக் பண்ணலாம் தான் இருக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த ஒரு ஆக்ட பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உதவுறதுக்காக ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கா சார்?
1: ஆமா மேடம், கண்டிப்பா கவர்மெண்ட் வந்துட்டு இவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு, விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 1-4-5-6-7 1-4-5-6-7 இந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா இவங்களோட குறைகளை வந்துட்டு அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒன்று அவங்க வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இவங்களோட இடத்துக்கு வந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது மேடம், வித் த பெர்மிஷன் ஆஃப் த சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். அவங்கக்கிட்ட இவங்களோட நிலைமையை எடுத்துரைத்து அவங்களோட பர்மிஷனோட இவங்களோட பிரச்சனையை எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட்டாக அவங்க ரைஸ் பண்ணிக்கலாம் மேடம், எழுதி வாங்கிக்கலாம்.
0: ஓகே சார். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ சொத்துக்கள்லாம் எழுதி கொடுத்துட்டோம், ஆனால் பிள்ளைகள் நம்மளை கைவிட்டுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் யாருமே உதவி செய்ய இல்லைன்னா கூட ஒரு டோல் ஃப்ரீ நம்பருமே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: எல்லாரோட இண்டிவிஜுவல் டியூட்டி என்னன்னா வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இருந்துட்டு அவங்களோட ஒரு நினைவு தெரிகிற வரைக்கும் அவங்கள சுயமா சம்பாதிச்சுட்டு தனியா இருக்கிற வரைக்கும் அந்த அப்பா அம்மாவோட சப்போர்ட்ல இருந்து தான் வராங்க. யாருமே வந்துட்டு பை பர்த் யாருமே வந்துட்டு தானா வந்துடுறது கிடையாது, பை பர்த் வந்துட்டு யாருமே பினான்சியலி ரைஸ் ஆனதும் கிடையாது. அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு பையனும் இருக்கட்டும் அது பொண்ணாவும் இருக்கட்டும் யாருமே வந்துட்டு தனியா குரோத் ஆக போறது கிடையாது. அவங்களோட வளர்ச்சி ஒரு படிக்கட்டிலையும் கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அது தாத்தா பாட்டியா கூட இருக்கட்டும் இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஒரு ஸ்டேஜ் மேரேஜ் ஆனாலோ இல்ல வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டா வந்துட்டு பசங்க ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆகுறாங்க. டைவர்ட் ஆகிட்டு அவங்களோட வளர்த்த அப்பா அம்மாவே வந்துட்டு வளர்த்த அப்பா அம்மாவா இருக்கட்டும் இல்ல அடாப்டட் சில்ட்ரனா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் சொந்தமான அப்பா அம்மாவா கூட இருக்கட்டும் அவங்கள வந்துட்டு முதியோர் இல்லத்திலயும் இல்ல ரோட்ல அனாதையிலயும் விட்டுறீங்க, இல்ல ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு சரிப்படுத்த முடியாத நோய் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுங்க, அந்த பட்சத்தில் வந்துட்டு நீங்க வந்துட்டு வெளியில விட்டுறாங்க. ஆனா இதே மாதிரி சிச்சுவேஷன் அந்த பசங்களுக்கு மேபி அந்த பையனுக்கு கை கால் கூட உடஞ்சிருக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த இதே அப்பா அம்மா தான் வந்துட்டு இல்லை இதே தாத்தா பாட்டி தான் வந்துட்டு எந்த ஒரு சகிப்புத்தன்மையோட எதுவும் பண்ணிக்காம எந்த ஒரு பாரபட்சம் பண்ணாம அவங்களுக்கு வந்துட்டு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு அவங்கள வளர்த்துருப்பாங்க. ஆனா இதே வந்துட்டு அவங்களுக்கு வயதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்கள வெளியில தள்ளும் போது அது வந்துட்டு சரியான முறை இல்லை. ஏன்னா வந்துட்டு இவங்களோட பசங்களும் இவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ இதே நிலைமை அவங்களுக்கும் கண்டிப்பா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல அவங்களும் ரொம்ப நாள் வாழ போறது இல்லை, ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் அவங்களும் இருக்க போறாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பார்த்துட்டு நல்லபடியா அனுப்பணும்னு சொல்லி என்னோட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன்.
0: கண்டிப்பா சார், ஒரு நல்ல ஒரு செய்தியோட நிகழ்ச்சியை நீங்க நிறைவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம்.
0: சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி பல தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: திங்கட்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
2: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz-இல் கேட்டு மகிழுங்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது பாசமலர் திரைப்படத்திற்காக.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-இல் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் மற்றும் சிறுநீர் குழாய் பின்னோட்டம் குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவின் முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் எம் ராஜு அவர்களுடன் நேர்முகம். நேரம் 2:23:32. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். ஏ எம் ராஜா

நேயர்கள் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1615 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1615 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்கலாம். என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இமயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில்.

மெய் மறந்து ரசித்து கேட்கும் தேன் சிவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேரம் 2:37:38. நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரல்களில்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 2:46, 29 என்றும் இனிவே நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரல்களில்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும், உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29 தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26 தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26 முதல் 29 தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்கலத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கை மான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:10, 18:00.

இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். இன்றைய பன்மொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடக்கமாக தெலுங்கு மொழி பாடல், சங்கர் மகாதேவன் பாடியது, முராரி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக ஹிந்தி மொழி திரைப்பட பாடல்களை கேட்கலாம். குமார் சோனு, அனுராதா பத்வால் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஆஷிக் திரைப்படத்திலிருந்து.

0: பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: வெள்ளிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 3:24, முற்பது நொடி. தொடர்வது மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து. ஹரிசங்கர், சூரஜ், சந்தோஷ், சியா, அஜய் ஆகியோர் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக பச்சிரம் ஆதியப்பையா அவர்கள் ஏற்றிய விரிபோனி வர்ணம் பைரவிராகம் கண்ட அட்டத்தாளம்.

இனி கனக சபாபதி என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ராகம் தன்யாசி, தாளம் ஆதி.

போம். நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை, நமச்சிவாயத்தை, நமச்சிவாயத்தை நான் மறவேனே.

நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நமச்சி

0: நகைச்சுவை மன்னன் இல்லையோ.
1: ஸ்ரீ விஷ்ணு கிரியேஷன்ஸ் வழங்கும் சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், ஸ்ரீகாந்த், சுருளிராஜன், செந்தாமரை, வெண்ணிராடை மூர்த்தி, சுமித்ரா, மீரா, மனோரமா, புஷ்பலதா மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன்.
2: நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமான நகைக்கடைகளிலும் பெரிய பங்களாக்களிலும் சமீப காலமாக நடந்து வந்த கொள்ளைகளை ஆராய்ந்து பார்த்ததில் இதில் ஒரு சமூக விரோத கோஷ்டியே ஈடுபட்டிருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் அந்த கோஷ்டியின் இருப்பிடத்தை தன்னால் தெரிவிக்க முடியும் என்று ஒரு நபரிடமிருந்து காவல்துறையினருக்கு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. பெயர் விலாசம் ஏதும் இல்லாமல் ஒரு மொட்டை கடிதமாக அது இருப்பதால் எங்களது நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இயலாத நிலையில் இருக்கிறோம். அந்த நபர் தன்னை யாரென்று அறிமுகப்படுத்திக் கொண்டு காவல்துறையினர் நேரில் சந்தித்து விவரங்களை சொன்னால் முன்பு அறிவித்துள்ளபடி பரிசுத் தொகையான ₹10,000 அவருக்கு வழங்கப்படும். மேலும் அவரை பற்றிய விவரங்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். பொதுமக்களின் ஒத்துழைப்பும் இந்த விஷயத்தில் கோரப்படுகிறது.
3: வாங்க பாஸ், பாஸ் போன காரியம் என்னாச்சு? அந்த பய மூர்த்தி உங்க கையில மாட்டினானா? எங்க பாஸ்?
4: ஹோட்டல்ல.
3: என்ன சொன்னா?
4: அவன் என்ன சொல்றது? காட்டி கொடுக்கிற பயர்களுக்கு என்ன தண்டனை? நான் முன்னே சொல்லியிருக்கேன், அதேதான் தீர்த்து கட்டிட்டேன். அந்த பய நம்ம பத்திர எல்லா விவரங்களையும் போலீஸ்ல சொல்லியிருப்பான். இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க தங்கியிருக்க கூடாது. எல்லாரும் புறப்பட்டு எங்கேயாவது தலைமுறமா போயிடுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம்.
3: ஓகே பாஸ்.
4: நமோ எஸ் பாஸ். நம்ம கள்ளக்கடத்தல் விவகாரமா ஏற்கனவே நீ ஒரு தடவை போலீஸ்ல மாட்டினவ, ஜாக்கிரத. ஆல் ரைட், எங்க இருந்தாலும் எல்லாரும் கவனமா இருங்க. புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ் நுழைஞ்சிடும். எனக்கு வேலை கிடைக்கும்படி செய்ய.
5: ஹோட்டல் சாம்ராட் 302.
4: ஹோட்டல் சாவி
5: யாரோ தவறு விட்டு போயிட்டாங்களே.
4: முதல்ல இதை கொண்டு போய் கொடுக்கணும்.
5: தம்பி
4: அடடே, பால்காரா, வாங்க வாங்க. இந்த வாரம் பால் தொட்டு தானே ரெடியா வச்சிருக்கேன். இந்தாங்க செக்.
6: உங்களுக்கு விஷயம் தெரியுமா?
4: என்ன?
6: இந்த செக்கை மாத்துறதுக்கு உங்க பேங்கை தேடி நான் தாம்பரம் போறதில்லை. இதுக்கு பணம் தர இங்கேயே ஆள் ரெடியா இருக்கு.
4: யாரு
6: கொடுக்கறவங்க? பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
4: வரட்டுமா?
7: வீட்டு
4: வேலையை நேத்தே கொடுத்துட்டேமா?
7: அதுக்கு இல்லப்பா, ஒரு நாளா போல ராத்திரியில நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்ல. 10 கொடுத்தா இருக்க வீட்டுல, இப்படி 11 மணிக்கும் 12 மணிக்கும் வந்து கதவை தட்டினா கதவை திறக்க உன் மாமியார் இருக்கா?
4: தப்புத்தாமா, இனிமே டயத்துக்கு வந்துடுறேன். இன்னும் இந்த மாமியார் கோபம் தீரலையா? கைவ சொல்ல ஜோக் இருக்கு, சொல்லட்டுமா?
7: ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஜோக் ஒண்ணு வச்சிருப்பேன். இத கேட்டுட்டு இவங்க வாய பிளந்துகிட்டு இருப்பாங்க. வேலையத்தவ நானும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சொல்லு.
8: ஹலோ கணேஷ். பாப்பா, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன்.
6: தப்பு இல்லையா?
8: பா, தப்பு பண்ணினாலும் நினைக்கிற மாதிரி. தப்பு பண்ணவங்க தப்பிச்சு போறவங்களை பத்தி தானே போலீஸ் நினைப்பாங்க, பேசுவாங்க. அப்போ நீயும் ஒரு தப்பு பண்ணிருக்க, எங்கிட்ட மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு
6: இருக்க.
8: ஆமா, நீ என்னமோ நிறைய ஜோக்கெல்லாம் அடிக்கிறியா? மேம்,
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார்.
8: சார், அர்ஜென்டா எனக்கு ஒரு 2 ரூபா பணம் வேணும்.
7: செக் கொண்டாந்துருப்பிய?
4: கொண்டாந்துருக்கு.
7: கொஞ்சம் இருங்க, நீங்க அந்த செக் வாங்கிட்டு தான் பணம் குடுக்கறீங்க.
9: என்ன உமா இது? 2 ரூபா குடுக்கறதுக்கு செக் வாங்கினா 4 பேர் சிரிக்க மாட்டாங்க?
7: ஒண்ணு சிரிக்க மாட்டாங்க. இது இவருக்கு வாடிக்கை. பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு.

0: இப்படி எல்லார்கிட்டயும் 2 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்து பணம் வாங்குறது இவருக்கு வழக்கம். இந்த சின்ன தொகைக்கு போய் செக் வாங்குறதான்னு சில பேர் திருப்பி கொடுத்துருவாங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த ட்ரிக்.
1: இதுல எந்த விதமான ட்ரிக்கும் இல்ல, எனக்கு பணம் கொடுத்தவங்க தாராளமா இதை மாத்திக்கலாம். இது மாத்திர செக் தான், ஏமாத்திர செக் இல்ல.
2: ஏன் பாக்கனே, எந்த பேங்க்ல பணம் போட்டிருக்கியோ அந்த பேங்க்ல போய் செக் மாத்திக்க வேண்டியதானே.
1: சார், எங்க ஊருக்கார ஒருத்தர் ஏஜென்டா இருக்காருன்னு தாம்பரம் பேங்க் 300 ரூபாய் போட்டிருக்கேன். நான் எடுக்கிறதுனா தாம்பரம் போயிட்டு வரதுக்கே 2 ரூபாய் செலவாகும். நீங்க என்ன அக்கௌண்ட்ல போட்டுடலாம், கிரெடிட் ஆயிடும். அதனாலதான்
2: என்ன சுமதி, கணேஷ் டிஃபன் கொடு.
1: வேண்டாங்க, என் டயட் சிஸ்டம் அப்செட் ஆயிடும்.
3: டயட்டா?
2: அது என்னப்பா உன் டயட் சிஸ்டம்?
1: காலையில ஒரு கப் காஃபி, மத்தியானம் ஒரு பன் ஒரு டீ, ராத்திரிக்கு ஒரு கப் காஃபி. அதோட சார்
2: ஏன்பா அப்படி?
1: என் வசதிக்கு அவ்வளவுதான் சார் முடியும். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு சாப்பாடு.
3: ஐயோ, இப்படி இருந்தா உடம்பு ரொம்ப வீக்கா போயிடுமேப்பா.
1: வீக் பூரா பட்டினி இருந்தாலும் இந்த உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரி தெரியாது சார். என் வீக்னஸ் வெளியே தெரியற மாதிரி நான் எப்பவும் நடக்க மாட்டேன். அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது.
2: சுமதி, நான் வரேன்.
3: சரிங்க,
1: அப்ப நான் கொடுக்குறேன்.
3: கணேஷ், நம்ம டெய்லர்ட்ட பிளவுஸ் கொடுத்துருக்கேன், அத மத்தியானம் வரும்போது
1: மறக்காம வாங்கி வந்துடுறேன்.
4: என்னது தொழில பேசுறீங்களா? டெய்லர்ட்டே 2 காட்டேஜ் வேணுமா? சாரி சார், சத்தியத்து வரைக்கும் ஃபுல். ஹலோ
5: சார், பூங்கி.
4: ஹலோ, சொல்லுங்க.
5: சார், இது வந்து
4: வச்சுட்டு போங்க சார். ஹலோ, என்னது 18 காட்டேஜ் வேண்டாமா? டபுள் ரூம் போதுமா?
5: எக்ஸ்கியூஸ் மீ, What happened? Why all these people?
6: In the hotel room, ஏதோ புதன நடந்து போச்சு.
7: ஏன் மிஸ்டர் மயில்வாரு, கொலையாளி ரூம் சாவி எடுத்துட்டு போயிட்டு தான் சொன்னீங்க. ரூம் நம்பர் 302 சாவி இங்க இருக்கு.
8: ஏன்பா பிரபு, இந்த சாவி இங்க எப்படி வந்துச்சு?
7: இப்போ ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போனார் சார்.
8: அப்படியா?
7: ஆமா சார், டெல்லியில இருந்து பெங்கால் வந்தது, பேசியிருந்தேன். அப்போ ஒருத்தர் கொண்டாந்து சாவியை கொடுத்தாரு. வேலை ஞாபகத்துல மறந்து சார்.
8: ஏன் மிஸ்டர் பிரபு, அந்த ஆளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா?
7: முடியும்னு நினைக்கிறேன்.
8: அப்படியா? ஆல் ரைட், நீங்க என் கூட வாங்க.

0: இதோ நான் பிறந்த ஊர். எந்த மண்ணில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிரிச்சு சிணுங்கி விழுந்து புரண்டு விளையாடினோ அதே மண். 15 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் தேடுற குத்தவாளியா பிறந்த மண்ணில் மறைஞ்சு வாடுறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு அடைக்கலம் தர்றதுக்காகத்தான் அன்னைக்கே இந்த தளபதி கோட்டையை எவனவும் கட்டி வச்சிருக்கான். இங்க மறைஞ்சிருக்கிற என்ன எந்த போலீஸுமே பிடிக்க முடியாது. தெரியுதா சொல்லுங்க பாப்போம்.
1: அறிஞ்ச முகமாவும் இருக்கு அறியாத முகமாவும் இருக்கு.
0: அறிஞ்ச முகமே தான் அம்மாசி கிழவன் பேரன்.
1: அடங்கப்புறானே ராதா பயலா.
0: ஆமா அதே பயதான்.
1: தம்பி 80 வருஷாச்சு பார்த்து அரக்கால் சட்டை போட்டுட்டு இருந்தியே அப்ப பார்த்தது. இப்ப சீமத்துற கணக்கா கால் சட்டை கை சட்டை எல்லாம் போட்டுட்டு நிக்கிறப்போ அடையாளமே புரியல தம்பி.
0: சிட்டு எப்படி இருக்கு?
1: சிட்டா அந்த நிக்கிறே அதான் சிட்டு.
0: அதுவா? அடேப்பா என்ன வளர்ந்துருச்சு.
1: சரி சரி தந்தைக்கு நேரம் ஆகுது பொழுதோட வந்து உன் கதையை கேட்கறேன்.
0: நீங்க போயிட்டு வாங்க இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன்.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. வரட்டுமா?
2: என்ன அப்படி பாக்குறீங்க? முழுசா முழுங்கிடற மாதிரி
0: நல்லா பாரு. நான் யாருன்னு தெரியல.
3: அடடமா மரக்கிளியே உன்னை இன்னும் நான் மறக்கலையே.

0: 세트. 응? 가라 온다지.
1: 온 다당 바디오. 이니메 아웅 게 와라 포라는 꼬람비게 이른다ங்க. 임부ட்டு வருஷமா எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க. உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு?
0: நான் எங்க இருந்தாலும் நம்ம ஊர பத்தின நினைப்பு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அம்மா நீ எப்பவாவது என்ன பத்தி நினைச்சிருந்தா?
1: மறந்தா தானே ஏன் நினைக்கிறதுக்கு.
0: இந்தா பரிசு தொடு.
1: ஏயா ஆட போயா. இந்தா ஐயா இதை கொடுத்துட்டு படுத்துக்கோ.

0: நிறுத்துறேன் நிறுத்துறேன், வாங்க வாங்க. மெல்ல மெல்ல சத்திரமா உட்காருங்க. போலாம்ங்களா? ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா?
1: வச்சு புட்டிருக்கான் இருக்கையா?
0: தளபதி கோட்டையில ஐயாவுக்கு வேணுங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்களா?
1: பட்டாளத்துக்காரர் வீட்டுக்கு.
0: பட்டாளத்துக்காரர் வீட்டுக்குங்களா?
1: ஆமா, சமீபத்துல பட்டணக்கரையில இருந்து யாராவது இந்த பட்டிக்காட்டுக்கு வந்திருக்காங்களா?
0: ராசா தம்பி வந்திருக்குங்களே.
1: அது யார் ராசா தம்பி?
0: அதுவா அம்மாசி கிழவன் பேரன். சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போய் இப்ப சீமானா வந்திருக்கான். இப்ப கையில கொளுத்த பணம், ஊர் ஜனங்களுக்கு அதிசயமே. இப்ப அந்த புள்ளரா?
1: அப்படியா?
0: ஆமா, குடிச்ச கோபுரம் ஆகுதுன்னா நம்புவீங்களா? ஆனா அம்மாசி கிழவன் குடிச்ச இப்ப கோபுரம் ஆயிருச்சு. எல்லாம் பேரப்பிள்ள வந்த நேரம் தான். வலை போட்டாலே பிடிக்க முடியாத மீன வெத்து கையால வெடுக்கல பிடிச்சு விட்டீங்களே. கழுவுற தண்ணியில நழுவுற மீனை பிடிக்கிறவன கில்லாடின்னு சொல்லுவாங்க. நான் இப்பதான் பாக்குறேன்
2: பால. நம்ம லட்சுமி அமைஞ்சிருக்கு. அம்மாச்சி ஒரு முறத்துல அரிசி போட சொல்லு.
3: வந்துட்டு ஐயர் அரிசி கேக்குறாரு.
4: ஆணில் முறை இருக்கு, பாத்திரத்துல அரிசி இருக்கு, எடுத்துட்டு போய.
3: நீயே எடுத்து கூட, அது வரைக்கும் நான் வேணும் அடுப்பு.
4: அட, உனக்கே எந்த வேலை? உவாட்டு இருக்கிற உன் முகத்துல கறி புடிச்சா என் மனசு தாங்காதியா? இந்த பொறுத்து பிடி,
2: பொறுத்து கலந்து துத்திக்கு வை. அம்மாஜி ஒரு சம்சாரத்தை அடிக்க நிற்பியவா? கைவி இப்படி வாய்.
4: கழுவி என் கழுவி, நீங்க ரொம்ப இளவட்டா. ஏப்ப முட்டை இறப்பு வாங்குத.
2: பகவான வேண்டிட்டு அக்கறதை எடுத்து கலசத்துல போடுங்க. உட்காருங்க ராஜா தம்பி. தும்புல பால் கொண்டா ஐயா? இல்ல அரைமுட
3: சிட்டு பால் அரியர் வாங்கி வச்சு.
4: ஏயா, ஒரு குரல் கொடுத்தா நான் கொண்டு வர மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் குட்டி போட்டு போற மாதிரி அடுப்பாங்கறையே வந்து சுத்தணுமா?
3: நானே சுத்துறேன். அயிர்ந்து சுத்திட்டு போய் அதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க.
4: அதான் நீ அடிக்கடி வரியாக்கும் தெரியுமே. வாயா, நானே கொண்டாடுறேன்.
5: பதினஞ்சு வருஷமா இருட்டுல இருந்த பொழுது புலர்ந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையும் விடிய ஆரம்பிச்சிருக்கு. பாட்டனும் பாட்டியும் என் மேல பாசத்தை கூட்டுறாங்க. அது எனக்கு சுகமா இருக்கு. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற சிட்டு என் மேல அன்ப பொழியறா. அது எனக்கு சுவையா இருக்கு. இவங்க யாருக்கும் என் உலகத்துல இருக்கிற புன்னகதான் தெரியுதே தவிர என் உள்ளத்துல நடக்கிற போராட்டம் தெரியாது. என்னை சுத்தி இருக்கிற இந்த நல்ல உள்ளங்களை ஏமாத்திட்டு நான் எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்துட முடியும்? இது கட்சி பொண்ணு இல்ல, காக்கா பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பாடுபடுவாங்க?

0: சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என்ன போதும்,
2: சுசீலா ஜேசுதாஸ் எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கணேஷ் எடுத்துக்கிட்டு போய் வால்வ மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளியர் டோன் கிடைக்குது. அது மட்டுமா, நம்ம சமய கட்ட சுற்றுல ஷாக் அடிச்சத அதையும் சரி பண்ணதும் மிஸ்டர் கணேஷ் தான். வந்து நம்ம கொல்ல பக்கத்து கேளியில
1: ஒரே கூட கட்டி பிஞ்சு பொறுத்த அதுக்கு பிரசவம் பார்த்து பேரு வச்சுதான் கணேஷ் அப்படித்தானு. நல்ல பொண்ணுடி மணி, பிரிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் கணேஷ் புராணம் படிக்கலன்னா உன கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இல்ல
2: அண்ணி, இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாதிரில நம்மளால சமைக்க முடியாதுப்பா.
1: இந்த கத்திரிக்காயும் உங்க கணேஷ் வாங்கி வந்ததாமா. இப்ப சாம்பாரு ரொம்ப ருசியா இருக்குமே. ஒழுங்கா சாப்பிடு கணேஷ். கணேஷ்
3: காலையில ஒரு கப் காபி, மத்தியானம்

0: ஒரு பன் ஒரு டீ, ராத்திரிக்கு ஒரு கப் காபி.
1: என்ன
2: நீ மீன் குழம்பு வச்சா தேன் குழம்பு மாதிரி இருக்குது, நல்ல வெள்ளத்தை தடவிட்டே சமைக்கிற அப்படித்தானே?
1: போனே தங்கச்சிங்கிறதுக்காக ரொம்ப தான்
2: பேசுறேன் சொல்றேன்.
1: அப்ப இன்னும் கொஞ்சம் தூரச்சு குழம்பு
2: இந்த தாத்துக்க ரசம், ரசம் குழம்புக்கு மேல உப்பும் உரப்பும் சும்மா சிக்கன் இருக்கு. இப்ப உன்னை கட்டிக்க போறவன் காலம் முச்சுடும், இந்த தோத்து ருசிக்கே சொக்கி கிடக்க போறான்.

0: கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலா. கொஞ்சம் ரசவத்து பிள்ள என்ன பிள்ள? ஆமா இது ஏது மூக்குத்து? எனக்கு தெரியாம எப்ப குத்திக்கிட்ட?
1: இல்லனே வந்து வந்து
0: சொல்லு ஏன் மண்ணு முழுகுற?
1: நான் கோட்டை திருவிழாக்கு போயிருந்தேன்ல, அங்க கோட்டை செவத்தை யாரு தாண்டுவாங்கன்னு ஒரு பந்தயம் நடந்துச்சு. அது யாராலையும் முடியாதுன்னு நானு நம்ம காமாட்சி மீனாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அம்மாச்சி தாத்த பேரன் இல்ல
0: ராசா பையன்,
1: அந்த ராசா வந்து நான் தாண்டி காட்டுறேன்னு சொல்லிச்சு. நான் முடியாதுன்னு சொன்னேன், தாண்டிட்டா உனக்கு மூக்குத்தி போட்டு விடுவேன் சம்மதமான்னு கேட்டுச்சு. நான் சும்மா நாச்சும் சொல்லுதாக்குன்னு நினைச்சு சரின்னுட்டேன்.
0: அவன் நெசமாலுமே தாண்டி உனக்கு மூக்குத்தி போட்டு விட்டான்.
2: நான் போட்ட மூக்குத்தி பிடிக்கலன்னா
3: என்னை
2: உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். மாமனா
3: மச்சானா ஆத்தங்கரைக்கு வந்தியா?
2: நான் உன்னை பார்க்க வரல, அக்கறைக்கு போகணும், அதுக்காக தான்
3: வந்தேன்.
2: பரிசல் எனக்கு எதுக்கு?
3: ரொம்ப தான் ரோஸ்கரையா நீ நில்லியா?
2: சங்காத்தமே வேண்டாம்.
3: நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. அண்ணன் சொல்லிச்சு ராசா குத்துன மூக்குத்திய நீ ஏன் போட்டுக்கிட்ட? நாலு பேர் பார்த்தா ஏதாச்சும் இட்டு கட்டி பேசுவாங்க, கைட்டுடுச்சு. உலவாய மூணு நாளும் ஊர்வாய மூட முடியாதுல்ல.
2: அதனால உடனே நான் போட்ட மூக்குத்தி கழட்டிட்டியாக்கோ.
3: கழட்டின என்னையா? மூக்குல போட்ட மூக்குத்திய தானையா கழட்டின? ஆனா மனசுல போட்ட மூக்குத்தியே எப்படியா கழட்ட முடியும்? முடியாது. அது ஏழு ஜென்ம பந்தம். சத்தியமா சொல்றேன், நான் பூசுற மஞ்சளும் வைக்கிற பொட்டும் ஒருத்தனுக்கு தாயா சொந்தம். ஏயா அக்கறை போல?
2: இக்கரையில் அக்கறை இருக்கும்போது அக்கறைக்கு எதுக்கு போகணும்?
4: என்னடா ஐயா படிக்க உதவி போற? வீட்டு பொறுப்புள்ள ஊர்காவலுக்கு போகணும்னு பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு ஓமறையா சார்?
5: ஆமா மறந்தே போயிட்டேன்.
4: கொஞ்சம் எரியா, யாரோ ஒரு சின்ன பிள்ளை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கடுதாசியை கொடுத்துட்டு போச்சு. என்னப்பா அது?
5: ஒண்ணு இல்ல பாட்டி. ஆமா இத யாரு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது?
4: யாரே என்னன்னு விசாரிக்கங்காட்டியும் ஓடி போயிடுச்சு அந்த பிள்ளை. எனக்கு தான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியலையாப்பா. இரு விளக்கு எடுத்துக்கலாம்.
5: இதை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? நம்ம மத்திய ஒரு முழு பூச்சிக்கு கூட தெரியாத விளக்கு பத்து வைக்கல.
4: எரிஞ்சுக்கிட்டு தானே பாருங்க. புறப்படுப்பா, ஊரடங்கி போச்சு.
6: ஊரு சனங்களுக்கு ஒரு செய்தி, ஏரிக்கரைக்கு மேற்கால இருக்கிற அம்மன் கோயில் மாந்தோப்பு வர்ற விசாலக்கிழமை வருஷாந்தர குத்தகைக்கு

0: மாநிலத்துக்கு வருது. பஞ்சாயத்து ஆபீஸ்ல முன்பணம் கட்டி கேட்கறவங்க கேட்கலாம்.
1: போட்டு
2: நாளைக்கே பஞ்சாயத்துல முன்பணத்தை கட்டிடுற, சந்தோஷம் தானே?
3: பன்னீர்செல்வம், இந்த வருஷம் நான் மாந்தோப்பு குத்தை எடுக்கிறதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு, அப்புறம் பாரு.
4: இருக்கல்ல,
3: மூணு வருஷமா நான் தான் மாந்தோப்பு குத்தை எடுக்கிறேன், ரெண்டு வருஷமா லாஸ், போன வருஷம் தான் காசு. பன்னீரு, என் ஆசையில வெந்நீரை ஊத்திடாத.
4: இத பாரு மயில் தோகை, எப்போ எங்க வெந்நீரை ஊத்தணும் தண்ணீரை ஊத்தணுங்கிறது இந்த பன்னீருக்கு தெரியும். டோன்ட் வரி,
3: இது போதும் எனக்கு.
5: எல்லாரும் சத்தம் போடாம இருங்க, ஏலம் தொடங்க போகுது.
6: தலைவர் இந்த புடராணி, அவ என்ன கேட்டாலும் சரி, நம்ம விடவே விடாது.
4: ஏலத்தை ஏத்தி விட்டு போவுமே.
6: மைனர் உட்கார்ந்து இருக்க தோரணியை பார்த்த மாந்தோப்பு என்ன, ஏலக்கா தோப்பையே குத்தகை கெடுக்கலாம் போல இருக்கே.
7: கையில கேமரா வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு, அந்த ஆள் யாரு?
5: அவரா வையம்பட்டி ஐயா பிள்ளை இல்ல, அவரு மருமகன், பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு.
7: ஆமா, அங்க சிகப்பு தலப்பா கட்டிட்டு செந்தூர போட்டு வச்சிட்டு இருக்காரு, அந்த ஆள் யாரு?
5: அவன் குடுமுடுப்புக்கார. ஆமா, அரண்டவங்களுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நீ ஏன் தப்பி யார கண்டாலும் யாரவன் யாரவனு கேட்டுக்கிட்டு இருக்கிற?
7: ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம். முன்பணம் கட்டவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா?
8: எல்லாரும் வந்திருக்காங்க ஐயா.
5: அப்ப ஏலத்தை தொடங்கலாமா?
8: தொடங்கலாம்.
5: நம்ம அம்மன் கோயிலுக்கு சொந்தமான மாந்தோப்பு குத்தகை இந்த வருஷம் ரூபாய் 500.
6: மைனர், 550 கேப்போமா?
8: 750ங்க.
6: அடப்பாவி,
4: யாரக்கா சொல்ற?
6: அவன தாண்டா, என்னடா எடுத்த அடுப்புல விஷம் ஏற மாதிரி ஏத்தி விட்டுட்டான்.
4: நீ விடாத, அக்கா ஏத்து, அக்கா ஏத்து, அக்கா ஏத்து.
6: மைனர்,
4: டோன்ட் வரி.
6: 800, 850, 900 ரூபாய், 9 ரூபாய். என்ன மைனர்,
5: கூட ஒரு ரூபாய் ஏத்தி இருக்கலாம்,
4: அவசரப்பட கூடாது.
7: அதுக்கு மேல 50 வச்சு கேளு பிள்ள.
6: அதுக்கு மேல 50.
5: 959 ஒரு தரம். மேல யாராவது கேக்குறீங்களா?
6: மைனர்,
4: டோன்ட் வரி, மயில் தொகைக்கா நான் கேக்குற 1050.
5: ஏலத்தை விட்டாச்சு. மிச்ச பணத்தை கொண்டாந்து கட்டு, சடையன் தங்கச்சி சிட்டுன்னு போட்டு ஏலத்தை பதிவு பண்ணி.
7: சரி,
9: மயில் தொகைக்கு வழக்கும் போல ஒருத்தன் ஏலம் கேட்டான், சரி. ஆனா சடையன் தங்கச்சி சிட்டுக்கு இவங்க ஏலம் கேட்டான், விஷயம் இல்ல அவங்க இருக்கும்.
6: நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும்.
10: இப்ப அனுப்பி என்ன பண்றது? இந்த ரோசம் தோரணையும் முதல்ல இருந்திருக்கணும். அன்னைக்கு உனக்கு பூக்கத்தி போட்டா, இன்னைக்கு உனக்காக வக்காலத்து வாங்கி ஏலத்தை எடுத்துட்டா.
3: எனக்கு என்ன தெரியும், நான் எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டேன். தெரிஞ்சும் தங்கச்சி தப்பு பண்ணுமா பண்ணாதான்னு உனக்கு தெரியாதா?
10: எனக்கு தெரியுது, நான் நெருப்பான வளர்த்திருக்கிறேன். வாய் பிடிச்சதோ காய் பிடிச்சதோன்னு பேசுற பயல்களுக்கு முன்னாடி நான் வளர்க்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா?
3: நடந்தது நடந்து போய் இனிமே நான் புத்தியா பொழிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாட்டு மன்னிச்சுடனே.
10: சரி சரி.
11: பாப்பா கடை, என்ன ஒரே குஷியா இருக்க?
7: ஆனந்த என் வாழ்க்கை.

0: முருகன் அருளால எனக்கு வேலை கிடைச்சிருது.
1: வெரி குட்,
0: கங்கிராட். தேங்க் யூ சார். ஆமா, எந்த கம்பெனி, என்ன வேலை, என்ன சம்பளம்? மந்த்லி சேலரி 300 ரூபீஸ் சார். 6 மாசத்துக்கு அப்புறம் வேலை பர்மனன்ட் ஆயிட்டா 500 ரூபாய் கொடுப்பாங்க. மாடர்ன் டெலர்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேன். 200 ரூபாய் டெபாசிட் கட்டி வேலையில சேரணும். நல்ல வேலையா என் செக் புக்ல ஒரே ஒரு லீவ் இருக்கு. பேங்க் பேலன்ஸ் கரெக்டா 200 ரூபாய் இருக்கு. நோ ப்ராப்ளம், உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. நல்லா இருக்கும், வாழ்க்கையில் நீ கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவேன்.
2: கொடுக்கற செக் எல்லாம் யாரோ ஒருத்தர் வாங்கிக்கிறாங்கன்னு மளிகை கடைக்கார பால்காரன் சொன்னாங்க. அந்த செக் எல்லாம் இது மாத்த வேற இல்ல. யார் அந்த ஆளு?
3: நான் தான் அந்த ஆளு.
2: உமா, நீ எப்படி இங்க?
3: என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன்.
2: அம்மா, எல்லா கிட்ட இருந்து நீதான் செக் வாங்கிறியா?
3: ஆமா.
2: இதெல்லாம் ஏன் இன்னும் மாத்தா வச்சிருக்க?
3: பணம் வாங்குறதுக்காக இதெல்லாம் நான் வாங்கலீங்க. அதுல இருக்கு பாருங்க, உங்க கையை அதை பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்காகத்தான் வாங்கிறேன். இதெல்லாம் நான் எப்பவும் மாத்த மாட்டேன்.
4: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: நீங்க தேனாமட்டு சூப்பர் மார்க்கெட்ல இறங்க வந்தீங்க தானே?
5: ஆமா, வந்தாச்சா?
0: அது போயிடுச்சு சார். இது பாரிஸ் சார். இருங்க இருங்க, எங்க போறீங்க? வந்து பெனால்டி கட்டிட்டு போங்க. வாங்க
5: சிட்டு. ஓ சார்பா, மாந்தோப்ப ஏலத்துல எடுத்ததுல உனக்கு கோபமா?
3: நீ யாரையா எனக்காக ஏலம் கேக்குறதுக்கு?
5: நான் யார சிட்டு? நான் யாருன்னா கேட்டேன்.
3: ஊர் கேட்டுடுச்சு.
5: இதுல ஊர் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஏழை எடுக்கிறதுக்கு உங்க கையில இருந்த பணம் போதல. அது தெரிஞ்சுதான் என் சிட்டுவுக்காக நான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டேன்.
3: அப்படி காட்டிக்கிட்டதுனால ஐயா எங்க மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊர் பேசிடுச்சு.
5: உனக்காக ஏழை எடுத்ததுல இப்படி ஒரு அர்த்தம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை.
3: நீ நினைக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்க நினைக்கிறாங்களே, 1000 ரூபாய் பெறாத தோப்புக்கு 2000 ரூபாய் கேட்டா அது என்னடா பணம்? நல்ல வழியில சம்பாதிச்ச பணமா? ஒரு பொம்பளைக்காக ஒருத்த இப்படி கேட்பானான்னு கேக்குறாங்களே. அத்தி பூத்த மாதிரி எவனாவது ஒரு பணக்காரன் நல்ல மனசோட ஏழை பாளைங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவனா இருந்தா அவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துது. அவன் இன்னும் பணக்காரனா இருந்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. இந்த ஊரும் உலகமும் உன்னை அப்படி நினைக்கணும் ராசா.
5: அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு.
3: நீ பிறந்த இந்த மண்ணில உருப்படியா ஒரு பள்ளிக்கூடமோ கோயிலோ எதுவுமே இல்ல. நெருப்புல போட்டு கொளுத்துறேன்னு சொன்னியே, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் அம்மன் கோயில நல்லா கட்டு. புள்ளிங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை புதுசா கட்டி கொடு. இதையெல்லாம் நீ செஞ்சியானா ஊர் உன்னை வாழ்த்தும். உனக்கு பணம் பெருசில்ல, குணம்தான் பெருசுன்னு பேசும். இப்படிப்பட்ட வசந்த மனுஷனுக்கு தான் தங்கச்சியை கட்டி தரணும்னு என் அண்ணனே உன் வீட்டு வாசல வந்து தவம் கிடக்குய்யா. அன்னைக்கு நீ தாலி கட்டு, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இன்னைக்கு தலை குனிஞ்சு நடக்கிறவன் அன்னைக்கு தலை நிமிர்ந்து நடப்பேன்.

0: ஏங்க, உங்க தங்கிச்சு வாய் வாயாம கணேஷ் கணேஷ் சொல்றாளே, அது ஏன் இருந்தா எதுக்குன்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு?
1: உனக்கு என்ன புரியுது அத சொல்லு முதல்ல.
0: இம்போசிஷன் எழுதுற மாதிரி அவன் பேரை இவ இதயத்துல எழுதி வச்சிருக்கிற, அத எந்த ரப்பராலே அழிக்க முடியாது.
1: எனக்கும் புரியுது, நான் காவல்துறையில இருந்தாலும் ஓரளவுக்கு காவல்துறையை பத்தி எனக்கு தெரியும்.
0: புரியுது இல்ல, பின்ன நாள் பார்க்க வேண்டியதானே.
2: Here's Mr. Ganesh, my sister, my wife.
3: Namaste.
2: Vaanga sir.
3: Uma, முகூர்த்தத்துக்கு வரலாம்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரர் அர்ஜென்டா ஈவினிங் பிளைட்ல டெல்லிக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அவரை வழி அனுப்புற வேலை நாள் பூரா சரியா போயிடுச்சு. லவ் மேரேஜா?
4: கங்கிராஜேஷன் பாஸ்.
3: மாப்பிள்ள பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிறாரு.
5: என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பாஸ் ராம. நேற்று ராத்திரி மாப்பிள்ளை அழைப்புல எதேச்சியா உங்களை பாத்துட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம பாஸ் போலீஸ்

0: நானும் அப்படியே போந்துட்டாரேன்னு. பாஸ் என்னதான் இருந்தாலும் நீங்க கில்லாடி வட்டல் சாம்ராட் வரவழக்கல மாட்டாம தலைமறைவா இருப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் சாந்தாராம் தங்கச்சிய கல்யாணம் கட்டிட்டீங்களே, உங்க தைரியம் எனக்கு வராது பாஸ்.
1: அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க பிரதர், வரவேற்புக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? வாங்க சாப்பிட்டு போறோம். என்ன மன்னிச்சிருமா மிஸ்டர் கணேஷ், ஹோட்டல் சாம்ராட் கொலை வழக்கில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களை நான் கைது செய்யறேன். மயில் தோக, மயில் தோக.
2: அடடே வாங்க தாத்தா. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க?
1: உண்டியல பார்த்தா தெரியல, கோவில் திருப்பணி வேலை நடக்குது, அவங்க அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்குதே.
2: நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதோ குத்தகையில வர்ற பணம் வாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது, உண்டியல நாயனத்து போடுறது.
1: அப்படி சொல்லிவிட்டா விட்டுடுவோமா? ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி, இத பாரு, அஞ்சோ பத்தோ போடாம நாங்க இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம்.
2: விடவே மாட்டீங்களா? ஒத்த ரூபாதான் தருவேன், அதுக்கு மேல ஜல்லி காசு கூட எங்கிட்ட கிடையாது. இது லாட்டரி சீட்டு வேணும்னா இத போடுற, இது மதிப்பு ஒத்த ரூபாதான்.
1: நோட்ட கேட்டா சீட்டா போடுற,
2: எதையோ போடுறனா இல்லையா?
1: சரி பரவாயில்ல, நாங்க வாரோம்.
2: வாங்க,
3: உனக்கு யோகா அடிச்சிருச்சு.
2: என்னடா பஞ்சவரனா, என்ன சொல்ற?
3: என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கல, அதுக்கு லட்ச ரூபா விழுந்துருச்சு.
2: லட்ச ரூபாயா?
3: அட ஆமாக்கா, உனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்ட துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாரு. அந்த நம்பரை நேற்றுக்கு புளியம்பட்டிக்கு போயிருந்தேன், அங்க பேப்பரை வாங்கி பார்த்தா இதே நம்பருக்கு லட்ச ரூபாய் விழுந்திருக்குது.
2: ஐயோ, நிஜமா வாடா சொல்றேன்.
3: அப்பா என்னக்கா நெஞ்ச புடிச்சிட்டு இருக்க? ஐயோ டிக்கெட் எடு, சீக்கிரமா கோயிலுக்கு போய் பிள்ளைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு
2: வருவோம். சத்த முன்னாடி வந்திருக்க கூடாதாடா, இப்ப தானடா அந்த அம்மாத்துக்கெல்லாம் உண்டியல சீட்ட
3: போட்டேன். செஞ்சுட்ட லட்ச ரூபாய் கோயிலுக்குள்ள போய் சேர்ந்துரும், வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விழாவில
2: மிதிச்சுட்டு. ஐயோ ஐயோ, லட்ச ரூபாய் போச்சே, லட்ச ரூபாய் போச்சே, நான் என்னடா பண்ணுவேன்?
3: இந்த செவத்திலையும் தூணிலையும் மாத்தி மாத்தி முட்டிக்க.
2: என்னடா,
3: அடுத்த வாரம் அம்மாச்சி கலர உண்டியல உடைக்க போறாங்க, அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும். போதுமா?
2: போதுண்டா. நான் என்ன நம்பிக்கை எடுக்கல, நம்ம வீட்டு பூஜை இருக்கிற சாமி படம் எல்லாம் சும்மாவா பாத்துக்கிட்டு இருக்கும். நாம ஏத்தி வச்ச விளக்கும் சாத்தி வச்ச பூ ஒரு நாளும் வீண் போகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கிறா இல்லையான்னு பாரு. அவர் வந்துட்டாரு, வந்துட்டாரு. அவரு இங்க என்ன? அவரு
1: கேக்குறாள், பதில் சொல்லுங்க. என்ன சொல்ல சொல்ற? நாம மூணு பேருமா சேர்ந்து ஒரு அயோக்கியன நல்லவன் நம்பி ஏமாந்தமே, அத சொல்ல சொல்றியா? அவன் தான் அன்னைக்கே சொல்லிட்டானே சார், என்னுடைய வீக்னஸ் வெளியே தெரியற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு.
2: அவரை தப்பு பண்ணவர் தானா? அவர் விடவே மாட்டாங்களா?
1: எப்படி விடுவாங்க? என் தங்கச்சி புருஷங்கிறதுக்காக விட்டுருவாங்களா? எவனா இருந்தா என்ன, சட்டம் சட்டம் தான்.
2: சட்டம் இனிமே தான் தீர்மானிக்கணும், அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு.
1: இந்த பார் சுமதி, அவன் தப்பு பண்ணினானா இல்லையா அது தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம், ஆனா நாம தப்பு பண்ணிட்டோம் அது தீந்து போன விஷயம். இவ அவனோட பழகினது முதல் தப்பு, அதை நீ ஆதரிச்சபார் அது ரெண்டாவது தப்பு, இது ரெண்டுமே தெரியாத முட்டாளா நான் இருந்திருக்கேன் பார் அது மூணாவது தப்பு. இந்த மூணு தப்பு சேர்ந்து இப்ப கழுத்துல மூணு முடிச்சா போய் விழுந்திருக்கு. சுமதி, கல்யாண வரவேற்புல பிடிபட்டவன் இவனை பாசுன்னு சொல்றான், இவனுக்குள்ள பல பேர்ல கணேஷும் ஒரு பேர்னு சொல்றான். அதை விடு, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இவனை கொலையாளின்னு அடையாளம் காட்டுறாங்க, அதையும் விடு. ஆனா கொலை நடந்த ஹோட்டல் ரூம் சாரிய கணேஷே அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துருக்கான் பார், அதுதான் வினையா போச்சு. கணேஷோட அந்த கைரேகையாவது வித்தியாசமா இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டினேன், ஆனா அந்த பழா போன கைரேகையும் ஒரே மாதிரி இருந்து இவ தலையில நெருப்பள்ளி கொட்டிடுச்சேன்.

0: என்ன சொல்லு, கோயில் வேலையெல்லாம் தருவதா நடந்துகிட்டு இருக்கு, நீ வந்து பாக்கவே இல்லையே.
1: நான் வந்து பாக்கலன்னா என்னய்யா? உன்னை பத்தியும் நீ செய்யற நல்ல காரியங்களை பத்தியும் இந்த ஊரே பேசிட்டு இருக்கிறத

0: நான் கேட்டுட்டுதானையா இருக்கேன். ஜெயா, நான் ரொம்ப சின்னவா, சாதாரணமானவா. நான் சொன்னேங்கிறதுக்காகவா இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச? அப்படி நான் என்னையா வசதி?
1: நீ ஒருத்திதான் சிட்டு எனக்கு வசதி. என் தாத்தாவும் பாட்டியும் எங்கிட்ட பாசம் வச்சிருக்கிற தெரிசு இல்ல. நீ என் மேல வச்சிருக்கிறையே அன்பு, அதுதான் வசதி. சிட்டு மனம் போல போக்குல வாழ்ந்துட்டு இருந்தவன் நானு, எந்த கூண்டிலையுமே சிக்காம இருந்தவன். இப்போ உன் அன்பு வலையில மாட்டிக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா நினைச்சு அன்பு செலுத்துறதுதான் உண்மையான சுகம்னு உன்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுருக்கமா சொன்னா, என் மனசை திருத்தி எனக்கு வாழணுங்கிற ஆசையை உண்டாக்குனதே நீதான்.
0: அட போயா, ரொம்ப தான் சொல்றேன், எனக்கு வெக்கமா இருக்கு.
1: கொஞ்சம் இற, அன்பு சாயிர இந்த நேரத்துல இப்படி ஆத்தங்கரையோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம்.
0: எதுக்கு கேணி தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிடுப்போது?
2: தாத்தா, அன்னைக்கு ஒரு புள்ள வந்து உங்ககிட்ட கடதாசி கொடுக்க சொல்லிட்டு போச்ச, அதே புள்ள இன்னைக்கு வந்து இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு.
1: ஏன் பாட்டி?
2: என்னப்பா,
1: நான் வர வரைக்கும் இந்த பையன் நிப்பாட்டி கூடாது?
2: அந்த புள்ள நின்னா தானே, இத குடுத்துட்டு ஒரே ஓட்டமால ஓடி பிடிச்சு. ஆமா, இதெல்லாம் என்ன விஷயம்? ஏதாவது வம்பு தும்பு வந்துட போதுப்பா.
1: அதான ஒண்ணு இல்ல பாட்டி, எவனோ ஐயா சாமியில ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறானா, அஞ்ச குடு பத்த குடு அடிக்கடி எழுதி அனுப்பிட்டு இருக்கான். நீ போய் படுத்துக்க. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங், இன்னைக்கு இறந்தவனோட போட்டோ, இதெல்லாம் அனுப்புறது யாரு? யாரா இருக்கும்?
3: என்ன
2: பேர பிள்ள ஒரு மாதிரியா இருக்கிற
4: கிழவி? அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணும் புகுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு, அதான் பேரஞ்சவன் கணக்குல இருக்கிறான்.
2: உடம்புக்கு ஏதாச்சும் நோகோ என்னமோ?
4: அது நீ ஒண்ணு, எல்லாம் வயசு கோளாறுதா. வேற எந்த உடம்பாவது பண்ணாவது
2: ஏக்கமாத்தா சொல்லுங்க.
4: மீச துடிக்கிற வயசுல ஆசை துடிக்கும்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் கல்யாணத்தை செஞ்சு வச்சு போட்டா எல்லாம் சரியா போகும்.
2: ஓஹோ, அதுவா?
5: ஐயோ, என் பொட்டி மகனை நீ திங்கிட்டா,
1: அதனாலதான சீட்டு கிடைச்சது.
5: டே பஞ்சவர்ணா, சீட்டுக்கு எப்படா லட்ச ரூபாய் கொடுப்பாங்க?
1: அது இருக்கட்டும், முதல்ல 1001 ரூபாய் எடு.
5: 1001?
1: அம்மாசி கிழமை இருந்து உண்டியல் எடுத்துட்டு வரதுக்கு 501 ரூபாய் பேசினது. நான் எடுத்த நீ தான் மாத்தி கெடுத்துட்ட. அதுக்கு பிறகு சாமி அடி சீட்டை வாங்கி கொடுத்ததுக்கு 500, ஆக மொத்தம் 1001 ரூபாய் எடு.
5: டேய், அந்த கதையெல்லாம் வேண்டாம். 501க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஆமா,
1: இந்த வர மரியாதை 1001 ரூபாய் கொடுத்துரு. இல்ல, கோயில் வாசல்ல கூட்டத்தை சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி சந்தி சிரிக்க வச்சிருவேன். ஜனங்களே,
5: ஜனங்களே,
1: சீக்கிரமா குடு.
5: இரு,
1: குடு.
5: போய் தலை வா.
1: என்ன இந்த லாட்டரி டிக்கெட் இருக்குது?
5: எங்க கொடுத்து எப்படி பணம் வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க.
1: அது இல்லக்கா, இந்த சீட்ல இருக்கிற நம்பருக்கு பரிசு விழுகல, இதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது. நேத்துக்கு தான் பேப்பரை பார்த்தேன்.
5: என்னடா சொன்னே? ஏண்டா ஏண்டா நிஜமா சொல்ற?
1: நிஜமா தாக்கா.
5: ஐயோ, போச்சே போச்சே. டேய், மரியாதை 1001 கொடுத்துற.
1: ஆ, லொட்டு லொசுக்கு கைக்கு வந்தே தருவனா?
5: ஏண்டா இப்படி கொடுக்க
1: மாட்டேன். தர மாட்டேன், தர மாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்தானே மயில் தொகை காணிக்க 1001.
5: அடே அடே அடே அடே போய்.
1: ஐயோ போய் சேர்ந்துருச்சு.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஏது இந்த ஏழை குடிசை தேடி முட்டு வரும்?
2: நல்ல செய்தி சொல்லத்தேன், உட்காரு தம்பி.
1: பஞ்சாங்கக்காரா இருக்கு, நல்ல நாள் சொன்னாரு, நேர பேசி முடிச்சிடலாம்னு வந்தோம்.
3: பிரபரமா சொன்னா வளங்க
4: கிழவி சொல்ல.

0: இவங்க பெரிய இடம் வட்டம் கடையா. உன் தங்கச்சி திட்டு இருக்குல்ல, அத என் பேரனுக்கு சம்பந்தம் பேசி பரிசம் போடத்தையும் வந்தோம்.
1: ஆசாவுக்கா?
0: ஆமா,
1: ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நானும் என் தங்கச்சியும் ரொம்ப ஏழைங்க. இப்போ ராசா தம்பி இருக்கிற இருப்புல இந்த சம்பந்தம் எப்படி ஏக்கும்னு கேக்குறேன்.
2: ஆமாங்க,
1: அந்த கவலையே ஒரு இனப்பொருத்தம் மனப்பொருத்தம் ரெண்டு காசு பணம் வரும் போகும்
2: என்னவோ அதை பெருசா பேசிக்கிட்டு. என்ன திட்டு கேட்டியா? பெரியவங்க சொன்னத உனக்கு சம்மதம் தானே?
1: முழு சம்மதங்கிறத முகக்குறிப்பே சொல்லிடுச்சிங்களே. அப்ப தங்கச்சிய சாமி வழக்கை ஏற்றி கொண்டாட சொல்லு. இந்த வாரம்

0: என்ன செட்டு திடீர்னு மூக்குதி போட்டுக்கிட்டு?
1: இப்பதான் தாத்தாவும் பாட்டியும் வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி பரிசம் போட்டாங்க.
0: பரிசம் போட்டாங்களா?
1: ஆமா, இனிமே நான் மூக்குத்தி போட்டுக்கிறதுக்கு யார் என்ன சொல்ல முடியும்? என்ன ராசா, இந்த செய்தியை கேட்டதும் காட்டி நீ சந்தோஷப்படவே நினைச்சேன், இப்படி மூஞ்சி உம்மூர வச்சுட்டு இருக்கியே.
0: உன் சந்தோஷத்தை நீ வெளிக்காட்டிட்ட, நான் உள்ளூர நினைச்சு சந்தோஷப்படுறேன்.
1: என்னடா, உங்க அண்ணன் தேடுது. ராசா நான் அப்புறமா வர்றேன்.
0: ராஜா, உன்ன நிழலா ஒருத்த பின் தொடர்ந்துகிட்டு இருக்கான். சிட்டு எவ்வளவு சந்தோஷமா கல்யாண செய்தியை சொல்லிட்டு போற பாத்தியா? கள்ளங்கபடம் இல்லாத இந்த பொண்ணை நீ கட்டிக்கு போறியா? நீ குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்பட்டு உனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா இந்த பொண்ணோட பூவும் பொட்டும் என்ன ஆகிறது? இப்ப நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடு. அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சு சொல்லி தள்ளி போடு. கல்யாணம் நெருக்கமா வர்றப்போ முடிஞ்சா உண்மையை சொல்லு, இல்ல நல்ல காரியத்தை செஞ்ச திருப்தியோட ஊரை விட்டே ஓடிடு. ராஜா, ராஜா, யார் அது?
2: உனக்கு பேப்பர் கட்டிங் அனுப்புனவன், உன்னால கொலை செய்யப்பட்டவனுடைய போட்டோ அனுப்புனவன், ரெண்டும் நான் தான்.
0: நீ என்ன சிஐடியா?
2: நான் சிஐடி இல்ல.
0: பின்ன ஏன் எனக்கு அதையெல்லாம் அனுப்புன?
2: நான் ஒரு காரியவாதி. ஆடுற மாட்ட ஆடிக்கிறப்பேன், பாடுற மாட்ட பாடிக்கிறப்பேன். உன்னை பிளாக்மெயில் பண்ணாதான் நீ பணிவே எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் உன்னை அடையாளம் தெரிஞ்ச ஒருத்த இருக்கேன்னு காட்டிக்க ஆரம்பிச்சேன்.
0: நான் யாரு, என்ன தொழில் செய்யறேன்னு உனக்கு எப்படி தெரியும்?
2: பாம்பின் கால் பாம்பறியாதா? நானும் எனம் தான். இப்ப அதெல்லாம் எதுக்கு? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை நீ எடுத்துட்டு வா.
0: திருட்டு தொழில இப்ப நான் செய்யறது இல்ல, என்ன விட்டுட்டு.
2: விடுறதுக்காக அவனை இவ்வளவு தூரம் விடாப்பிடியா துரத்துட்டு வந்திருக்கேன்.
0: நான் முடியாதுன்னு சொல்லிட்டா?
2: முடியாதுன்னு சொல்லலாம், என்னோட மோதலாம், என்ன ஒரே அடியில கொன்னு சாச்சிடலாம். அப்படி நீ என்ன கொன்னுட்டா சுலபமா மாட்டிக்குவ. என் லாயர்கிட்ட நான் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து வந்திருக்கேன். எப்படி, என் உயிருக்கு எப்பவாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் தளபதி கோட்ட ராஜாதான். சோ என்ன கொல்றது புத்திசாலித்தனமா இல்ல எனக்கு உதவுறது புத்திசாலித்தனமான்னு நீயே முடிவு பண்ணிக்க.
0: இத பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் வந்த வழிக்கு என்ன திரும்பவும் அனுப்பாத.
2: இத பாரு, நான் உன்னை கொலை செய்ய சொல்லல, கொள்ளையடிக்க சொல்லல. சின்ன வயசுலயே நான் எங்க அப்பாவை பிரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சமூக விரோத கோஷ்டிகளால வளர்க்கப்பட்டேன். எங்க அப்பா சாகுறப்போ என் அடையாளங்கள் எல்லாம் ஒரு உயிர்ல எழுதி என் மகன் எப்ப திரும்பி வரானோ அப்ப அவன் கையில சொத்தை ஒப்படைக்கணும்னு என் தாய் மாமங்கிட்டையும் குடும்ப வக்கீல்கிட்டையும் கொடுத்திருக்காரு. எங்க மாமா காலமாயிட்டதுக்கு அப்புறம் குடும்ப வக்கீல் பாதுகாப்புல தான் எங்க சொத்தெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவரு போலி உயில் ஒண்ணு தயார் செஞ்சு தன் தங்கச்சி மகனோட அடையாளங்கள் எல்லாம் அதை குறிச்சு வச்சுக்கிட்டு எங்க குடும்ப சொத்துக்கெல்லாம் நான் வாரிசு இல்லைன்னு இப்ப எங்கிட்டயே சாதிக்கிறாரு. நியாயமா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்காக நீ மெட்ராஸ்ல அடையாளம் இருக்கிற எங்க குடும்ப வக்கீல் வீட்டுக்கு போ. எப்படியாவது அந்த ஒரிஜினல் உயில் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட குடு. இந்த உதவி நீ எனக்கு செஞ்சா என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்து வராது. எது நல்லதுன்னு நீயே யோசிச்ச ஒரு முடிவுக்கு வா.
3: இந்த சோலிக்கு நீ தான் பட்டணம் போகணுமா? வேற யாரையாச்சும் அனுப்ப கூடாது. அதானே, ஒரு நாள் நீ இல்லாட்டி எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுப்பா ராசா.
0: பாட்டி, நான் போறது சாமி காரியம். கோயிலுக்குள்ளார பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணணும் பூசாரிய சொல்லிட்டாரு. அவர் சொல்ற சாஸ்திரங்களோட ஒரு சிலையை செஞ்சு முடிக்கணும்னா பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கிற மகாலுவே மோனாத்தான் முடியும். கோயிலை கட்டித்தர நாம தானே பாட்டி, இந்த ஏற்பாட்டை கவனிக்கணும்.
1: என்னமோப்பா, ரெண்டு நாள்ல திரும்பி வந்துரு. பாத்தா நீதான் துணை இருக்கணும்.

0: இல்லையா? ராபர்ட் தான் பட்டணம் போயிருக்கிறேன். பட்டாம படுபுள்ள தூங்குறப்போ உங்களுக்கு காக்கா நடத்தான் படுபுள்ள.
1: மறுபடியும் உங்களை பிடிச்சிட்டாங்களா?
0: மறுபடியுமா? அரெஸ்ட் ஆன நேரத்துல நான் இங்கதான் இருக்கேன்.
1: நீங்க தப்பிச்சு என்ன பாக்கிறதுக்காக வெளியே வரல?
0: என்ன ஏதாவது கனவு கண்டியா?
1: இல்லண்ணா, நிஜமா தான் சொல்றேன். இவர் நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாரு.
2: எப்படி வந்திருக்க முடியும்?
0: தடையும் கிடைக்கலையே.
3: என்னங்க உங்க கால்கடியில் என்னமோ கிடக்குது, என்னன்னு பாருங்க.
1: என்னது?
0: நீ சொன்னது கரெக்ட், நம்ம கணேஷ் மாதிரி தான் இருக்கான்.
3: மாவடக்கு எத்தனைதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், எப்படியோ கையை குணமானா சரி.
0: அம்மா.

0: முடியாது.
1: அழாதம்மா, செலவாங்க போன இடத்துல செருக்கு கிட்ட இருந்த ஒளி செதறி கையில பட்டுருச்சான், எல்லாம் சரியா போயிடும். மாஞ்சு மாஞ்சு அழுதுகிட்டே இருக்காரம்மா. ஓமா.

0: வந்திருக்கியா? வெரி குட். இதே வீடா ராஜா, நீ செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டோம். கையில என்ன கட்டு?
1: கத்தி குத்து.
0: கத்தி குத்தா?
1: ஆமா, உயிர் எடுத்துட்டு தப்பி ஓடி வரும்போது பங்களா கூர்கா கத்தியால வீசி அடிச்சிட்டான்.
0: ராஜா, எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, என் உயிர் உள்ள வரைக்கும் நீ செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இனிமே என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது.
2: நம்பர் 43/202 பாசனம் ஏக்கர் 250. மிஸ்டர் சந்திரு. எஸ் சார். இந்த ஆயக்கட்டு எந்த மாவட்டத்தில் எந்த கிராமத்தில் இருக்குன்னு உடனே PWD ஆபீஸில் விசாரிங்க. எஸ் சார்.
3: எதுக்காக யா கைது செய்யணும்?
2: கொலை குற்றம், சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய வந்திருக்கேன்.
3: நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர், என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது.
2: தெரியும், அதுக்காகத்தான் வாரண்டோட வந்திருக்கேன்.
4: யாராலம்மா என் பேர நல்ல காரியம் பண்ணவன், அவனை ஒரு பூச்சி போட்டு தீண்டினாலும் அந்த ஆத்தா சும்மா விட மாட்டான்.
5: என்னங்க, என் பேர ஆத்தாவை ஏன் கைது பண்ணணும்? ஒரு தப்பு தண்டாவுக்கு போகாத பிள்ளையாச்சுங்களே.
2: அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா எங்க இலாக்காவுக்கு இந்த ராஜா ஒரு கொலையில ஈடுபட்டு தலைமறைவா இருக்கான்னு போதிய ஆதாரம் கிடைச்சு
4: இருக்காது. ஒரு நாள் இங்க ராஜா

0: அங்க நம்ப மாட்டோம். அவன் தங்கமான பிள்ளை.
1: எடுங்கடா அருமாள, எங்க ராசா தம்பி எங்க இருந்து யாரும் அழைச்சி விட்டு போக முடியாது. தொட்ட
2: பாருங்க, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு கூச்ச போடாது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை, அதுக்கு ஒத்துழைக்க வேண்டியது உங்க கடமை. உங்க ராஜா குத்தவாளியா நிரபராதியான்னு கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லணுமே தவிர நீங்களோ நானோ இல்லை. நான் ஒரு போலீஸ் அதிகாரி, என் கடமையை செய்ய விடாம தடுக்காதீங்க. அப்படி தடுத்தா இந்த ஊரையே ரத்த களரி ஆக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். குத்தவாளிய எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க.

0: போலீஸ் அதிகாரி, என் கடமையை செய்ய விடாம தடுக்காதீங்க. அப்படி தடுத்தா இந்த ஊரையே ரத்த கலரி ஆக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். குத்தவாளிய எங்கிட்ட
1: ஒப்படைச்சிருக்க.
0: குத்தவாளியை பிடிக்கிறத தடுக்கிறதும் குத்தம்.
1: எங்க ராமா தப்பி தான் கொலை பண்ணிருப்பான்னு உங்களுக்கு யார் சொன்னது?
0: இவனே கேளுங்க, என்ன சொல்றான்னு கேப்போம்.
2: தம்பி, என்னப்பா இப்படி ஒரு அபாண்டமான பழிய உன் தலைமையில தூக்கி போடுறாங்க? பதில் சொல்லு ராஜா, பதில் சொல்லு.
3: நான ஊரே பலியாயிடும் போல இருக்கப்பா. உன் மேல உயிரே வச்சிருக்கிறாங்க, உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கும். இப்ப அவரு வாயை திறந்த விஷயத்தை சொல்லுப்பா.
2: சொல்லுடா ராஜா, நீயா கொலை செஞ்சவன்?
4: ஏண்டா ஐயா வாய மூடிக்கிட்டே இருக்கிற? ஆத்தா இருக்கிற, பயப்படாம சொல்லியா.
5: ராஜா, உன் மனசரி உண்மை எங்கிட்டு சொல்லு. நீ கொலை பண்ணதா இவங்க சொல்றாங்களே, அது நிஜமா? நீ செஞ்சியா சொல்லு ராஜா, நீ செஞ்சியா? ஒரே வார்த்தை சொல்லு, செஞ்சிருந்தா செஞ்சேன்னு சொல்லு. இல்லன்னா செய்யலன்னு சொல்லு. சொல்லு ராஜா, செஞ்சியா இல்லையா?
6: செஞ்ச.
7: உன்னால நான் மனுஷன் ஆயிட்டேன், என்னால
2: நீ தெய்வம் ஆயிட்ட.
8: நேர்கள் இதுவரை கேட்டது

0: நெஞ்சுவை மன்னனில்லையோ.
1: ஸ்ரீ விஷ்ணு கிரியேஷன்ஸ் வழங்கிய சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், ஸ்ரீகாந்த், சுரளிராஜன், செந்தாமரை, வெண்ணிலாடைமூர்த்தி, சுமித்ரா, மீரா, மனோரமா, புஷ்பலதா மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினை

போறீங்க நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. முதல் பாடலாக ஒலிக்க வருவது மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ், நோயல் ஜேம்ஸ் குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:04. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்று பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி வரிகளை கொண்ட பாடல்கள் தான் கேட்டு

நேரம் 5 மணி 5 நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்றைக்கு சிட்டுக்குருவி வரிகள் கொண்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். சிட்டுக்குருவிகளை பற்றிய ஒரு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு, இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் ஒருவர் அகமதாபாத் சிறையில் இருந்தபோது அறையில் பல சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்திருக்கு. அது நிறைய வைக்கோல்களையும் நார்களையும் மிச்சமீதியும் அறை முழுவதும் குப்பை சேர்வதை தினமும் பல முறை அவர் அறையை கூட்டி கூட்டி சுத்தம் செஞ்சு ரொம்பவே டயர்டாக இருக்கார். அந்த சிட்டுக்குருவிகள் ஒரு கட்டத்தில் அதை வந்து இது தோல்வி அடைஞ்சிருச்சு அவரோட முயற்சிகள். அந்த சிட்டுக்குருவிகளை நேசித்து அவருக்கு தானியங்களையும் அரிசியும் உணவாக அழிச்சு அந்த சிட்டுக்குருவிக்கு உண்டான பந்தத்தை சாலஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. குபேர் இ கதீர் அப்படின்ற ஒரு அரபு மொழியில் உருது மொழியில் எழுதியிருக்காரு. டைம் கிடைச்சா நீங்களும் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை பார்த்து கேட்டு மகிழலாம் நீர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் சிட்டுக்குருவி பாடல்களில். அடுத்த வரிசையாக ஆசை திரைப்படத்தில் அந்த கே.எஸ். சித்ரா மற்றும் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

சிட்டென ஒத்து பறந்திடுவாய், சிறிய அருமை சிட்டே நீ, உயர நீ பறப்பதுதான் உன்னதமான வனப்பாகும். தாழப்பறந்தே உட்காரும் தன்மை மிகவும் அழகாகும். பெரிய பெரிய பறவைகள், பேரழில் கொண்ட பறவைகள் எல்லாம் உலகில் இருந்தாலும் எனக்கு உன்னை மிக பிடிக்கும். சிட்டே நீயும் சுறுசுறுப்பாய் சுற்றி வருவாய் எவ்விடமும். இனிய குருவியிலும் சிட்டே எனக்கே அதனால் உன்னை பிடிக்கும். சிட்டுக்குருவி வரிகளை கொண்ட பாடலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருவது உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். சிட்டுக்குருவி வரிகளை கொண்ட பாடல்கள் தான் இன்றைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. இந்த பாடலை கேட்கும்போதே மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க வரும் முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்த பாடல். இந்த குருவி பாட்டை கேட்டாலே சிட்டுக்குருவி ஓடி வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே. கேட்டு மகிழாம் நேர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மேம்படுத்தப்பட்ட எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரையை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பரசுராம் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா அர்ஜுன் மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்களில்.

நேரம் 5:49 நொடிகள். பொன்மாலதி பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து. சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா குரல்களில் தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரிசையோடு.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: நேரம் 6:17 திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து தேவன் ஏகாம்பரம், திப்பு, நக்குல் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா குரலில்.

0: இசை கேட்டீர்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்திற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறந்த தேசபக்தரும் அறிஞரும் ராஜதந்திரியுமான டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வேளாண் கொள்முதல் நடைமுறைகளில் விவசாயிகளுடன் நேரடி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கத்தார் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் துயரம் வெளியிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிகாரிகள் மக்களை தெய்வமாக கருதி மக்கள்

0: மையமாக கொண்டதாக நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த 183 ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகள் இன்று புதுடில்லியில் பிரதமரை சந்தித்தபோது முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் இளம் அதிகாரிகள்தான் முக்கிய பங்காற்ற முடியும் என்றார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நாட்டிற்கான உன்னத நோக்கங்களின் அடிப்படையில் புதுமையான விதங்களில் நாட்டை கட்டியமைக்க இளம் அதிகாரிகள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும், நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் அனைத்து துறைகளையும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் சுயசார்பு இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களுக்கும், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் அதிகாரிகள் இத்தகைய திட்டங்கள் மற்றும் நோக்கங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த 10 மேற்பட்ட காலத்தில் அரசு நிர்வாகத்தில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதையும், நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிலை மாறி விளைவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அணுகுமுறை தற்போது கடைபிடிக்கப்படுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அதிகரித்து வருவதாகவும், ஐஏஎஸ் அதிகாரிகளில் மகளிர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: சிறந்த தேசபக்தரும் அறிஞரும் ராஜதந்திரியுமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அயராத கடமை பற்றும் தேச நலன் மற்றும் பொது வாழ்வில் அவர் காட்டிய துணிச்சலும் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி வாழ்வின் கடைசி மூச்சு வரை வாழ்ந்து காட்டிய பாதையில் வலுவான முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க மக்கள் அனைவரும் மறு உறுதி ஏற்க வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற 2nd பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்திரிகையாளர் திரு பி நாராயணன், முன்னாள் நீதிபதி திரு கே டி தாமஸ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதும், முன்னாள் டென்னிஸ் வீரர் திரு விஜய் அமிர்தராஜ், நடிகர் மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் உள்ளிட்டவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 133 பத்ம விருதுகளில் 5 பத்ம விபூஷன் விருதுகளும், 13 பத்மபூஷன் விருதுகளும், 113 பத்மஸ்ரீ விருதுகளும் அடங்கும். ஈரான் அமெரிக்கா இடையே எட்டப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது. இந்த உடன்பாட்டினால் உலகம் முழுவதிலும் எரிசக்தி பாதுகாப்பு வலுப்பெறும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று புதுடில்லியில் பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மாநாட்டில் பேசுகையில் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதால் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் தடைகளும் உரங்கள் மற்றும் இரசாயனங்களின் பற்றாக்குறையும் நீங்கும் என அவர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது இராணுவ பிணக்குகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களால் கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டுள்ளதாக திரு அஜித் தோவல் கூறினார். உலக நாடுகளின் பாதுகாப்பு கவலைகளும் அதிகரித்து வரும் நிலையில் வெவ்வேறு கண்டங்களைச் சேர்ந்த பிரிக்ஸ் நாடுகள் தங்களின் பலதரப்பட்ட அனுபவங்கள் மூலம் வேகமான மாற்றங்களை சமாளிப்பதில் முக்கிய பங்களிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிகாரப்பூர்வ கியூட் இணையதளம் மூலமாக முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 24 பள்ளி பிரவேச உற்சவத்தை முதலமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று தொடக்கி வைத்தார். வாத் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பயின்ற பிஎன் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் திரு யாதவ் பேசுகையில், சாதாரண பின்னணியில் இருந்து வரும் மாணவர்கள் கூட கல்வி மற்றும் திடமான மன உறுதி மூலம் எந்த அளவிற்கு உயர முடியும் என்பதற்கு பிரதமரின் வாழ்க்கை பயணமே சான்றாகும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைகளுக்கான இணையதளத்தை தொடக்கி வைத்தார். வேளாண் விளைபொருட்களின் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த நாஃபெட் இணையதளம் அமைந்துள்ளது. விழாவில் அமைச்சரின் உரை குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: நாஃபெட் விழாவில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பேசுகையில், வேளாண் கொள்முதல் நடைமுறைகளில் இடைத்தரகர்களை முழுமையாக தவிர்த்து விவசாயிகளுடன் நேரடி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாஃபெட் கூட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் கடும் நிதி நெருக்கடியில் இருந்து மீண்டு 74 லட்சம் விவசாயிகளுக்கு சேவை புரியும் வலுவான அமைப்பாக தற்போது மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று June 23 டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாள் கடைபிடிக்கப்படுவதை திரு அமித்ஷா தமது உரையில் சுட்டிக்காட்டி, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது அரசியல் சாசன பிரிவை கடுமையாக எதிர்த்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்றும், தற்போது 370வது அரசியல் சாசன பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் அன்னாரின் கனவு நனவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
0: ஏல நடைமுறைகளுக்கான நாஃபெட் இணையதளத்தின் தொடக்க விழாவில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பேசுகையில், கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் நாட்டின் வேளாண் உற்பத்தி கணிசமான அளவில் அதிகரித்திருப்பதாக கூறினார். புதிய நாஃபெட் இணையதளத்தினால் விவசாயிகள் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை 48 மணி நேரத்திற்குள் வங்கிக் கணக்கில் பெற ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். இவ்விழாவின் போது விவசாயிகளின் குழந்தைகளுக்கான நாஃபெட் கல்யாண் கல்வி உதவித்தொகை திட்டம் உட்பட தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் வேறு பல டிஜிட்டல் முன்முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். கத்தார் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் துயரம் வெளியிட்டுள்ளார். இவர்களின் குடும்பங்களுக்கான தலா 10 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இறந்து போனவர்களின் உடல்களை விரைந்து தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், வெளியுறவு அமைச்சகம் மற்றும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஒருங்கிணைப்புடன் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆசிரியர் ஆள் சேர்ப்பு தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னை, திருச்சி, கோவை மற்றும் மதுரையில் 18 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 2017 மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடதமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 12:30 ஹூஸ்டனில் நடைபெறும் போட்டியில் போர்ச்சுக்கல் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்திற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறந்த தேசபக்தரும் அறிஞரும் ராஜதந்திரியுமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வேளாண் கொள்முதல் நடைமுறைகளில் விவசாயிகளுடன் நேரடி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கத்தார் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் துயரம் வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:20. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். உங்கள் இல்லங்களை பக்தி அலைகளால் வீச வருகிறது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி.

ஒலித்த பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது. உங்கள் இல்லங்களில் பக்தி அலைகளால் மூழ்கிக் கொண்டிருக்கிறது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நீயே சரண் சண்முகா எனத் தொடங்கும் பாடல். உன்னிகிருஷ்ணன் குரலில், பாபநாசம் சிவன் வரிகளில். கேட்டு மகிழலாம் நீர்களே.

நேரம் 6:34. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாகிமாம் ஸ்ரீராஜா என தொடங்கும் ஓ எஸ் தியாகராஜன் பாடியது.

நேர்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சதம் நிகழ்ச்சி. நேரம் 6:50. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், மேம்படுத்தப்பட்ட எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை.

0: 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 MHz எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும், 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
4: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேர்களை இனி கேட்கலாம் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகள். காலை 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கா அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கரும்பு சாகுபடியில் அதிக

மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி. கே. செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை.

செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 காலத்தை வென்ற கவிக்கோ அரசன் கவியரசன் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். எட்டு 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோக பயிற்றுனர் எம் சண்முக பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை. தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். பாபநாசன் சேதுராமன் அவர்கள் கஞ்சீரா சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலே வழி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நெறிபடுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம் பாரம்பரிய அரிசி வகையில் கஞ்சி நவதானிய சுண்டல் சாலட்ஸ் மற்றும் மூலிகை சூப்கள் விற்கும் லாஸ்பெட் பி நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நாளை நண்பகல் 12:30 பன்னிசை மாலை தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் புது ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர், சமூக பணியாளர் கல்யாண கல்பனா முத்துராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. நேரம் 7:12. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை தொழில் நிறைந்த பாடல்கள் உங்கள் இல்லங்களில். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது மஜ்னு திரைப்படத்திலிருந்து. ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் அருண் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ரன் திரைப்படத்திலிருந்து. ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்கம் மற்றும் ஜாக்ஸ் மெலி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரசியோடு.

இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விசில் திரைப்படத்தில் இருந்த ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சித்தாரா குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: திரை இசை கேட்டீர்கள் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னர்

0: ஜெமினி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசாங்கம் செயல்படுவதிலிருந்து சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிவ் பண்ணி பண்ணுறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்களின் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பெற வச்சுக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் விளையாட்டுத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்காக விளையாட்டுகளும் எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: மாதந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 to 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரி ஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்களை பெறலாம். இதன் மூலம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம். இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம். விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம். கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதனை பெற விண்ணப்பிக்கும் முறை அருகிலுள்ள பொது சேவை மையம் CSC மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்ம் ரெஜிஸ்டர்

ஸ்ரீடிஎன் என்ற செயலி மூலமாகவும் தான் பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்றவை. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இனி கேட்கலாம் அடுத்த அறிவிப்பு. பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளாரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளாரிசிடியாவில் கிளாரிசிடியா செவியம், கிளாரிசிடியா மேகுலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளாரிசிடியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவேளையில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

தினம் ஒரு வேளாண் தொழில்நுட்பம், விதை தேர்வு, நல்ல முளைப்பு திறன், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதை. நாற்றாங்கால் 20 சென்ட் ஒரு ஏக்கருக்கு, செம்மை நெல் 1 சென்ட் ஒரு ஏக்கருக்கு, அடியுரம் பலதானிய விதைப்பு செய்து மடக்கி உழுதல், தொடு உரம் 7 டன் ஒரு ஏக்கருக்கு, எரு அல்லது மண்புழு உரம் 2 டன் ஒரு ஏக்கருக்கு, உயிர் உரங்கள் இடுதல் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா தலா 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேர்களே. நேரம் 7:30, ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம்.

0: குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். எள் பயிர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு எண்ணெய் வித்து பயிர். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய தமிழ்நாடு, வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு பகுதிகளில் அதிக அளவு மானாவரியில் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் வந்து எள். ஸோ இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து நம்மளுக்கு எண்ணெய் சத்து இருக்குது, 25% வந்து புரதச்சத்து இருக்குது. ஏன்னா இந்த எள் எண்ணெய் பயிராகவும் சாகுபடி செய்யப்படுகிறது. ஸோ அதுபோல் மிட்டாய் ஐட்டங்கள், எள் மிட்டாய், எள் உருண்டை தயாரிக்கிறதுக்கும் வந்து பயன்படுகிறது. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி பேக்கரி ஐட்டங்களில் வெள்ளை எள் வந்து நிறைய பரவலாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இதில் வந்து 25% வந்து புரதச்சத்து இருக்கிறதுனால நல்ல ஒரு உணவு தின்பண்டமாகும். இளைச்சவனுக்கு எள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து எலும்பு பலகீனம் இருக்கோ, உடல் வந்து ஒல்லியாக இருக்கோ, ஸோ அவங்களாம் எள் சார்ந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது நல்ல பலமானவர்களாக ஆகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் எள்ளில் வந்து இருக்குது. எல்லா வகையிலையுமே வந்து எள் வந்து ஒரு நல்ல உணவுப் பொருளாகும். இந்த எள் வந்து எந்தெந்த முறைகளில் வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அதிக மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எள் வந்து பார்த்திங்கன்னா மானாவரியில் தான் சாகுபடி செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இரவையில் வந்து சாப்பிடும். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இரவையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதே ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மானாவரி முறையில் தான் சாகுபடி செய்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகள், என்ன ரகம் சாகுபடி பண்ணுறோம், எவ்வளவு உரங்கள் வந்து கொடுக்குறோம், சரியான கலை மேலாண்மை முறைகள் வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறது, நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறது, நோய் மேலாண்மை முறைகளை வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால எள்ளில் வந்து மகசூல் குறையுது. பெரும்பாலும் எள்ளு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் ஏதோ ஒரு எள் இருக்கும், கருப்பு எள்ளோ அரக்கு எள்ளோ வாங்கிட்டு வந்து விதைப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கு ஏற்ற அந்த மகசூலை தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறது மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், நல்ல ரகங்களை வந்து எப்படி சாகுபடி செய்கிறது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பட்டம். நம்ம எள்ளை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பட்டத்தில் நல்லா வரும், சித்திரப்பட்டத்துலேயும் நல்லா வரும். ஸோ அது போக மார்கழி தைப்பட்டத்தில் இறைவு பாசனத்தில் வந்து சாகுபடி செய்யலாம். ஸோ ஒரு சில பகுதிகளில் முக்கியமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் சித்திரப்பட்டத்தில் மானாவரியிலே வந்து நல்லா சாகுபடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எள்ளுக்கு உகந்த பட்டங்கள். எள் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடாது. மழை காலத்தில் விதைச்சோம் அப்படின்னா வாடல் வந்து அதிகமாக வரும். எள் வந்து தண்ணி தேங்கினா சரியாக வளராது. ஸோ அதனால் வந்து எள்ளை பெரும்பாலும் நம்ம அந்த மழை இல்லாத காலங்களில் தான் வந்து சாகுபடி செய்யணும். ஸோ எள் எந்த மாதிரியான மண் வகைகளில் வரும், மண் அமைப்பில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எள் வந்து நல்ல கரிசல் பூமியிலையும் வரும், செம்மண் பூமியிலையும் வரும், வண்டல் பூமியிலையும் நல்லா மகசூல் தரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம எள்ளுக்கு தேவையான நிலத்தை வந்து தயார் செய்தல். ஸோ மற்ற பயிர்களோட வந்து பார்த்திங்கன்னா எள் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது முளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிலத்தை வந்து தயாரிக்கணும். அதனால் 2-3 times வந்து சட்டி கலப்பையோ ஒரு 5 கலப்பையோ போட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரை கொண்டு நல்லா பவுடர் பண்ணிடணும். ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. ஸோ கட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எள் முளைப்பு திறன் வந்து கண்டிப்பாக பாதிப்படையும். ஸோ அதனால் ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நம்ம ரொட்டவேட்டர் கொண்டு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் நல்ல தேவையான அளவில் பாத்தி அமைச்சிக்கலாம், இல்லை மானாவரியில் போட்டிங்கன்னா பாத்தி தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி தேங்குகிற நிலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல வடிகால் அமைப்பை வந்து செஞ்சுக்கிறணும். எந்த பக்கம் வந்து ஏற்றம், எந்த பக்கம் இறக்கம், அந்த மாதிரி நீங்கள் பாத்தி போட்டு பிரிச்சுட்டு நல்லா வந்து தண்ணி வடிகிற அளவுக்கு நம்ம பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ரகங்கள் இருக்கு. இன்றைக்கி நல்ல மகசூல் தரக்கூடிய TMV7 அப்படின்னு சொல்லுவோம், திண்டிவனம் 7, 85-90 days வந்து நம்மளுக்கு மகசூலுக்கு வந்துடும். ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 980 kg வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் இந்த ரகத்தை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு VRI 3 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. ஸோ இது வந்து வெள்ளை ரகம், வெள்ளை எல்லாம் இருக்கும். 75-80 days நம்மளுக்கு வந்து மகசூல் கொடுத்துரும், அதாவது அறுவடைக்கு வந்து தயாராகிரும். ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1100 kg இரவை பாசனத்தில் வந்து மகசூல் தரக்கூடியது. மானாவரியில் 850 kg வந்து மகசூல் தரக்கூடியது. இது வந்து வெள்ளை ரகம். ஸோ இது போக VRI 4 அப்படிங்கிற எள் ரகம் இருக்குது, VRI 5 அப்படிங்கிற எள் ரகம் இருக்குது. இப்போ இந்த விஆர்ஐ 5 அப்படி பார்த்தீங்க

பார்த்தீங்கன்னா மோனோபோட்டின்னு சொல்லுவோம். அதே ஒரு நீளமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பக்கவாட்டு சிம்புகள் வந்து வெடிக்காது. அடர் நடவு முறையில் வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு இந்த விஆர்ஏ 5 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரகம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி. மற்ற பயிர்களைப் போலவே இந்த எள் சாகுபடிக்கும் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். ஏன்னா எள் வந்து வாடல் நோய் வரும், நிறையா வேர் அழுகல் நோய் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு விதை நேர்த்தி வந்து கட்டாயம் பண்ணணும். எப்படி விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா, 1 கிலோ விதைக்கு 20 கிராம் ட்ரைகோடெர்மா விரேடியை வந்து நல்லா கலந்து, ஸோ அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோம் அப்படின்னா மண் மூலமாகவும் விதை மூலமாகவும் பரவக்கூடிய நோய் வந்து நம்மளுக்கு கட்டுப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பு. இப்போ மற்ற பயிர்கள் மாதிரி எள் கிடையாது, எள் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதை எப்படி வந்து விதைக்கிறது, நம்ம மணல் இருக்குல்ல குறுமணல், இந்த வீடு கட்டுற மணலோ இல்லை தண்ணி ஓடி போய் கிடக்கக்கூடிய மணலை வந்து கலந்து, 1 ஏக்கரில் நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா 2 கிலோவுக்கு 10 கிலோ மணலை வந்து நல்லா கலந்து நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா சரியான இடைவெளியில் வந்து இந்த பயிர் வந்து முளைக்கும். இல்லை நீங்கள் இறைவை பாசனத்தில் வந்து நடவு செய்ய போகிறீங்க, விதைக்க போகிறீங்க அப்படின்னா இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். வரிசைக்கு வரிசை 1 அடியும் செடிக்கு செடி 1 அடியும் விட்டு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹெக்டரில், அதாவது 2.5 ஏக்கரில் 1200 கிலோ வந்து மகசூல் கொடுக்கும். ஸோ அதனால் நல்ல பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை வந்து நம்ம இறைவை முறையில் வந்து சாகுபடி செய்யும்போது கையாண்டோன்னா நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். நல்ல சிம்புகள் 6-7 சிம்பு வெடிக்கும், 150-200 காய் வைக்கும். ஸோ அதனால் இறைவை முறையில் சாகுபடி செய்யும்போது நல்ல இடைவெளியில் இறைவையில் வந்து சாகுபடி செய்யும்போது விதைச்சிங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து பயிர் எண்ணிக்கையை நம்மளால் சரியாக பராமரிக்க முடியாது, அதனால் வந்து குறைந்த அளவு தான் மகசூல் கிடைக்கும். ஸோ அதனால் இறைவையில் சாகுபடி செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வரிசையில் வந்து நட ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களை மேலாண்மை. எள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாக வளரும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 30 நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேகமாக வளரும். இந்த ஆரம்பத்தில் களை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். இப்போ ஆரம்பத்தில் களை இல்லாமல் பார்த்துக்கிறது எப்படி, இப்போ மானாவாரியில் நம்ம களைக்கொல்லி அடிக்க முடியாது, இறைவேல களைக்கொல்லி அடிக்கலாம். இப்போ மானாவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, 15வது நாளே நீங்கள் களையை எடுத்து விட வேண்டும். அப்போ தான் இந்த ஆரம்பக்கட்ட வளர்ச்சிக்கு அந்த களை மேலாண்மை வந்து உதவி பண்ணும். நீங்கள் 30வது நாள் போய் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் களை எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அதே போல் இறைவை முறையில் வந்து நம்ம 3வது நாளே வந்து களைக்கொல்லி அடிச்சிடணும். பெண்டிமெத்திலின் அப்படிங்கிற களைக்கொல்லியை 1 ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கருக்கு வந்து 3 லிட்டர் அளவு தண்ணியில் கலந்து ஃப்ளாட் பேன்னு சொல்லுவோம், அதாவது பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய தெளிப்பான், அதாவது ஸ்ப்ரேயரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த களைக்கொல்லிக்குனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயரில் ஃப்ளாட் பேன் நாசில்னு இருக்கும், கீழ் நோக்கி அடிக்கக்கூடிய நாசில் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து களைக்கொல்லியை அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து களைக்கொல்லி வந்து சரியாக மண்ணில் போய் சேராது, களை விதைகள் வந்து சரியாக கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் நீங்கள் அந்த மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர்லேயே வந்து அடிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிர்களை பாதிக்கும். ஸோ அதனால் சரியான முறையில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா களையை வந்து கட்டுப்படுத்தலாம். நீங்கள் களைக்கொல்லி அடித்து 25லேருந்து 36 நாள் ஒரு கை களை எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 100% திறம்பட வந்து களையை வந்து மேலாண்மை பண்ணிடலாம். ஸோ அதே போல் மானாவரியில் 15 நாள் ஒரு கை களை எடுத்துகிட்டு 30லேருந்து 35வது நாளுக்குள்ளே ஒரு கை களை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிறந்த களை மேலாண்மை முறையை வந்து நம்ம எள்ளில் கடைபிடிக்கலாம். 80லேருந்து 100% வந்து களைகளே இல்லாதவாறு பார்த்துக்கலாம். எள் வந்து வேகமாக 30லேருந்து 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளரும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து களைகள் இல்லாமல் இருக்கும்போது நல்ல சிம்பு வெடிக்கும், நல்ல காய்கள் வரும், காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதை வைக்கும். ஸோ அதனால் களை மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மேலாண்மை. இது எள்ளை பொறுத்த வரைக்கும் அதிகமான உரங்கள் வந்து தேவைப்படலைனாலும் ஆனால் பொட்டாசியம், அதாவது வந்து மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம மானாவாரியில் சாகுபடி செய்யும்போது நம்ம 1 ஹெக்டேருக்கு தேவையான 28 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, 40 கிலோ சாம்பல் சத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் அடி உரமாகவே இட்டுறணும். ஏன்னா மானாவாரியில் சாகுபடி செய்யும்போது நம்மளுக்கு எப்போ மழை வரும் எப்படின்னே தெரியாது. ரெண்டாவது வந்து மானாவாரியில் மழை பெய்யுது, தண்ணியை தேக்கி வச்சுட்டு உரம் போடவும் இந்த எள் பயிரில் முடியாது. ஸோ அதனால் பெரும்பாலும் எல்லா உரங்கள்லையுமே நீங்கள் அடி உரமாக போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இறைவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பங்காக பிரிச்சுக்கலாம், இதே உரளவு வந்து 2 பங்காக பிரிச்சுக்கலாம். அதாவது 28 கிலோ தலைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து, இறைவையில் மட்டும் 50 கிலோ சாம்பல் சத்தை வந்து நீங்கள் 2 பங்காக பிரித்து போட்டுக்கலாம். ஸோ முதல் பாதியை வந்து அடி உரமாகவும் 2வது பாதியை வந்து 30லேருந்து 35 நாள் 2வது களை எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரி விகித அளவில் பயிருக்கு கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ அதே போல் இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம்

சல்பேட் அப்படிங்கிற உரம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எண்ணெய் அதிகமாக வைக்கிறதுக்கும் காய்கள் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம் சல்பேட் வந்து மிக முக்கியமான காரணம். ஒரு ஹெக்டேருக்கு 5 கிலோ மெக்னீஷியம் சல்பேட்டை நீங்கள் அடியோரமாகவே இட்டணும். அடியோரமாக இடலை அப்படின்னா நம்ம ஒரு 30-35 நாள் இல்லைன்னா 40வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 0.5%, அதாவது ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 50 கிராம் மெக்னீஷியம் சல்பேட்டை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்னீஷியம் சத்து செடிக்கு போய் கிடச்சிரும். ஏன்னா அப்போ தான் நல்ல திரட்சியான காய்களும் விதைகளும் வந்து உருவாகும். ஸோ அதனால் இந்த எல்லை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம் சல்பேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை. இப்போ இறை பாசனத்தில் சாகுபடி செய்யும்போது நீர் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நம்ம நடவு செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது விதைத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஒரு தண்ணி பாய்ச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் தண்ணி வந்து கட்டாயம் பாய்ச்சணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கால சூழ்நிலை வானிலைக்கு ஏற்றவாறு 10 நாளுக்கு இடைவெளியில் நம்ம தண்ணி பாய்ச்சினா போதும். 5 நாளுக்கு இடைவெளியில், 7 நாளுக்கு இடைவெளியில் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எள் வந்து தண்ணி தேங்குச்சு அப்படின்னா உடனே வாட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மழை காலத்தில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி பாய்ச்சறத குறைச்சிக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து தண்ணி பாய்ச்சினா போதும். ஸோ அறுவடைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பூவெல்லாம் காயாக மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம தண்ணி பாய்ச்சறத நிப்பாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி பாய்ச்சினீங்கன்னா அது வந்து வாடல் நோய் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக மாறிடும். எள்ளை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற பயிர்கள் மாதிரி கூடுதலாக தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மகசூல் இழப்பு வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் பூச்சி நோய் மேலாண்மை. ஸோ எள்ளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வாடல் நோய் தான் வரும், அதுக்கு நம்ம விதை நிறுத்தி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நோய் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லோடின்னு சொல்லுவோம், எள் பூவிதல் நோயின்னு சொல்லுவோம். எள் வந்து நல்லா பூ பூக்கும், நல்லா காய் பிடிக்கும். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா காயெல்லாம் பூ மாறி மாறிடும். காய் அப்படியே இளம் பச்சை கலரில் பூ பூ மாறி மாறிடும். இது என்ன காரணம்னு நிறைய விவசாயிகள் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மருந்தை வாங்கி அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகளால் பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய், பில்லோடின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை வந்து சரி பண்ண முடியாது. ஆனால் பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம எள் தோட்டத்துலேயோ எள் வயல்லையோ வந்து பார்த்திங்கன்னா சாருஞ்சும் பூச்சிகள், முக்கியமாக பச்சை தத்து பூச்சியோ இல்லை வேறு சாருஞ்சும் பூச்சிகளோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் பச்சை தத்து பூச்சிகளை வந்து உங்கள் எள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னா உடனே வந்து நீங்கள் பூச்சி மருந்தை பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக வந்து என்ன மாதிரியான சாருஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி அந்த அளவில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து கட்டுப்படும். ஸோ அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளை இன்னும் சிறப்பாக கட்டுப்படுத்துறதுக்கு அந்த இமிடாக்ளோபிரிட் கூட மீன் எண்ணெய் அப்படின்னு நம்ம கடைகளில் கிடைக்கும். ஒரு டேங்குக்கு 20 மில்லி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு நாற்று அடிக்கும். ஸோ அந்த நாற்றுக்கே அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து நம்ம எள் தோட்டத்தில் இருக்காது. அதனால் நீங்கள் அந்த பூவிதல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இமிடாக்ளோபிரிட் கூட சேர்ந்து மீன் எண்ணெய் கலந்து அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, அது ரொம்ப சாத்திய கம்மி. ஏன்னா ஒன்ஸ் ஒரு பூவிதல் நோய் உருவாயிடுச்சுன்னா அதுலேருந்து நிறைய உருவாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் பூவிதல் நோய் வந்த செடியை எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்தி அங்கே தனியாக போட்டு எரிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது நிறைய செடிகளுக்கு ஒரு வார இடைவெளியிலேயே ஒரு நிறைய 30% வந்து அந்த நோய் பரவிடும். அதிகமான மகசூல் இழப்பு தரக்கூடிய நோய் வந்து எள்ளில் வந்து அதுதான். ஸோ அதனால் விவசாயிகள் அதை கண்டிப்பாக வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நோயை வந்து சிறப்பாக கையாண்டலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அறுவடை. எள்ளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அறுவடை செய்கிறது, மற்ற பயிர்கள்லாம் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், எள்ளை வந்து நம்ம ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்க முடியாது முத்திர்ச்சா முத்தலையானு. ஸோ இதுக்கு வந்து என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்கக்கூடிய இலைகள் வந்து பெரும்பாலும் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துக்கு மாறிடும். ஸோ தண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் வந்துடும் கீழேருந்து. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா 2-3 அடுக்கு இலைகள் வந்து கீழே ஊதுற ஆரம்பிக்கும். ஸோ செடி வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் 2 நாளோ 3 நாளோ கூட லேட் பண்ணிங்கன்னா உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மேலே நல்லாயிருக்கும், கீழே உள்ள காய்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு சரியாக கவனிக்கல அப்படின்னா வெடிச்சு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் 75-85% பயிர் வந்து மெச்சூர் ஆகிட்டாவே நம்ம வந்து எள்ளை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ கீழேருந்து கதிரிருவால் கொண்டு அடியோடு அறுத்து கும்ப கும்பலாக வச்சு நம்ம போய் ஒரு இடத்துல
ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சிடணும். ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா வந்து அடுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். ப்ரெஷர் கிடைக்கும் போது மெச்சூர் ஆகாமல் இருக்கக்கூடிய விதைகள் கூட மெச்சூர் ஆயிரும். ஸோ

0: ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் வந்து நல்லா குந்தல்னு சொல்லுவோம், குந்த மாதிரி அடுக்கி வச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து காய போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல முதிர்ச்சி உறாத எள் விதைகளும் நல்லா முதிர்ச்சி விட்டுரும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எள்ளை வந்து வேரோட புடுங்கிறது வந்து சிறப்பு, ஏன்னா எள் வந்து பெரும்பாலும் அதிகப்படியான சத்துக்களை வந்து உறிஞ்சி இருக்கும். ஸோ அது வந்து அடுத்தடுத்து சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு வந்து நல்லதுக்கல்ல. ஸோ அதனால் பெரும்பாலும் எள்ளை வந்து வேரோடு புடுங்கிருங்க, அதுதான் வந்து சிறப்பு. அப்படி இல்லை முடியலைன்னா நீங்கள் அறுத்துட்டு ஒரு உழவு வந்து உடனே போட்டு விட்ருங்க, அப்போ தான் வந்து அடுத்த பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஏழு நாள் நல்ல குந்தம் வச்சதுக்கப்புறம் ஸோ அதை எடுத்து நல்ல ஒரு சிமெண்ட் தரையிலையோ அப்படி இல்லைன்னா நம்ம தார்பாலின் ஷீட்லேயோ அதை விரித்து நல்ல வெயிலில் போட்டோம் அப்படின்னா அது வெடித்து எல்லா எள்ளுமே கீழே வந்துடும். அதை நல்லா தட்டி எடுத்துகிட்டு எள்ளை வந்து மண் தூசு இலை சருகுகள் இல்லாமல் வந்து காற்றுல தூவி விட்டுட்டு எள் வந்து எடுத்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ஒன்று ஆரம்பக்கட்ட வளர்ச்சி தான். ஏன்னா இன்றைக்கி சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு வந்து ஆரம்பக்கட்ட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், வேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஒரு ஏக்கருக்கே வந்து ஒரு கிலோ அளவில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மண்ணில் ஆரம்ப கட்டத்தில் வேர் வளர்ச்சிக்கு வந்து மிக அருமையாக வந்து உதவி புரியுது. ஸோ அதனால் இந்த வேமை வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே வந்து பாத்தி போட்டு விதை நடவு நடவுக்கு முன்னாடி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப கட்ட வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தகவலை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஜிப்சம் அப்படிங்கிறது எல்லா எண்ணெய் வித்து பயிர்களுக்குமே மிக முக்கியமான ஒரு உரமாகும். இந்த ஜிப்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து 200 கிலோ கட்டாயம் போடணும். ஸோ அதை நம்ம கடைசி உழவு வந்து போடும்போதே அந்த 200 கிலோ போட்டு நிலம் வந்து தயாரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜிப்சத்தில் வந்து எண்ணெய் உருவாகக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு உரம் இருக்குது, கால்சியம் சல்ஃபேட் 2H2O அதோட கெமிக்கல் ஃபார்முலா. ஆனால் நம்மளுக்கு அந்த சல்ஃபர் தான் வந்து எண்ணெய் உருவாவதற்கு மிக முக்கியமான உரம். ஸோ அதனால் நீங்கள் எள்ளு போட்டாலும் சரி, சூரியகாந்தி போட்டாலும் சரி, நிலக்கடலை போட்டாலும் சரி, சிப்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரம். ஸோ அதனால் இந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை சரியான அளவில் சரியான முறையில் வந்து நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா எள்ளில் வந்து அதிகபட்ச மகசூல் எடுக்கலாம். ஸோ மகசூல் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் சொல்கிறேன், நிறைய வந்து நீங்களே வந்து எண்ணெய் ஆட்டி விற்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விற்பனை செய்கிறது வந்து ஒவ்வொரு பகுதி வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் உங்கள் எள்ளை விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிலோவுக்கு வியாபாரிகளை விட அங்கே வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் நல்ல விலை வந்து கிடைக்கும். ஸோ அதனால் விவசாயிகள் வந்து இந்த முறைகளை வந்து கையாண்டு அதிக மகசூலும் அதிக லாபமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறதுல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு வந்து நீங்கள் அழைக்கலாம். ஸோ என் பேர் வந்து இப்போ மகேஸ்வரன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரத்தில் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநர் உளவியல் பணிபுரிகிறேன். என்னுடைய அலைபேசி நம்பர் 96 77 66 14 10. நன்றி.
1: இதுவரை மேம்படுத்தப்பட்ட எள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெற்பயிரில் பாசிகளால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்தல் குறித்து தெரிந்து கொள்வோம். சோழ நாடு சோறுடைத்து என்னும் சொல்லுக்கேற்ப தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கி வருவது நம் தஞ்சாவூர் மாவட்டமாகும். சுமார் 70% மக்கள் விவசாயம் மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மொத்த நிலப்பரப்பான 3.39 லட்சம் ஹெக்டரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் நெல் மட்டும் 1.97 ஹெக்டரில் பயிரிடப்படுகிறது. மேலும் குறுவை மற்றும் சம்பா போன்ற அனைத்து பருவங்களிலும் நெற்பயிரே முக்கியமாக சாகுபடி செய்யப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் மற்றும் திருவையாறு வட்டார பகுதிகளில் நெற்பயிரில் பாசிகளால் பாதிப்பு ஏற்பட்டு விளைச்சல் குறைவதும் குறுவை பருவத்தில் இப்பாசிகளின் தாக்கம் அதிகளவில் உள்ளதும் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. நெற்பயிரில் பாசிகள். பாசிகள் என்பது பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்புடைய தாவரங்கள் ஆகும். இப்பாசிகள் நெல்வயலில் படர்ந்து வளர்வதால் நெற்பயிருக்கு தேவையான காற்றோட்டம் தடைப்பட்டு பயிரின் வளர்ச்சி குன்றி காணப்படும். நாற்றாங்கால், நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு வயல்களில், குறிப்பாக கலர் மற்றும் உவர் நிலங்களில் அடியுரமாக பாஸ்பேட் உரங்களான DAP கலப்பு உரம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் பாசிகள் பெருக்கமடைந்து அதன் மூலம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் வாயு வெளியேறுவதனால் நாற்றுகள் கருகும் நிலை ஏற்படுகிறது. ஆராய்ச்சி முடிவுகள். பாசிகளினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் நெற்பயிரில் விளைச்சலை அதிகரிக்கவும் ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சியை மேற்கொண்டது. ஆடுதுறை மகாராஜபுரம் பகுதிகளில் குறுவை பருவத்தில் நெல் பயிரிடப்பட்டு பாசிகளை கட்டுப்படுத்த சில புதிய முறைகளை பின்பற்றினர். நெல் வயலில் பாசிகள் ஆரம்ப நிலையில் இருந்தால் கோனோவிடரை பயன்படுத்தி அவற்றை

வயலில் அழுத்தி மண்ணோடு மூடிய பின்னர் ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ அல்லது அதிக அளவில் பாசிகள் இருந்தால் காப்பர் சல்பேட் 5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் இடுவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம். மேலும் வயலில் நீரை வடிகட்டிய பிறகு 0.5% மயில் துத்த கரைசலை தெளிக்க வேண்டும். பிறகு பாசிகள் தென்பட்டால் 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் மேலும் ஒருமுறை தெளித்து நெற்பயிரை பாசியின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கலாம். ஆய்வின்படி பாசிகள் உவர் மண்ணில்தான் அதிகம் பெருகும் என்றும் அவற்றை சரிசெய்ய காப்பர் சல்பேட் இட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. மேலாண்மை முறைகள் உப்புத்தன்மை உள்ள ஆழ்துளை கிணறு நீர் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆற்று தண்ணீரை பயன்படுத்துவது நல்லது. பாசிகள் உவர் நிலங்களில் அதிகமாக வளர்வதால் கோடை உழவோடு நெல் நடவுக்கு முன்னர் ஹெக்டருக்கு 250 கிலோ ஜிப்சம் இட்டு கோடை உழவு செய்து மறுநாள் நீரை வடிகட்டலாம். மண்ணில் கரிமத்தன்மையை அதிகரித்து காரத்தன்மையை சமநிலைப்படுத்த நன்கு மக்கிய இயற்கை எரு 5 முதல் 7.5 டன் அல்லது பசுந்தாள் பசுந்தழி உரம் இடலாம். நுண்ணுயிர் உரங்களை இடுதல்

அதிகமாக வளர்வதால் கோடை உழவோடு நெல் நடவுக்கு முன்னர் ஹெக்டருக்கு 250 கிலோ ஜிப்சம் இட்டு கோடை உழவு செய்து மறுநாள் நீரை வடிகட்டலாம். மண்ணில் கரிமத்தன்மையை அதிகரித்து காரத்தன்மையை சமநிலைப்படுத்த நன்கு மக்கிய இயற்கை எரு 5 முதல் 7.5 டன் அல்லது பசுந்தாள் பசுந்தழி உரமிடலாம். நுண்ணுயிர் உரங்களை இடுதல் மற்றும் பயிர் சுழற்சி செய்வதன் மூலமும் நெல் நடவு வயல்களில் வளரும் பாசிகளினால் ஏற்படும் விளைச்சல் மற்றும் வருவாய் இழப்பை குறைக்கலாம். ஒவ்வொரு 5 அல்லது 7 நாட்களுக்கு ஒருமுறை திறன்மிகு நுண்ணுயிர் கரைசலை 2 லிட்டர் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் பாசனத்துடன் கலந்து கொடுக்கலாம். 1 லிட்டர் துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியாவை 200 லிட்டர் நீருடன் கலந்து அளிக்கலாம். மாலை வேளையில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்ய 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகம் தண்ணீர் பாய்ச்சுவது உப்பு அளவு பெருக்கத்திற்கும் அதன் மூலம் பாசிகள் பல்கி பெருகுவதற்கும் வாய்ப்பாக அமையும். நிலத்தின் ஈரம் குறைவதை உன்னிப்பாக கவனித்து நிலத்தை காயவிடாமல் தேவைக்கேற்ப மீண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தற்போது கூறிய முறைகளை கடைபிடித்து பாசிகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து நெல்லில் விளைச்சலை அதிகரிக்கலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 8 மணி 8 நொடிகள். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தொல்ல நிறைந்த பாடல்கள் உங்கள் இல்லங்களில் திரை இசையை கேட்டு மகிழாம் நேர்களே. முதல் பாடலாக ஒலிக்க வருவது மேயாத மான் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் மற்றும் அனந்து குரல்களில்.

0: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஓமை கடவுளி திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில். கேட்டு மகிழலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.
1: போலாமா?
2: சீரியஸ்லி?
1: சீரியஸ்லி? யா
2: ஓகே.

0: vai amar o meu.
1: என்ன?
2: ஒன்றும் இல்லை.
1: தூங்குடா, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்.

கங்கை போன்ற கூந்தல், கவிதை பேசும் கண்கள், உயிரை உருக்கும் உதடு, உலகை மயக்கும் சிரிப்பு, உன்னை பார்த்தே என் நாட்கள் வியக்கிறது. என் சுவாச கவிதையோடு அடுத்த பாடலை கேட்கலாம். வட சென்னை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நரேன், அனந்தோ மற்றும் பிரதீப் குமார் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலி வரிசையோடு திரை இசை நிகழ்ச்சியில்.

நிலவின் அழகை கண்டேன் விண்ணில், நிலவை விட பேரழகை கண்டேன் உன் கண்ணில். இதயத்தின் ஓசையோடு அடுத்த பாடலை கேட்கலாம். மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி குரல்களில்.

நேரம் 8:19:19. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஆராத சினம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் குரலில்.

ஒலித்த பாடல் வெயில் திரைப்படத்திற்காக. நேரம் 8:27:36 திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் குரலில். கேட்டு மகிழலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இலைவரிசையோடு.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மதியலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:30.

இன்று நம்மிடம் திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தடம் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் மற்றும் பத்மலதா குரல்களில். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இலைவரிசை 6215 கிலோஹெர்ட்ஸுடன்.

நேரம் 8:41. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது முடிஞ்சா இவனப்புடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் சக்தி அமரன் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு திரை இசை நிகழ்ச்சியில்.

நினைவை தூதனுப்பி உன் உலகுக்குள் அழைத்து வந்து விடுகிறாய். திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பியார் பிரேமா காதல் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில்.

திரையிசை நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது வினி தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் குரல்களில்.

0: திரை இசை கேட்டீர்கள் நேர்களே. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த 17ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதைத் தொடர்ந்து இதுவரை 3 எண்ணெய் கப்பல்கள் உட்பட

இந்தியாவிற்கான மொத்தம் 11 கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களின் உடல்களை விரைந்து இந்தியாவிற்கு கொண்டுவர இந்தியா கத்தார் அரசுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் மக்களை தெய்வமாக கருதி மக்களை மையமாக கொண்டதாக நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2024 ஆண்டு பிரிவைச் சேர்ந்த

0: ஒரு பகுதியாக நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்களை நடத்த உள்ளது. இதற்கென அடையாளம் காணப்பட்ட 6 மாவட்டங்களில் மொத்தம் 20 முகாம்கள் நடைபெறும் என்றும், ஒவ்வொரு முகாமிலும் 6 மாநிலங்களிலிருந்து 150 இளைஞர்கள் பங்கேற்பார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய முதலாவது முகாம் கொல்கத்தாவில் நாளை தொடங்கவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் அமெரிக்க அரசின் வர்த்தக பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரியர் தலைமையிலான குழுவினரை சந்தித்து இருதரப்பு வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் 1000 ஆண்டு பழமையான முழியன் குளத்தை சீரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் 26 தேதி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு குளத்தை திறந்து வைக்கிறார். வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

இரவின் நிலவொலியோடு அழகிய பாடல்களை இனிதே கேட்கலாம். சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது சத்யா திரைப்படத்திலிருந்து லதா மங்கேஷ்கர் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில்.

எழுதிடுவோம் ஒரு புது கவிதை விழிகளில் கலந்து இதயத்தில் நுழைந்து. அழகிய கவிதையோட அடுத்த பாடலாக ஒழிக்க வருவது சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரல்களில்.

நேரம் 9:44 28 நொடிகள். சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசையின் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். தொடர்ந்து இணைந்தங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தில்முழு திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசிய வாசுதேவன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

சங்கீத வானிலை இனிதே நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:12 நொடிகள். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தேனினும் இனிமையான பாடல்களை தேன்மழை நிகழ்ச்சியில் கேட்கலாம். செஞ்ஞாயிறு போன பின்பு பிறைநுதல் இன்றி பெண்மை வந்தாள், கவின் சாபத்து இல்லாதவள் அவள் உளவுமதி. நிலவின் கவிதையோடு நிலவின் ஒளியில் இரவின் நிழலில் பாடல் கேட்கலாம். தேன்மழை நிகழ்ச்சியில் முதற் பாடலாக ஒலிக்க வருவது தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:42 நொடிகள் ஆயிற்றுக்கு. தேன்மழை நிகழ்ச்சியில் 60-70களின் இசை ஜாம்பவன்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி மற்றும் பி.வி. ஸ்ரீனிவாஸ் ஆகிய இசை ஜாம்பவான்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த இந்த பாடலின் அடுத்த வரிசையாக தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் ஐயா வரிகளில் பி.சுஷீலா குரலில் பாடல் கேட்கலாம்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளில். கேட்டு மகிழலாம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 10:22 ஐந்து நொடிகள். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் ஒரு குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், வாலி வரிகளில். கேட்டு மகிழலாம் நேர்களே.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 10:29. நேர்கள் கவனத்திற்கு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பார்த்தாலே பசி தீரும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

அறுபது எழுபதுகளின் கிளாசிக் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் நேர்களே. பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்

தீன்மழையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தீன் நிலவு திரைப்படத்திலிருந்து. ஏ எம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 10:41 20 நொடிகள். தீன் மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுஷீலா குரல்களில்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கலங்கரை விளக்கும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

இந்நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து டிவி ராஜா ராஜு அவர்களின் இசையில் பி. சுஷீலா எல்லாரீஸ்வரி குரல்களில்.

0: பிள்ளைக்கு பிள்ளைக்கு
1: தீன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது இதயவீணை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில்.

தேன்மழை நிறைவுற்றது நேர்களே. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நாளைய இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகள். நாளை காலை 6:10 மணிக்கு எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கா அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15க்கு தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:30-6:35க்கு உழவர்களுக்கான செய்திகள். கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55க்கு சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். காலை 7:00 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02க்கு தமிழமுது, தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டாக்டர் கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25க்கு நலமாய் வாழ, பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30க்கு இன்று ஒரு தகவல் வழங்கி இருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35க்கு நகர் உலா. 8:02க்கு காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள் சென்னை அஞ்சல். 8:30க்கு தகவல் தளம். 8:45க்கு வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோக பயிற்றுனர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சென்னை அஞ்சல். 9:00மணிக்கு அரங்கிசை டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலினிசை, தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02க்கு கேட்டாளி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02க்கு நேயர் நேரம். தலைப்பு ஆடு நனைகிறதே ஓனாய் அழுததாம். உங்கள் அனுபவங்களை பகிரலாம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. நண்பகல் 12:00மணிக்கு உழைப்பவர் அரங்கம். பாரம்பரிய அரிசி வகையில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட் மற்றும் மூலிகை சூப்புகள் விற்கும் லாஸ்பெட் பி நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30க்கு பன்னிசை மாலை. தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா. 12:50க்கு புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00க்கு மகளிர் நேரம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் கல்பனா முத்துராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15க்கு என்றும் இனியவை. 2:55க்கு வானிலை அறிக்கை சென்னை என்றல். 3:10க்கு பன்மொழி பாடல்கள். 3:30க்கு சங்கீத சாரல் கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்துள்ள சாக்ஸபோன் இசை. 4:00க்கு மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இயக்கம் கே மது. மாலை 5:00க்கு பொன் மாலை பொழுது மௌனம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. காலை மாலை 6:00க்கு திரை இசை. 6:20க்கு மனோரஞ்சதம். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30க்கு உழவர் உலகம். குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வளப்பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30க்கு

0: 4-3 victory over arch rivals Pakistan in their opening match of the London leg of the 2025-26 FIH Pro League this evening. India mounted a strong comeback after failing behind in the first quarter with goals from Abhishek Nayan, Neelkant Sharma, Sukhjeet Singh and Rajinder Singh. With this win, India continues its unbeaten record against Pakistan in senior men's hockey, extending back to 2014. The India Meteorological Department, IMD, has issued an orange alert for thunder squall activity with winds speeds likely to reach 60 to 70 kilometers per hour over Delhi, Haryana, Chandigarh and West Uttar Pradesh till tomorrow. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:10 நேர்களை புதுவை வானொலியின் மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம், ஜெய்ஹிந்த்.